வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 13 நாள், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 15 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 29 தேதி வெள்ளிக்கிழமை.

0: இனி தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வெள்ளத் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

அழகான இதமான மார்னிங் டைம்ல 6:03 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல். இது காலை தென்றல்.

0: இன்னைக்கு உங்களோட டேவை நம்ம 1-3 ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையணும். நமது நிகழ்ச்சியினுடைய முதலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 31, அதிகாரம் அறன் வலியுறுத்தல். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. இதன் விளக்கம், சிறப்பையும் செழிப்பையும் தரக்கூடிய அற வழி ஒன்றை தவிர ஆக்கமளிக்கக்கூடிய வழி வேறென்ன இருக்கிறது? குறளும் விளக்கமும் மீண்டும் ஒருமுறை. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. இதன் விளக்கம், சிறப்பையும் செழிப்பையும் தரக்கூடிய அற வழி ஒன்றை தவிர ஆக்கமளிக்கக்கூடிய வழி வேறென்ன இருக்கிறது? கேட்டது குறளும் விளக்கமும்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் மூக்க அன்வர் பாட்ஷா அவர்கள்.
2: இன்றைய சிந்தனை, அழகிய

0: முன்மாதிரி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்துமாக வாழ்ந்து காட்டிய அற்புத அதிசயம் அண்ணல் நபிகள் நாயகம். பிறக்கும் முன் தந்தையை இழந்து, பிறந்த பின் தாயை இழந்து, தந்தையான பின் தன் மூன்று பிள்ளைகளை இழந்தவர்தாம் அண்ணல் நபிகள் பெருமானார் அவர்கள். ஏழைகள், அனாதைகள், ஆதரவற்றோர்கள், அடிமைகள் மற்றும் விதவைகளுக்கு மட்டுமல்லாமல் கால்நடை உயிர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்து உலக மக்கள் யாவருக்கும் ஓர் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய இறைவனின் இறுதி நபி அவதாரமாய் வந்தவர்தான் அண்ணல் நபிகள் நாயகம் அவர்கள். உலக மக்களின் இரட்சகர், பிரபஞ்சத்தின் பேரின்பம் அண்ணல் நபிகள் பெருமானார் அவர்கள் கற்றுக் கொடுத்து வாழ்ந்து காட்டாத துறை என்று உலகில் எதுவும் இல்லை. அண்ணல் நபிகள் பெருமானார் அவர்கள் கொணர்ந்த இறை செய்தி, அறநெறி, அறிவியல், ஆன்மீகம், விஞ்ஞானம், மருத்துவம், அரசியல், குடும்பவியல், மெய்ஞானம், மனிதநேயம், போர் முறை, பொருளாதாரம், வியாபாரம், நீதிமுறை, வாழ்வியல் தத்துவங்கள், மனித நேயம், எதிர்கால தீர்க்க தரிசனம், பெண் விடுதலை ஆகிய எல்லா துறைகளிலும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை முறை எக்கால சூழ்நிலையிலும் உலக மக்கள் பின்பற்றும் வகையில் அழகிய படிப்பினைகள் கொண்டு நடைமுறை சாட்சியாகவே நிற்கின்றன. அனைத்துமாக வாழ்ந்து காட்டிய ஒப்பற்ற நாயகர் மாநபி அவர்கள். அண்ணவர்கள் சொல்லாத, செய்து காட்டாத விஷயம் என்று உலகில் எதுவும் இல்லை. ஏனெனில் அருமை நாயகம் அவர்கள் ஏக இறைவனின் பரிபூர்ண வெளிப்பாடு ஆவார்கள். அனைத்திற்கும் அழகிய முன்மாதிரி நபிகள் நாயகம் அவர்கள். படித்து முடிக்க முடியாத அற்புத அதிசயம் அண்ணல் நபிகள் நாயகம் அவர்கள். நபிகள் நாயகம் பற்றி மைசூர் பெண்கள் அரசு கல்லூரியின் பேராசிரியர் கே எஸ் ராமகிருஷ்ண ராவ் அவர்கள் தனது புத்தகத்தில் த ப்ராஃபட் ஆஃப் இஸ்லாம் என்னும் நூலில் 17வது பக்கத்தில் முகம்மது நபி அவர்களின் சிறப்பு இயல்புகளை விவரிக்கின்றார். முகம்மது நபி அவர்களின் தனித்தன்மை பற்றிய முழுமையான உண்மையை புரிந்து கொள்ள முனைவது நம் சிந்தனைக்கு மிக கடினமான, எட்டாத ஒன்று ஆகும். அவற்றுள் அந்த முழுமையில் ஒரு சிறிய அளவே என்னால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. என்னே வியத்தகு தொடர் காட்சி அவர் வாழ்க்கையில். அங்கே முகம்மது அவர்கள் ஒரு நபி, அங்கே முகம்மது அவர்கள் ஒரு தளபதி, அங்கே முகம்மது அவர்கள் ஒரு போர் வீரர், அங்கே முகம்மது அவர்கள் பெரும் வணிகர், முகம்மது அவர்கள் சமய போதகர், முகம்மது அவர்கள் தத்துவ ஞானி, முகம்மது அவர்கள் அரசியல் மேதை, முகம்மது நபி அவர்கள் ஒரு சொற்பொழிவாளர், முகம்மது நபி அவர்கள் சீர்திருத்துபவர், முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை மற்றும் ஆதரவற்ற அனாதைகளுக்கு அடைக்கலம் கொடுப்பவர், முகம்மது நபி அவர்கள் அடிமைகளின் பாதுகாவலர், முகம்மது நபி ஸல் அவர்கள் பெண் விடுதலை நாயகர், முகம்மது நபி ஸல் அவர்கள் ஒரு நீதிபதி, அங்கே முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித புனிதர். அண்ணல் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அற வழியில் பயணிப்போம். உலக அமைதிக்கு வழி காண்போம். சகோதரத்துவம் பேணுவோம். மனிதநேயம் தழைக்க வழி செய்வோம். ஒற்றுமைக்கு வித்திடுவோம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் மூக்க அன்வர் பாட்ஷா அவர்கள்.
2: காலைத்தன்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வாணிஜெயராம் பாடியது

தானை வாழ்த்தும் எந்த மொழியும் மந்திரம் என்பேன். தலைவனை அழைக்க தடை எதுவும் உண்டோ? தலைவனை அழைக்க

நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம், வல்லுநரின் வார்த்தை. பட்டய கணக்காளர் மீனா சாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா. மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு கட்டுமானத்தில் தொட்டிக்கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதி தீர்த்தம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜவஹர் குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் வெள்ளிமின்னல் நிகழ்ச்சியில் இன்று எழுத்தாளர் கல்வியாளர் நிவேதிதா சுரேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் செங்காந்தல் மலர் சாகுபடி குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். இன்று இரவு 9:15 மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு நிகழ்ச்சியில் இன்று பழம்பெரும் வில்லன் குணச்சித்திர நடிகர் ஓ கே ஏ தேவர்.

0: கேட்டது நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நேரம் 6:35.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்திலிருந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்று முதல் 3 நாட்களுக்கு லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8 முதல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்க வேண்டும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 4 முதல் 12 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் பயன்படுத்தலாம். நெல் சாகுபடியாளர்களே, குறுவை நெல் நாற்றங்கால் தயாரிப்பதற்கு இது உகந்த தருணமாகும். எனவே போதுமான தண்ணீர் வசதியுள்ள விவசாயிகள் நாற்றங்கால் தயாரித்து விதைப்பு செய்யலாம். மழை எதிர்பார்க்கப்படுவதால் நாற்றங்கால்களில் மாலை அல்லது மழை வரும் சமயங்களில் சிறிதளவு தண்ணீர் தேக்குவதன் மூலம் விதைத்த நெல் இடம் மாறுவது தடுக்கப்பட்டு முளைப்பு திறனை அதிகப்படுத்தலாம். கம்பு சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரப்பதத்தினை பயன்படுத்தி பாடுவாசி விதைக்க வேண்டும். எள் பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் 28 முதல் 29 தேதிகளில் எள் பயிரினை அறுவடை செய்ய வேண்டும். மழையில்லா நேரங்களில் எள்ளினை பிரித்து பதப்படுத்த வேண்டும். பருத்தி சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, தொடர்ந்து மழை வர வாய்ப்புள்ளதால் கோடைக்கால இரவை பருத்தியில் இலைகள் சிவப்பு நிறமாக மாற வாய்ப்புள்ளதால் இதை நிவர்த்தி செய்ய 60 நாட்களான பருத்தி செடிகளுக்கு 5% மெக்னீசியம் சல்பேட், 1% யூரியா, 0.1% துத்தநாக சல்பேட் கலந்த கரைசலை தெளிக்க வேண்டும். இரவை பருத்தியில் பூ உதிர்வை தடுத்து காய்பிடித்தலை அதிகரிக்க NAA என்ற வளர்ச்சி ஊக்கியை 40 PPM அதாவது 40 மில்லிகிராமை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். பருத்தியில் வாடல் நோயை மேலாண்மை செய்ய ட்ரைகோடர்மா விருடி 2.5 கிலோவை 300 கிலோ எருவுடன் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். கரும்பு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதனை தடுக்க வேண்டும். நிலக்கடலை பயிரிட நினைக்கும் விவசாயிகளின் கவனத்திற்கு, பொள்ளாச்சி வட்டத்தில் மானாவாரி ஆணிப்பட்ட நிலக்கடலை நடவு செய்ய இதுவே உகந்த தருணமாகும். மேலும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் விதைப்புக்கு நிலம் தயார் செய்து விதைப்பு செய்ய வேண்டும். நிலக்கடலை விதைப்பிற்கு முன் விதை நேர்த்தி மிகவும் அவசியம். எனவே கார்பாக்சின் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மஞ்சள் சாகுபடியாளர்களே, மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து மஞ்சள் நடவு தொடர்ந்து செய்ய வேண்டும். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். கிழங்கு அழுகல் நோயை மேலாண்மை செய்ய ட்ரைகோடர்மா விருடியை 2.5 கிலோ என்ற அளவில் 300 கிலோ எருவுடன் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும்.

0: வாழை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு. மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். திராட்சை சாகுபடியாளர்களே, தற்போதைய வானிலையை கருத்தில் கொண்டு மழைக்கால திராட்சை பயிரில் தாம்சன் ரகத்திற்கு 2 கணு அளவிலும் ஏனைய ரகங்களுக்கு 4 கணு அளவிலும் கவாத்து செய்ய வேண்டும். தென்னை விவசாயிகளின் கவனத்திற்கு, தென்னை மரத்தை சுற்றி உள் உற்றாய்வு வட்ட வடிவ பாத்திகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேர்பகுதிகளில் சேமிக்க முடியும். தென்னையில் அடித்தண்டு அழுகல் நோய் தவிர்க்க 25 கிலோ எருவுடன் 200 கிராம் பேசிலஸ் சப்டில்லிஸ் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். கால்நடைகள் வைத்திருப்போரின் கவனத்திற்கு, கோடை காலங்களில் பெறப்படும் மழையுடன் இடியும் மின்னலும் சேர்ந்து வரக்கூடும். எனவே கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். நிலவும் வானிலையில் கறவை மாடுகளுக்கு பால் கறக்கும் முன் மடியை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் திரவத்தால் நன்கு கழுவுதல் மூலம் மடிவீக்க நோயினை தடுக்க முடியும். கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறை சார்பாக ஒவ்வொரு மாதமும் காளான் வளர்ப்பு சம்பந்தமான ஒருநாள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 2026 ஜூன் மாதத்திற்கான பயிற்சி 5/6/2026 வெள்ளிக்கிழமையன்று அளிக்கப்படும். இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விளைவோர் பயிற்சி நாளன்று பயிர் நோயியல் துறையில் பயிற்சி கட்டணமாக ஒரு நபருக்கு 850 ரூபாய் நேரடியாக செலுத்த வேண்டும். கல்லூரி மாணவர்களுக்கு அடையாளச் சான்று அவசியம். ஒரு நபருக்கு ₹590 கட்டணமாக செலுத்தி பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி நேரம் காலை 10 மணி முதல் 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், பயிர் நோயியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயமுத்தூர் என்ற முகவரியினை அணுகலாம். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 0422 என்ற முன் இணைப்புடன் 6611336 என்ற தொலைபேசி எண்ணிலும், 0422 என்ற முன் இணைப்புடன் 6611226 என்ற தொலைபேசி எண்ணிலும், 9629496555 என்ற அலைபேசி எண்ணிலும், 6379298064 என்ற அலைபேசி எண்ணிலும், 9361889846 என்ற அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். pathology@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொடர்பு அலுவலர் கேட்டுக்கொள்கிறார். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயமுத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி கோயமுத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: பூச்சி வரட்டிக்குன்னா வேப்பலை, புங்கலை, இழுப்பலை, ஊமத்தை இதெல்லாம் ஊற வச்சுங்க, மேலே ஸ்ப்ரே பண்ணுவோம்.
0: ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் செங்காந்தல் மலர் சாகுபடி குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
3: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் வல்லுநரின் வார்த்தை பட்டய கணக்காளர் மீனா சாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா. மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் கல்வியாளர் நிவேதிதா சுரேஸ்வரன் அவர்களுடன் நேர்முக

0: கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவுத் துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேர்வுக்கு பிந்தைய சேவைகளை வழங்குவதற்கான கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேர்வு தொடர்பான சேவைகள் மாணவர்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இணையதளம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் சுகாதார தேவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மருத்துவமனைகளில் தனியார் நிறுவனம் மேற்கொண்டு வரும் பராமரிப்பு பணிகள் குறித்த புகார்கள் மீது முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மருத்துவமனைகளில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மருந்துகள் போதிய அளவில் கையிருப்பு இருப்பது உறுதி செய்யப்படும் என்றும், அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சேவைகள் குறித்த குறைகளை மொபைல் செயலி மூலமாக தெரிவிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சம்பத் கூறினார். பத்திரப்பதிவுத் துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களின் எண்ணிக்கை மற்றும் புதிய கட்டிடங்களுக்கான தேவைகள் குறித்த தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாக கூறினார். பத்திரப்பதிவு அலுவலகங்களில் செயல்பாடுகளை முழுமையாக கணினிமயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், ஆன்லைன் முறையிலான பதிவு விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். நிலங்களுக்கான வழிகாட்டுதல் மதிப்பீட்டில் குளறுபடிகள் இருப்பதாக வந்துள்ள புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் மாநில அரசு முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான நிர்வாக நடைமுறைகளை முதலமைச்சர் சீரமைக்க வேண்டும் என்று திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த மலர் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவில் முக்கிய கண்காட்சியாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. 7 லட்சம் மலர்களை கொண்டு மலர் அலங்காரங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 120,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இதைத் தவிர மகாபலிபுரம், கலங்கரை விளக்கம் உள்ளிட்ட வடிவங்கள் மலர் கண்காட்சி திடலில் வைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது.

0: ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த மலர் கண்காட்சியை காண அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்தனர். இதனிடையே மலர் கண்காட்சி நிறைவு விழாவில் சிறந்த மலர் அலங்காரங்கள் வைத்திருந்தவர்கள் மற்றும் சிறந்த வீட்டு பூங்கா வைத்தவர்கள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு தோட்டக்கலைத்துறை சார்பாக பரிசு கோப்பைகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. 11 நாட்கள் நடைபெற்ற இந்த மலர் கண்காட்சியை சுமார் 2,10,000 சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை

0: இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். இலங்கையில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்த போதிலும் அந்நாட்டின் கடன் சுமை அபாயகரமான நிலையில் உள்ளதாக சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அந்நாட்டின் ராணுவ நிலைகளை குறிவைத்து பதில் தாக்குதல் நடத்தி வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. திரிபுரா மாநிலம் உனக்கோட்டில் உள்ள வரலாற்று சிற்பங்கள் மற்றும் தொல்லியல் பாரம்பரியமிக்க பகுதிகளை மத்திய அமைச்சர் திரு துர்கா தாஸ் யுகே நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காவல்துறையினருக்கு நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கடல் பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS சுதர்ஷினி கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து ஆன்டிகுவா துறைமுகம் சென்றடைந்தது. நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காய்கறிகள், பழங்கள், மூலிகைச் செடிகள், அலங்கார மலர்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் நடைபெற்ற தோட்ட பராமரிப்பு போட்டிகளில் 300க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அருள்மிகு கருமாரியம்மன் ஆலய திருத்தேர் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனையடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா, ஷிருல், ருத்ரா கிரண் இம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடை பிரிவில் சச்சின் கல்லப்பா ஜோர்டானின் சமின் அகமது அல் ஒபேடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடை பிரிவில் ருத்ரா கிரண் இம்ஹான் கொரியாவின் சியோக் மூசிமை வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ருவ் கபிலா, தனிஷா கிறிஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா, தனிஷ் கிறிஸ்டோ இணை 8-21, 21-16, 21-17 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுட்டா வட்டானாபே, மாயா தங்குச்சி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள் நிலையத்தில் நேரம் 6:55. இனி கேட்கலாம் நலமே விளைக.
2: நலமே விளைக இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம என்னைக்குமே வந்து

0: நிறைய பிரச்சனையோடவே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாத்துக்குமே இருக்குது. எப்பவுமே பிரச்சனை. ஆனா ஒரு வகையில் எடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லாதவர்கள் அப்படின்னு யாராவது இருக்கிறாங்கன்னு கேட்டா கண்டிப்பா இருக்கவே இருக்க முடியாது. இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அந்த பிரச்சனைகள் நமக்கு தெரியாம இருக்கலாம், இல்ல அவர்கள் நமக்கு தெரியப்படுத்தாமல் இருக்கலாம். இதனால வந்து நம்ம அப்படி நினைச்சுக்கலாமே தவிர கண்டிப்பா பிரச்சனைகள் இல்லாதவங்க அப்படின்னு இருக்கவே இக்கறைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான். பட் எப்பவுமே பிரச்சனையை நோக்கி நம்ம ஒரு கஷ்டப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அது மீண்டும் நம்மளுடைய பிரச்சனைகளை அதிகப்படுத்தும், ஒரு துன்பப்படுத்தும். ஒரு தேவையில்லாத ஒரு வெயிட்டை தூக்கிவிட்டோம் கையில வச்சோம்னா 5 நிமிஷம் வைக்கலாம், 10 நிமிஷம் வைக்கலாம், இல்ல ஒரு 20 நிமிஷம் வைக்கலாம். அதுக்கு மேல கை வலிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்து 1 மணி நேரம் ஆச்சுன்னா அதை விட கை ஃப்ரோசன் மாதிரி ஆயிரும், தூக்க முடியாது, வலி தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ இது மாதிரிதான் பிரச்சனைகளும். ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது அதை எப்படி நம்ம சரி பண்ணுது அப்படின்னா சரியான நண்பர்களுடைய அறிவுறுத்தல். நல்ல நண்பர்கள் இருந்தா கண்டிப்பா ஒருத்தர் நல்ல ஐடியா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நண்பர்களை இழந்துடக்கூடாது. ஸோ நல்ல உறவுகளை நம்ம பேணி காக்கணும். நல்ல உறவுகள்ங்கிறது இங்கே நம்ம எந்த பொறாமப்படாம நமக்கு நல்ல கைடன்ஸ் பண்ணுறோம். பொதுவாக பிரச்சனை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான பிரச்சனை தான் தீவிர பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதை விடுத்து வேற பெரிய தீவிர பிரச்சனைகள் ஒரு மனிதனுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பினான்சியல் லாஸ் ஏதாவது ஒரு ரீசன்னால நம்மனாலயோ இல்ல பிறர்னால நமக்கு ஏற்பட்ட லாஸோ, பிறர் ஏமாத்துவதனால நமக்கு ஏற்பட்ட லாஸோ, இல்ல பிசினஸ்ல நம்ம நம்பி போட்டோம் பட் நம்மளே தெரியாம நம்மளை மீறி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கறதோ, ஒருத்தருக்கு நம்ம பெரிய அமௌண்ட் கொடுத்தோம் திரும்பி வரல ஏமாத்திட்டாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் பினான்சியல் லாஸுக்கு வழிவகுக்குது. ஸோ இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் பினான்சியல் லாஸ். இதுலயும் ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரே பண்ணி நல்ல ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணும்போது இருந்து நம்ம வர்றதுக்கான வழிகள் நிறைய இருக்கும். சோ அதுல ரொம்ப முக்கியம் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தீவிரமான வழக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் லீகல் இஷ்யூஸ் சொல்லுவாங்க இல்லையா. வழக்குகள் நாமளா தெரியாம போய் சில பிரச்சனைகளை மாட்டிக்கிறது, யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம கையெழுத்து போட போய் மாட்டிக்கிறது, எதிர்பார்க்காத முறையில நம்ம தேவையில்லாத ஒரு வழியில வந்து நம்மளை அக்யூஸ் பண்றது, அந்த மாதிரி பல விஷயங்கள். இல்ல தெரியாம நம்ம ஒரு தப்பு செஞ்சிருப்போம் எங்கேயோ அது நமக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக உருவெடுக்கிறது அப்படிங்கிற பல பிரச்சனைகள் இந்த லீகல்ல தெரியும். இதுல ப்ராப்பரா சில நேரங்களில் இருந்தா நம்ம தப்பிச்சிடும், சில நேரங்களில் அந்த பிரச்சனைகளை நம்ம சந்திச்சு ஆகணும். அப்ப அது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப டீப் டிசீசஸ். சிலருக்கு வந்து உடல் ஃபுல்லா நோய் இருக்கும், அது வந்து உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்படுத்தும். எங்கெங்கயோ மருத்துவம் பார்த்திருப்பாங்க, எங்கெங்கயோ போய் மருந்துகள் எடுத்திருப்பாங்க, எல்லா இடத்துக்கும் போயிட்டோம் ஆனா எனக்கு இது வரைக்கும் சரியாகலன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களுக்கு உண்மையாகவே இந்த இடத்துல நாங்க வரோம். கண்டிப்பா இந்த மருத்துவத்துல உங்களுக்கு பெரிய நல்ல விதமாக மத்த ஆறுதல் அளிக்க முடியும் நல்ல விதமாக மற்ற ஆறுகள் சரி பண்ணி உறவின் பிரிவு அப்படிங்கிறது உறவின் பிரிவு நிறைய பேர் நம்ம கூடவே இருப்பாங்க திடீர்னு இறந்துருவாங்க திடீர்னு ஏமாற்றிடுவாங்க நம்மள நம்புதோறும் நம்புனோம் திடீர்னு ஏமாற்றிட்டாங்க பிரிஞ்சிட்டாங்கன்ற பல விஷயங்கள் நம்மளை மிகவும் துன்புறுத்தக்கூடிய விஷயம் தான். இதுல இருந்து நம்ம சரியான ஒரு கவுன்சிலிங் மூலமா வெளியே வரலாம். அதையும் கூட நம்முடைய மருத்துவமனை தொடர்ந்து செய்கிறது. அது இல்லாமல் நல தான். இதுலயும் கூட இந்த ரெண்டு பினான்சியல் அண்ட் நம்ம வந்து லீகல் இஷ்யூஸ் தவிர அதுக்கும் மத்ததுக்கும் வழி இருக்குது. மத்த எல்லா பிரச்சனைகளுமே நீங்க சரியா பிளான் பண்ணி கொஞ்சம் முயற்சி எடுத்து விடாமுயற்சியோட நல்ல நம்பிக்கையோட நல்ல இறை நம்பிக்கையோட இல்ல நம்முடைய காஸ்மிக் பிளான் மூலமா நம்பிக்கைன்னா அதன் மூலமாக போகும்போது எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம சரியாக தீர்வு கொண்டு வர முடியும். நாளை மீண்டும் சந்திப்போமா. நன்றி, வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: இந்த வீட்டுக்கு வந்து இந்த முற்றத்தில் விழுகிற தண்ணியுமே மேல இருந்து வரக்கூடிய அந்த மெட்ராஸ் டெரஸ் அந்த கட்டக்குத்திலிருந்து வரக்கூடிய தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக
1: மரபு கட்டுமானத்தில் தொட்டி கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.
3: இசையோடு என்றும் நீங்கள். ஹாய் ஹாய் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கரெக்டா 7 மணிக்கு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இந்த ஷோல உங்களோட நான் உங்க ஆர்ஜே பிரபுகுமார்.

மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதி தீர்த்தாம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜகவர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார்.

0: குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக அவர்களது அர்ப்பணிப்பு மிக்க சேவை பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாடு குறித்த பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். காமன்வெல்த் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கான தயார் நிலை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு உலக தரத்தில் விளையாட்டுப் போட்டிகளுக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலில் பரஸ்பரம் நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர், சவுதி அரேபிய இளவரசர் ஃபைசல் பின் ஃபெரான் பின் அப்துல்லா மற்றும் யுக்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரில் செவியா ஆகியோருடன் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்முஸ் மற்றும் செங்கடல் உட்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கர்நாடகா, கேரளம், கோவா மாநிலங்களுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். முதலாவதாக பெங்களூரு செல்லும் அவர் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்கிறார். இதையடுத்து தவங்கரையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் பவளவிழா நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். பின்னர் கோவா செல்லும் குடியரசு துணைத் தலைவர் பனாஜியில் நடைபெறும் கோவா மாநிலம் உதய தின கொண்டாட்ட நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இதையடுத்து கேரள செல்லும் அவர் கோட்டயத்தில் மலையாள நாளிதழின் 140வது நிறுவன தின நிகழ்ச்சியிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். இஸ்ரேல் நாட்டிற்கான விமான போக்குவரத்து சேவைகள் ஜூலை மாதம் இறுதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தில்லி டெல் அவிவ் நகரங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து சேவை ஏற்கனவே ஜூன் மாதம் வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை அந்நிறுவனத்தின் மூத்த அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்காசியாவில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றமான சூழல், விமான எரிபொருளின் விலை உயர்வு மற்றும் வான்வெளி கட்டுப்பாடுகள் போன்ற அம்சங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியா ஆஸ்திரேலிய நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக அந்நாட்டு பிரதமர் திரு அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், கலாச்சாரம், கல்வி, விளையாட்டு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவு உள்ளதாக கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை சுட்டிக்காட்டிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவுகள் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம்

0: மேலும் வலுவடையும் என்று தெரிவித்துள்ளார். உலகில் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருந்தபோதிலும் கடந்த 10 ஆண்டுகளில் உலகின் 3வது பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று திரு அல்பானிஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹியாங் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார். அவரது இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பின்னர் மும்பை மற்றும் புத்தகயா போன்ற இடங்களுக்கு சென்று மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹியாங் பார்வையிடவுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைபர் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, கடல்சார் பாதுகாப்பு, ஆளில்லா விமானம் மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்த அம்சங்களும் இதில் பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. பஞ்சாப் மாநில பிஜேபி கட்சித் தலைவராக திரு கேவல் குமார் சிங் தேலான் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்காக கட்சியின் தலைமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று திரு கேவல் குமார் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு பேட்டியளித்த வானிலை மையத்தின் விஞ்ஞானி டாக்டர் அகில் ஸ்ரீவத்சவா இதனை தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா, மத்தியப்பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு படிப்படியாக வெப்பநிலை குறையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற 20 வயதிற்குட்பட்டோருக்கான தடகள போட்டியில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா ஷிரோல், ருத்ரா கிரண் நிம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடை பிரிவில் சச்சின் கல்லப்பா ஷிரோல் ஜோர்டானின் சமின் அகமத் ஹல் உபாடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடை பிரிவில் ருத்ரா கிரண் நிம்ஹான் கொரியாவின் சியோக் மோசிம்மை வென்றார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 1வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனையடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல இன்னைக்கு அதிகபட்சம் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் பதிவாகக்கூடும். அதற்கு அடுத்தபடியா திருப்பூர்ல 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் நிலவக்கூடும். அதனைத் தொடர்ந்து ஈரோட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். சேலம்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அதிகபட்சம் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். அதற்கு அடுத்தபடியா ஊட்டியில அதிகபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 18 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். அதனைத் தொடர்ந்து நம்ம நியர்பை ஸ்டேட் சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாலக்காட், இங்கு வந்து அதிகபட்சம் 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். இதெல்லாமே நம்ம சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம். இனி நம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து

கேட்ட பாடல் கர்ஜனை படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் டி கே எஸ் கலைவாணன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம். இனி கேட்கலாம்.

0: காந்தி அஞ்சலி.
1: அண்ணல் காந்தியடிகள் தமது சுயசரிதியான சத்திய சோதனையில் 5 பாகத்தில் ஆரம்ப கஷ்டங்கள் என்ற தலைப்பில் எழுதியதிலிருந்து. ஆசிரமம் ஆரம்பமாகி சில மாதங்களே ஆயிற்று. அதற்குள் நான் எதிர்பார்த்தே இராத வகையில் நாங்கள் சோதனைக்கு ஆளானோம். அமிர்தலால் தக்கரிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அடக்கமும் நேர்மையும் உள்ள ஒரு தீண்டாதாரின் குடும்பம் உங்கள் ஆசிரமத்தில் சேர்ந்து கொள்ள விரும்புகிறது, அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று அக்கடிதத்தில் இருந்தது. நான் கலக்கமடைந்தேன். தீண்டாதாரின் குடும்பம் ஒன்று தக்கர் பாபா போன்ற ஒரு முக்கியமானவரிடமிருந்து அறிமுக கடிதத்துடன் எங்கள் ஆசிரமத்தில் சேர மனு செய்து கொள்ளும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அக்கடிதத்தை என் சகாக்களுக்கு காட்டினேன். அவர்கள் அதை வரவேற்றார்கள். அமிர்தலால் தக்கருக்கு பதில் எழுதினேன். அக்குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லோருமே ஆசிரமத்தின் விதிகளுக்கு உட்பட்டு நடக்க சம்மதிப்பதாக இருந்தால் அக்குடும்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று அவருக்கு தெரிவித்தேன். தூதாபாய், அவருடைய மனைவி நானி பெண், அப்பொழுது தவளும் குழந்தையாக இருந்த அவர்கள் பெண் லட்சுமி ஆகியவர்களை கொண்டது அக்குடும்பம். தூதாபாய் பம்பாயில் உபாத்தியாயராக இருந்தார். விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். நாங்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அவர்களை சேர்த்து கொண்டது ஆசிரமத்துக்கு உதவி செய்து வந்த நண்பர்களிடையே பெரும் பரபரப்பை உண்டாக்கிவிட்டது. கிணற்றை உபயோகிப்பது சம்பந்தமாக முதலில் கஷ்டம் ஏற்பட்டது. அந்த கிணற்றை அந்த பங்களாவின் சொந்தக்காரரும் உபயோகித்து வந்தார். அதிலிருந்து தண்ணீர் இறைப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்தவர் எங்கள் வாளியிலிருந்து தண்ணீர் துளிகள் விழுவதால் தமக்கு தீட்டுப்பட்டு விடும் என்று கூறி ஆட்சேபித்தார். ஆகவே எங்களை திட்டினார். தூதாபாயை தொந்தரவும் செய்தார். அவர் திட்டுவதையெல்லாம் சகித்து கொண்டு என்ன வந்தாலும் சரி என்று கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து கொண்டிருக்கும்படி எல்லோரிடமும் கூறினேன். தாம் திட்டினாலும் நாங்கள் திரும்பி திட்டுவதில்லை என்பதைக் கண்டதும் அவருக்கே வெட்கமாக போய்விட்டது. எங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதை விட்டுவிட்டார். என்றாலும் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருந்த உதவியெல்லாம் நின்றுவிட்டன. ஆசிரம விதிகளையெல்லாம் அனுசரிக்கக்கூடிய ஒரு தீண்டாதார் கிடைப்பாரா என்று கேள்வி கேட்ட நண்பர், அப்படிப்பட்ட ஒரு தீண்டாதார் ஆசிரமத்தில் சேர முன்வருவார் என்று எதிர்பார்க்கவே இல்லை. பண உதவியெல்லாம் நிறுத்திவிட்டதோடு எங்களை சமூக பகிஷ்காரம் செய்வதற்கு யோசிக்கிறார்கள் என்று வதந்திகள் கிளம்பின. இவைகளினால் நாங்கள் கலக்கமடைந்தோம். நாம் பகிஷ்காரம் செய்யப்பட்டு சாதாரண வசதிகளெல்லாம் மறுக்கப்பட்டாலும் அகமதாபாத்தை விட்டு நாம் போய்விடக்கூடாது என்று என் சகாக்களுக்கு கூறினேன். வெளியேறி விடுவதை விட தீண்டாதாரின் இடத்திலேயே போய் வசித்து உடலை வருத்தி வேலை செய்வதால் கிடைப்பதைக் கொண்டு வாழ்வதே மேல் என்று கூறினேன். நம்மிடம் பணம் இல்லை, அடுத்த மாத செலவுக்கு நம்மிடம் ஒன்றும் கிடையாது என்று ஒரு நாள் மகன்லால் காந்தி எனக்கு அறிவித்துவிட்டார். நிலைமை அத்தகைய நெருக்கடியான கட்டத்திற்கு வந்துவிட்டது. அப்படியானால் தீண்டாதார் வசிக்கும் இடத்திற்கே நாம் போய்விடுவோம் என்று நான் அமைதியோடு பதில் சொன்னேன். இது போன்ற சோதனை எனக்கு ஏற்பட்டது இது முதல் தடவையல்ல. இத்தகைய நிலைமைகளிலெல்லாம் கடைசி நேரத்தில் கடவுளை எனக்கு உதவியை அனுப்பியிருக்கிறார். எங்களுக்கு ஏற்பட்டுவிட்ட பண கஷ்டத்தை குறித்து மகன்லால் எனக்கு எச்சரிக்கை செய்த பிறகு ஒரு நாள் காலை குழந்தைகளில் ஒன்று ஓடி வந்து ஒரு சேத் வெளியில் மோட்டாரில் இருக்கிறார் என்றும் என்னை பார்க்க விரும்புகிறார் என்றும் கூறியது.

அவரை பார்க்க வெளியே போனேன். ஆசிரமத்திற்கு கொஞ்சம் உதவி செய்ய விரும்புகிறேன். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று அவர் என்னை கேட்டார். நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளுவோம். எங்கள் கையில் இருந்ததெல்லாம் செலவழிந்து போய்விட்ட நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்பதையும் உங்களிடம் கூறுகிறேன் என்றேன். நாளை இதே நேரத்தில் இங்கு வருகிறேன், நீங்கள் இருப்பீர்களா என்றார் அவர். ஆம் என்று நான் சொன்னதும் அவர் போய்விட்டார். அடுத்த நாள் சரியாக அதே நேரத்தில் நாங்கள் இருந்த இடத்திற்கு அருகில் மோட்டார் வந்து நின்றது. வந்ததுக்கு அறிகுறியாக சப்தம் கொடுக்கப்பட்டது. குழந்தைகளும் ஓடி வந்து சமாச்சாரத்தை சொன்னார்கள். சேட் உள்ளே வரவில்லை. நானே அவரை பார்க்கப் போனேன். அவர் என் கையில் ரூபாய் 13,000 நோட்டுகளை கொடுத்துவிட்டு போய்விட்டார். இந்த உதவியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படிப்பட்ட புதிய வகையில் உதவி! அந்த கணவான் இதற்கு முன்னால் ஆசிரமத்திற்கு வந்ததே இல்லை. ஒரே ஒரு முறைதான் அவரை நான் சந்தித்திருக்கிறேன் என்று எனக்கு ஞாபகம். உள்ளே வரவும் இல்லை, விசாரிக்கவும் இல்லை, உதவியை மாத்திரம் செய்துவிட்டு போய்விட்டார். எனக்கு இது ஒப்பற்றதோர் அனுபவம். தீண்டாதார் வசிக்கும் இடத்துக்கு போய்விடுவதை இந்த உதவி தடுத்தது. இனி ஓராண்டுக்கு கவலை இல்லை என்று இப்பொழுது உணர்ந்தோம். வெளியில் புயல் இருந்து வந்ததைப் போன்றே ஆசிரமத்திற்குள்ளும் புயல் இருந்து வந்தது. தீண்டாத வகுப்பைச் சேர்ந்த நண்பர்கள் தென்னாப்பிரிக்காவில் என் வீட்டுக்கு வந்து இருப்பதுடன் என்னுடன் சாப்பிடுவதும் வழக்கமாக இருந்தது. இருந்தும் இங்கே ஆசிரமத்தில் தீண்டாத நண்பர்களை சேர்த்து கொண்டது என் மனைவிக்கும் மற்ற பெண்களுக்கும் அவ்வளவாக பிடிக்கவில்லை. தானி பெண்ணிடம் அவர்கள் கொண்டிருந்த வெறுப்பை அல்லது அசிரத்தையை என் காதுகளும் கண்களும் எளிதில் கண்டுகொண்டன. பணக்கஷ்டம் கூட எனக்கு அவ்வளவு கவலையை உண்டு பண்ணவில்லை. ஆனால் உள்ளுக்குள்ளேயே இருந்த இப்புயலை என்னால் சகிக்க முடியவில்லை. தானி பெண் ஒரு சாதாரண பெண். தூதாபாய் கொஞ்சம் படிப்புள்ளவர், அதோடு நல்ல அறிவும் உள்ளவர். அவருடைய பொறுமை எனக்கு பிடித்திருந்தது. சில சமயங்களில் அவர் கோபமடைந்து விடுவது உண்டு என்றாலும் மொத்தத்தில் அவருடைய சகிப்புத்தன்மை என் மனதை கவர்ந்தது. சில்லறை அவமதிப்புகளையெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம் என்று அவரை கேட்டுக்கொண்டேன். இதற்கு அவர் உடன்பட்டது மாத்திரமல்ல, அவர் மனைவியையும் அதேபோல பொறுமையுடன் இருக்கும்படி செய்தார்.

0: ಗಾಂಧಿ ಅಂಜಲಿ.
1: நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் செக் கரெக்டாக 7:38 நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் எல்லாரும் உங்களோட ஒர்க்குக்கு கிளம்பி போயிட்டு இருப்பீங்க இல்லையா. இந்த ஒரு நேரத்தில் அழகான இதமான சூப்பரான பாடல்கள்லாம் உங்களுக்காக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட பொது அறிவிப்புனா, உலகிலேயே மிகப்பெரிய கார் பார்க்கிங் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டதும் அதற்கு சரியான பதில் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் ராணிப்பேட்டை அரக்கோணம் ரோசையா, சிறுமுகை சோமு கலைவாணி, கோணமலை ஆனந்தன் மற்றும் கணேஷ் சிறுமுகை பகுதியிலிருந்து

0: கேட்ட பாடல் மைக்கேல் மதன காமராஜன் படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவையாக உள்ளன. மனிதன், விலங்குகள், தாவரங்கள், நிலம், நீர், காற்று ஆகியவை அனைத்தும் சேர்ந்து உருவாக்கும் அமைப்பே சுற்றுச்சூழல். மனிதனின் வாழ்வாதாரம், ஆரோக்கியம், முன்னேற்றம் அனைத்தும் சுற்றுச்சூழலையே சார்ந்திருக்கின்றது. மனிதன் தனது வாழ்வாதார தேவைக்காக ஆரம்பத்தில் இயற்கையை சார்ந்தே இருந்தான். காடுகள், ஆறுகள், நிலம், மழை, சூரியன் போன்ற இயற்கை வளங்கள் அவனது அன்றாட வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருந்தன. ஆனால் அறிவியல், தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக மனிதன் இயற்கையின் இயல்பான ஓட்டத்தை சற்று மாற்றத் தொடங்கினான். சுற்றுச்சூழலின் முக்கிய அங்கங்கள் காற்று, நீர், நிலம், காடுகள், விலங்குகள், தூய்மையான காற்று உடல் நலத்திற்கு அத்தியாவசியம். தண்ணீர் வாழ்க்கையின் அடிப்படை. வளமான நிலம் விவசாயத்திற்கு அவசியம். காடுகள் இருந்தால் மழை சீராகும். விலங்குகள் இருந்தால் இயற்கை சமநிலை காக்கப்படும். எனவே இவை அனைத்தும் மனித வாழ்க்கையோடு நேரடியாக பிணைந்துள்ளன. சுற்றுச்சூழலின் பாதுகாப்பே மனித வாழ்க்கையின் பாதுகாப்பாகும். தூய்மையான காற்று, சுத்தமான தண்ணீர், வளமான நிலம், பசுமையான காடுகள் இருந்தால்தான் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நாம் வாழ முடியும்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
0: நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க

கேட்டு ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நம்ம நிகழ்ச்சியில கேட்கப்பட்ட பொது அறிவு வினாவிற்கு சரியான பதில் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், பொன்ஸ் விஜயகுமார், கோகிலா, வன்ஷிகா மற்றும் லோகேஷ் செலக்கரிச்சல் பகுதியிலிருந்து, சௌமியா பூபனா, விவேகானந்தன் மற்றும் தேவி கொழுமம் கொண்டான், ஆலங்கொம்பு தண்ணீர் மடம் விஜயகுமார் மற்றும் உமா மகேஸ்வரி, அள்ளி நகரம் எஸ் மகாதேவன், பெரம்பலூர் மாவட்டம் பீடம்பள்ளி பகுதியிலிருந்து வாசுதேவன், மகேஸ்வரி கனகராஜ், இந்து மல்லீஸ்வரன், அபி மூக்கனூர் சாமுண்டிபுரம், பூபதி ராஜேந்திரன் ராஜாமணி, இந்திரபிரியா அகல்யா மூக்கனூர் பகுதியிலிருந்து, வீரதுரை அரியலூர், தென் பொன்முடியிலிருந்து தேனா மணிகண்டன், பிரேமா வெள்ளியங்கரி கருமத்தம்பட்டி, சகாதேவன் சரசு பெரியநாயக்கன் பாளையம், நங்கவள்ளி ராஜாராம், விஸ்வம் அறந்தாங்கி, மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா பெரிய வதமச்சேரி பகுதியிலிருந்து, சாமி செட்டிப்பாளையம் கிருஷ்ணராஜ் ஜெயந்தி, ஜவஹர் ஹரிப்பிரியா மற்றும் ஜிஷ்ணவ் யுகன்.

கேட்ட பாடல் வா இந்த பக்கம் படத்திலிருந்து. ஷியாம் இசையில் தீபன் சக்கரவர்த்தி மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். கோயம்புத்தூர் ஆரஸ்புரம் பாரதிய வித்யாபவன் வளாகத்தில் இன்று மாலை 6:30 உத்தவ் கீதை பற்றிய சொற்பொழிவு நடைபெறவுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026 சேர்க்கை விண்ணப்பிக்க வரும் June 3 வரை www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9499055707 மற்றும் 9047633393 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பார்வையற்றோருக்கான அறிவே துணை ஆய்வு மையம் தத்துவ அறிமுக கூட்டம் ஒன்றை நடத்துகிறது. விருப்பமுள்ள பார்வையற்றவர்கள் கலந்து கொள்ளலாம். நாள் 29/5/2026 இடம் பாலன் இல்லம், பாலன் நகர், மசக்காளிப்பாளையம், கோயம்புத்தூர். தொடர்பிற்கு 9443112131. கேட்டது சேவை செய்திகள்.

0: கேட்ட பாடல் நடிகன் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் புலமை பித்தன். நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியினோட பிகினிங்ல கேட்கப்பட்ட கேள்வி, உலகிலேயே மிகப்பெரிய கார் பார்க்கிங் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அதற்கு சரியான பதில் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் சங்கீதா, தங்கவேல், செட்டிக்காடு சாவக்கட்டு பாளையம் பகுதியிலிருந்து. அதனை தொடர்ந்து குன்னத்தூர் ராஜா, சிவமதன், ஜீவிகா மற்றும் ஜோதிமணி. ஆறுமுகம் கௌதமி, சர்வேஸ்வரன், இடுவாய், திருப்பூர் பகுதியிலிருந்து நம்ம சரியான பதில் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். உலகிலேயே மிகப்பெரிய கார் பார்க்கிங் எங்கு உள்ளது? இதற்கு சரியான பதில் கனடாவில் உள்ள வெஸ்ட் எட்மண்ட் மாலில் உள்ளது. இங்கு ஒரே நேரத்தில் 20,000 கார்களை நிறுத்தலாம். உலகிலேயே மிகப்பெரிய கார் பார்க்கிங் கனடாவில் உள்ள வெஸ்ட் எட்மண்ட் மாலில் உள்ளது. இங்கு ஒரே நேரத்தில் 20,000 கார்களை நிறுத்தலாம். சரியான பதில் அனுப்பிய நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோட நம்ம ஷோவை நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறது. உங்க ஆர்ஜே பிரபுகுமார். நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கண்டினியூ பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க ஆர்ஜே மஞ்சு. நேர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை பட்டய கணக்காளர் மீனா சாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன்

0: மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கூடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: Good morning, welcome and welcome to குட் மார்னிங் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கண்டினியூ பண்ண உங்களோட இணைந்திருக்கும் நான் ஆர்ஜே மஞ்சு.

வணக்கம். கோயம்புத்தூர் நிகழ்ச்சியோட முதல் பாடல் வசீகரா திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி ஐயர் பாடியது. எங்க பார்த்தாலும் போலி, எதை எடுத்தாலும் டூப்ளிகேட். இதுதான் வந்து இப்போ உலகத்தோட நிலைமையா இருந்துச்சுக்கு இல்லையா? சைனாலையுமே இந்த போலி மின்சார வயர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கு. நிறைய மின் விபத்துகள் இதனால நடந்ததுனால இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. இந்த போலி மின்சார வயர்கள் தயாரிப்பவர்கள் பாதுகாப்புக்காக அவங்க ஒற்ற ஸ்டிக்கர்ஸ், ஹாலோகிராம், இது எல்லாத்தையுமே இந்த டூப்ளிகேட் மேனுஃபேக்சரர்ஸ் ஈஸியா டூப்ளிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படிடா இதை சரி பண்றது அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு ஒரு சூப்பரான மெத்தடை வந்து உற்பத்தியாளர்கள் கண்டுபிடிச்சாங்களாம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உற்பத்தியாளர்கள் ஒவ்வொரு மின்சார கேபிளோட உரைகள்லையும் நிஜமான பணத்தை ஸ்டேபிள் பண்ணி பேக் பண்ணிடுறாங்க. அதாவது அசல் யுவான் பணத்தாள்கள் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். நம்மளோட பணத்துக்கு இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு சீரியல் நம்பர் இருக்கும் இல்லையா. அந்த சீரியல் நம்பர் இருக்க பணத்தை ஒவ்வொரு கேபிள் சுருளையுமே நேரடியாக இணைக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு சுருளுக்கும் ஒரு தனித்துவமான சரிபார்க்கக்கூடிய ஒரு அடையாளம் கிடைச்சிருது. அப்ப வாங்குற கஸ்டமர் என்ன பண்ணலாம்னா, இந்த பணம் வந்து கரெக்டானது தானா, போலி பணமா அப்படின்றது அந்த வரிசை எண்ணை வச்சு செக் பண்ணிக்க முடியுமா. இதனால ஒரிஜினலா இந்த மின்சார வயர்கள் மார்க்கெட்ல வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போலியான மின்சார வயர்களை தயாரிக்கிறத விட போலியான யுவான் நோட்டுகள், அதாவது அடிச்சோம்னா கவர்மெண்ட் நோட் அடிக்கிறது மிகப்பெரிய அரசாங்க குற்றம் ஆகிறதுனால இந்த போலிகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இப்ப எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.

0: ஆனந்தம் படத்துக்காக தேவாய் சில ஹரிஹரன் பாடின பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: பூச்சி வரட்டிக்குன்னா வேப்பலை, புங்கலை, இழுப்பலை, ஊமத்தை இதெல்லாம் ஊற வச்சுங்க, மேலே ஸ்ப்ரே பண்ணுவோம்.
0: ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் செங்காந்தல் மலர் சாகுபடி குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
2: இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை பட்டய கணக்காளர் மீனா சாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
3: Akashwani presents Morning News. Good morning, I'm Sunil Varma. The headlines. Home Minister Amit Shah says Santa's high-level committee on artificial demographic changes to also assess requirement of law to tackle the issue. National Security Advisor Ajit Dobhal calls for decisive action against terrorism, says there cannot be double standards in fight against the menace. BJP appoints party presidents for Punjab, Haryana, Delhi and Tripura. Air India extends suspension of its flights to Israel till July end amid continued geopolitical uncertainties in West Asia. And in IPL cricket, Rajasthan Royals to take on Gujarat Titans in all-important qualifier 2 in New Chandigarh.

மாதிரி டேஞ்சரா ஃபீல் பண்ணும்போது இல்லைனா பாடி ப்ரெஷர் வந்தால் ஃபார்மிக் ஆசிட் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த ஃபார்மிக் ஆசிட் நேச்சுரல் மெடிசனாக இந்த பறவைகளுக்கு வேலை செய்யுது. அந்த ஃபெதர்ஸ்குள்ளே இருக்கிற ஒட்டுண்ணிகள் இந்த மாதிரி பாக்டீரியாஸ் பேரசைட்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து ரிமூவ் பண்ணியிருதான். அதனால நேச்சுரலாகவே ஒரு இன்டெலிஜென்ட்டான சர்வைவல் டெக்னிக்காக தான் இருக்குது. இந்த டெக்னிக் பேர் ஆண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டிங் வந்து ரெண்டு விதமாக நடக்குது. ஒன்று பாசிவ் ஆண்டிங். இந்த பறவைகள் என்ன பண்ணுது அப்படின்னா ஆண்ட் காலனி மேலே போய் படுத்து புரண்டு இந்த மாதிரி டைரெக்டாக ஏதாவது பண்ணும். அப்போ எல்லா ஆண்ட்டுமே எல்லா ஆண்ட்டும் அந்த ஃபெதர்ஸ்குள்ளே போயிட்டு அந்த ஆசிடை ரிலீஸ் பண்ணி அதை க்யூர் பண்ணுமா. இன்னொன்று ஆக்டிவ் ஆண்டிங், அதாவது இந்த பறவைகள் இந்த எறும்புகளை தன்னோட அலகுகளை எடுத்து கொத்தி கொத்தி அங்கங்கே நம்மலாம் மாய்ஸ்சரைசர்லாம் தேய்ச்சி போலையோ அந்த மாதிரி அங்கங்கே அங்கங்கே அப்படியே தேய்ச்சிக்குதான். இது ஒரு பார்லர் ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்தெந்த பறவைகள்கிட்டலாம் பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம எப்பவுமே பார்க்குற காக்கா, மைனா, இந்த ப்ளூ கலரில் ஒரு பறவை இருக்கலாம், அந்த மாதிரி ப்ளூ ஜேஸ், இந்த மாதிரி 200க்கும் அதிகமான பறவைகள்கிட்ட இந்த மாதிரியான நேச்சுரல் பிஹேவியர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம நேச்சர் வந்து ஒவ்வொரு சர்ப்ரைஸ் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டே இருக்கு. அந்த மாதிரி சாதாரண பார்க்குற காக்காவே நம்மளோட ஸ்மார்ட்டாக நேச்சுரல் மெடிசனை யூஸ் பண்ணிகிட்ருக்கு. இதுதான் ஆண்டிங் பற்றின தகவல்.

ஒலத்து பாடல் ரட்சகன் திரைப்படத்திற்காக ரஹ்மான் மியூசிக்ல ஸ்ரீனிவாஸ் பாடினது. ஸ்காட்லாண்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னோம்னா, பறவைகளை காப்பாத்துறதுக்காக, எஸ்பெஷலி ஸ்விஃப்ட் அப்படிங்கிற பேர்டு காப்பாத்துறதுக்காக ஸ்விஃப்ட் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பெஷல் கட்டட டிசைனை கொண்டு வந்திருக்காங்க. இது அதிகாரப்பூர்வமா அறிமுகப்படுதுன்னா முதல் நாடாக ஸ்காட்லாண்ட் இருக்கு. இந்த ஸ்விஃப்ட் பேர்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு சின்ன கருப்பு கலர் பறவை. இது வந்து நிறைய நேரம் வானத்துல பறந்துட்டே தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா பறக்கிறதுனால தான் அதுக்கு ஸ்விஃப்ட் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இது வாழ்க்கையே வானத்துல தான் கழிக்கும். சாப்பிட்றது, தூங்குறது, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பறக்கிறது எல்லாமே வானத்துல தான். தரையில ரொம்ப குறைவா தான் வரும். அதனால இது நேச்சுரல் சூப்பர் ஃபிளையர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, பழைய கட்டடங்கள், இந்த சின்ன சின்ன ஓட்டைகள், கூரை இடைவெளிகள், இதில் தான் வந்து இந்த பேர்டு கூடு கட்டுவானா. மாடர்ன் பில்டிங்ஸ் வர ஆரம்பிச்சோன்னா எல்லாமே சீல்டு டிசைனாக மாறினதுனால இந்த பறவைகளுக்கு கூடு கட்ட இடமே இல்லாமல் இந்த பறவைகளோட இனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிருக்கான். ஸ்காட்லாண்டில் இதனால ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்து புது பில்டிங்ஸ் கட்டும்போது சுவத்துக்குள்ளேயே ஒரு ஸ்பெஷல் ஹாலோ பிரிக் வைக்கணும். அது பேர் தான் ஸ்விஃப்ட் பிரிக். வெளியிலேருந்து பார்த்தோம்னா சாதாரண பிரிக் மாதிரி தான் தெரியும். ஆனால் பேர்ட்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே சேஃபாக கூடு கட்டி இருக்கிறதுக்கான ஸ்பேசஸ் கொடுக்க முடியும். இதனால மனுஷங்களுக்கும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, பேர்ட்ஸுக்கும் பாதுகாப்பான வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் இல்லையா? டெக்னாலஜி வளர்ற இந்த காலத்தில் கூட ஒரு சின்ன பறவைக்காக ஒரு நாடே சட்டம் கொண்டு வந்த மாதிரி ஒரு மாற்றம் கொண்டு வருது அப்படின்னா, இது நேச்சுரல் நேச்சர் மேலே இவங்களுக்கு இருக்கிற அக்கறையை தான் காட்டுது.

தீனா படத்துக்காக யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல சங்கர் மகாதேவன் ஹரிணி யுவன் சங்கர் ராஜா பாடின பாடல் கேட்டோம். இசை யுவன் சங்கர் ராஜா.

ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வாங்கிட்டு விருப்பமான வாழ்க்கை வாழ்றது. இது எப்படி ஆரம்பிச்சது இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து புதுசே கிடையாது. 1990s அமெரிக்காவில் ஆரம்பிச்சிருக்கான். 92 வந்த யோ மணி ஆர் யோ லைஃப் அப்படிங்கிற புத்தகம் தான் இந்த ஐடியாக்கு பேஸ். அதுக்கப்புறம் 2010 பிறகு சோசியல் மீடியாவில் இது ஐடி எம்ப்ளாயீஸ், கார்பரேட் ஒர்க்கர்ஸ், யங்ஸ்டர்ஸ், ரிமோட் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்குள்ள ரொம்ப பாப்புலர் ஆகுது. இதுல வந்து ரெண்டு ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க. என்ன அப்படின்னா 25 ரூல் அப்படிங்கிறது, உங்களோட இயர்லி எக்ஸ்பென்ஸ் வந்து 400,000 ரூபாய் அப்படின்னா அதுல இருந்து 25 மடங்கு அமௌண்ட் வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனா சேவ் பண்ணணும். அப்ப வந்து அது 1 crore ஆகும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் வச்சு நல்லா வாழ்றோம் அப்படிங்கறதான் இதோட கான்செப்ட். இன்னொன்னு வந்து 4% ரூல். அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட மொத்த சேமத்துல இருந்து வருஷத்துக்கு 4% மட்டும் எடுத்து நீங்க செலவு பண்ணலாம். இது வந்து இந்த யங் ஜெனரேஷன் கிட்ட ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரமாவே 60 வயசுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணாம 30 வயசுலயே ரிட்டையர் ஆயிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையை என்ஜாய் பண்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தானே.

0: நேரம் 8:50. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: மனிதர்கள் சில பேர் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்குவாங்க, மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்கும். அந்த ஆள் ஒரு மாதிரி பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. இவங்களை பார்த்து நாம் பித்து குழியும்போம். உளவியல் இவங்களை வந்து எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இவங்களை வந்து மனநோயாளிகள்னு தவறாக புரிஞ்சிக்க கூடாது. அவங்க வேற இவங்க வேற. எக்ஸென்ட்ரிக்ஸ் பற்றின சில விவரங்கள் ஒரு புத்தகத்தில் இருக்குது. அதாவது ஸ்காட்லாந்தில் ஒரு உளவியல் மருத்துவர் அதை எழுதியிருக்கிறார். அவர் பேர் டாக்டர் டேவிட் வீக்ஸ். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம். அவர் பேர் கேட் உட். இவங்க ரெண்டு பேர்

சேர்ந்து இங்கிலாந்து பூரா சுற்றி பார்த்துருக்காங்க. 3 வருஷம் சுற்றினாங்களாம். நான் சொன்னது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கிற ஆசாமிகள் பல பேரை சந்தித்து பேசி அவங்கள பற்றி ஆய்வுலாம் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி நடத்தி அதை ஒரு புஸ்தகமாக எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேசி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறத கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாம் இவங்களை பார்த்து பித்துக்குழிங்கிறோம், எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கிண்டல் கூட பண்ணுறோம். ஆனால் அவங்களோட அறிவு வந்து ரொம்ப தெளிவானதான். இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்குதான், உடம்புலையும் எந்த கோளாறும் இல்லையா. அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக, ஆயுளும் அதிகமாக. அவங்களில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை நாங்கள், ஆனால் நாங்கள் மற்றவங்கள்லேருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களாம். இந்த உலகம் பிறந்ததுலேருந்தே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறார். ஒரு

0: கிண்டல் கூட பண்ணுறோம், ஆனால் அவங்களோட அறிவு வந்து ரொம்ப தெளிவானதான். இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்குது தான், உடம்புலையும் எந்த கோளாறும் இல்லையா. அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக, ஆயுளும் அதிகமாக. அவங்களில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை நாங்கள், ஆனால் நாங்கள் மற்றவங்கள்லேருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களாம். இந்த உலகம் பிறந்ததுலேருந்தே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறார். ஒரு கோடீஸ்வரர் தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளுக்கு தன்னோட சொத்து பூராவும் எழுதி வச்சுருக்கிறார். இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் உண்டு. சில பேர் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு வசதியில் எந்த குறையும் இருக்காது, வீடு காரு பணம் எல்லாம் தாராளமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், யாராவது ஒரு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா ஒரு கடைக்கு போயிருப்பார், அவங்க ரொம்பவும் மரியாதையாக வரவேற்று எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இவர் அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பொருளை திருடி பாக்கெட்டில் போட்டுட்டு வந்துடுவார். அப்படி வந்தால் தான் இவருக்கு திருப்தி. பல பேர் அவங்க வளர்த்த பிராணிகளுக்கு பளிங்கு கல்லால் சமாதி கட்டி வச்சுருக்கிறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க. பல பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் எப்படியோ அதே மாதிரி தலைமுடி தாடி வச்சுக்கிறது, உடை உடுத்திக்கிறது, மலை குகையில் போய் குடியிருக்கிறது, இப்படி எவ்வளவோ வினோதமான நடவடிக்கைகள். இவங்களையெல்லாம் ஆய்வு பண்ணின டாக்டர் வீக்ஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா, பொதுவாக இவங்க வந்து உயர்ந்த புத்திசாலிகளாக இருக்கிறாங்க, ஒருமைப்பட்ட மனம், கருமையுமே கண்ணான பண்பு, தனிமையை நாடுற மனப்பான்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு. அவங்களில் பல பேர் அவங்க பெற்றோருக்கு முதல் குழந்தை அல்லது ஒரே குழந்தை, இப்படி தான் இருக்கிறாங்க. இது மாதிரியானவங்க பெண்கள் வந்து ஒரு பங்குன்னா ஆண்கள் வந்து ரெண்டு பங்கு. இவங்கள்லாம் ஆக்கப்பூர்வமான செயல் செய்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. அடுத்தவங்கக்கிட்ட அன்பு காட்டுறவங்களாக இருக்கிறாங்க, உற்சாகம் ஊட்டுறவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்க மன சந்தோஷமும் உடல் நலமும் பெருகும், ஆயுளும் கூடும். இதெல்லாம் அந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு. பித்துக்குழித்தனத்துக்கும் மனநோய்க்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத சொல்கிறது தான் இந்த தகவல். அதனால் ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு நண்பன் ஒருத்தனை பற்றி சொல்கிறோம், அவன் எந்த வகைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்களேன். அவன் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். அவன் கூட வெளியில் வந்த உடனே ரொம்ப நேரமாக தன்னோட செருப்பை தேடிக்கிட்டு இருந்தான். என்னப்பா இன்னுமா உன் செருப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம். இல்லை இல்லை, என்னது முன்னாடியே கிடைச்சிட்டுது, அதை விட நல்லதாக ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னா அவன்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: உதித் நாராயண், கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடியிருந்தது மணி சர்மா மியூசிக்ல ஷாஜகானுக்காக. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் உங்களோட அஜய் மஞ்சு. இன்று மாலை 5 மணிக்கு சித்திரச்சிவானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் எழுத்தாளர் கல்வியாளர் நிவேதிதா சுரேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டு பயன்பெறுங்கள். இரவு 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் செங்காந்தள் மலர் சாகுபடி குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலகத்தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் கூறியுள்ளார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலிப்பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கை

0: கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள் FM 103 இசையோடு என்றும் நீங்கள் கரெக்டா 9:02 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல கேட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்ப நம்ம சில்வானி சாரல் ஷோல வந்து என்டர் ஆயிருக்கோம். உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில அழகான விதமான சூப்பரான பாடல்கள் மட்டும் இல்லாம நிறைய செய்திகளும் காத்திருக்கக்கூடிய இந்த ஷோல உங்களோட நான் உங்க ஆர்ஜே பிரபுகுமார். இப்ப நம்ம ஷோனோட பிகினிங்ல உங்களுக்காக வரக்கூடிய இந்த ஒரு கலக்கலான பாடல்

எந்திரன் படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானுடைய மியூசிக் கம்போஷனில் ஜாவித் அலி மற்றும் சின்மை பாடின பாடலோடு நம்ம சிறுவாணி சாரல் ஷோ ரொம்ப அழகாக டேக் ஆஃப் ஆயிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்காக வர இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரோடு திருப்பூர் இடையே பெருந்துறையில் வந்து ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால கேரள ரயில்கள் தாமதமாக இயக்கப்படும் அப்படின்னு ரயில்வே நிர்வாகம் சார்பா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது எர்ணாகுளம் டாடா நகர் விரைவு ரயில் இது வந்து வஞ்சிபாளையம் ரயில் நிலையத்துக்கு 50 நிமிடங்கள் தாமதமாகவும், ஆலப்புழா தன்பாத் விரைவு ரயில் திருப்பூர் ரயில் நிலையத்திற்கு 30 நிமிடங்கள் தாமதமாகவும், அதாவது மே 30ஆம் தேதி வந்து செல்லும் அப்படின்னு சொல்லி ரயில்வே நிர்வாகம் சார்பா அறிவிச்சிருக்காங்க.

கேட்ட பாடல் யான் படத்திலிருந்து ஹரி ஜெயராஜனுடைய இசையில கானபாலா மற்றும் எம் சி விக்கி பாடியது. வைகாசி விசாக திருவிழாவையொட்டி மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலைப்பாதையில் 4 சக்கர வாகனங்கள் செல்ல 2 நாட்கள் தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது May 29 மற்றும் 30 ஆகிய 2 நாட்கள், அதாவது இன்றும் நாளையும் நம்ம கோயம்புத்தூர் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு அந்த ஹில் மேலே ஏறுவதற்கு 4 சக்கர வாகனங்கள் தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதை தவிர்த்து நீங்க 2 சக்கர வாகனங்களில் பயணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக கோவில் நிர்வாகம் சார்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேருந்துகளையும் நீங்க செல்லலாம்.

அஞ்சான் படத்துல இருந்து ஒரு அழகான பாடலை கேட்டு வச்சோம். நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் செக் கரெக்டா 9:19 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணிச்சாரல். நேர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை பட்டய கணக்காளர் மீனா சாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

கேட்ட பாடல் புலிவால் படத்திலிருந்து என் ஆர் ரகுநாதனுடைய இசையில கார்த்திக் மற்றும் சைந்தவி பாடியது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026 ஆண்டிற்கான சேர்க்கை 16/5/2025 முதல் 3/6/2025 அதாவது ஜூன் 3 வரை நடைபெறும். எனவே தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெற விரும்புவோர் www.skilltraining.tngov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு அரசு தொழிற்பயிற்சி நிலையம் குன்னூர் என்ற முகவரியில் 9499505707 என்ற கைபேசி எண்ணிலும் 9047637393 என்ற கைபேசி எண்ணிலும் தொடர்பு.

தொடர்புகளலாம். மேலும் பழங்குடியினர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் கூடலூர் என்ற முகவரியில் 0426-2643-4449 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு தங்களுடைய விளக்கங்களை பெறலாம்.

டி இமானுடைய இசையில பாண்டிய நாடு படத்திலிருந்து ரம்யா நம்பீசன் பாடின பாடலை கேட்டோம். நேயர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு கட்டுமானத்தில் தொட்டி கட்டி வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதி தீர்த்தாம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜவஹர் குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம்.

கேட்ட பாடல் அண்ணாத்த படத்திலிருந்து டிமாயினுடைய இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. நேர்களை நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் கல்வியாளர் நிவேதிதா சுரேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

நேயர்களே, இன்று இரவு 9:25 மணிக்கு மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் மயில் மார்க் சம்பாரவை நிறுவனத்தார்.

0: 9:45 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டு ரசித்த இந்த பாடல் நட்பை துணை படத்தில் இருந்து. ஹிப்ஹாப் தமிழாவினுடைய மியூசிக்ல பாலச்சந்தர், கானா, உலகம் தாரணி மற்றும் அறிவு பாடியது.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
2: நாளை மறுநாள்
1: காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
2: நாளை மறுநாள்
1: 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
2: நாளை மறுநாள்
1: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTH-இலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.

கேட்டு ரசித்த இந்த பாடல் வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க படத்திலிருந்து டி இமானுடைய இசையில அர்மன் மாலிக் மற்றும் வருண் பரந்தாமன் இவங்களோட இணைந்து மரியா ராய் வின்சென்ட் பாடியது.

இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்திலிருந்து, ஏனென்றால் பிறந்தநாள் அப்படின்னு ஒரு அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். சித்தார்த் விபினுடைய இசையில் ஹரிகரன், விஷ்ணுபிரியா ரவி மற்றும் ஆர் மாளவிகா, மனோஜ் பாடியது.

0: प्रभु कुमार
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
2: நாளை மறுநாள்
1: காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
2: நாளை மறுநாள்
1: 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
2: நாளை மறுநாள்
1: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTHலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
4: இந்த வீட்டுக்கு வந்து இந்த முற்றத்தில் விழுகிற தண்ணியும் மேலிருந்து வரக்கூடிய அந்த மெட்ராஸ் டெரஸ் அந்த கட்டக்குத்திலிருந்து வரக்கூடிய தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக
3: மரபு கட்டுமானத்தில் தொட்டி கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.
5: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கோஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். 4வது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவர ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபெட்டிஸ் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
0: இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் தொடரும்.

நம்ம ஷோனோட பிகினிங்ல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அழகான விதமான சூப்பரான பாடல்கள் கூடவே பல செய்திகளையும் கேட்டு ரசிச்ச இந்த ஷோவன் நம்ம இதோட நான் சைன் அப் பண்ணிக்கிறது. உங்க ஆர்ஜே

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் கூறியுள்ளார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். வெள்ளத் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கொடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 10:02 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கும் நான் ஆர்ஜே மஞ்சு. 2000 மேல வெளிவந்த திரைப்பட பாடல்களை உங்க விருப்ப பாடல வழங்க போற இந்த நிகழ்ச்சிக்கு 9585800103 ஆகாஷவாணியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட விருப்ப பாடல்களை கேட்கலாம்.

இது உங்க சாய்ஸோட முதல் பாட்டுல விரும்பி கேட்டிருந்தாங்க கணேஷ் மலர்குடி, ரியாஷினி சபரி, நவங்காடு குன்னத்தூர்ல இருந்து வில்லன் படத்துல இருந்து பாடல் கேட்டோம். தொடரும் பாடல் திருப்பூர் கனக்கம்பாளையம் பொன்விழா நகர் கந்தசாமி கலைவாணி ரங்க நாயகி கேட்டிருக்காங்க. கண்ணன் திலகவதியும் இதே பாட்டை விரும்பி கேட்டிருக்காங்க. ஆதி படத்துல இருந்து பாடல்

குஷி படத்துல இருந்து பாடல் கேட்டோம். இது வெறுமை கேட்டிருந்தாங்க மூலத்துறையில இருந்து விஜய் தொடரும் பாடல். கல்லூரி திரைப்படத்திற்காக விஜயகுமார், மோகனவள்ளி, மோவிகா, ஸ்ரீ பல்லடத்துல இருந்து கேட்டிருக்காங்க.

10:25 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தொடரும் பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க ரத்னகுமார் தொட்டம்பாளையத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டு மகிழுங்கள்.

இது உங்கள் சாய்ஸ் கேட்டுட்ருக்கோம். தில் படத்திலிருந்து இந்த பாட்டை விரும்பி கேட்டிருந்தாங்க மாலதி சிவானந்த காலனிலேருந்து. தொடரும் பாடல் கௌரிபாளையம் படத்திலேருந்து கேட்டிருக்காங்க குன்னத்தூர்லேருந்து ரேவதி பாலகிருஷ்ணன்.

0: ஃபீல்.
1: இந்த வீட்டுக்கு வந்து இந்த முற்றத்தில் விழுகிற தண்ணியுமே மேல இருந்து வரக்கூடிய அந்த மெட்ராஸ் டெரஸ் அந்த கட்டக்குத்துல இருந்து வரக்கூடிய தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக.
0: மரபு கட்டுமானத்தில் தொட்டி கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம். இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை பட்டய கணக்காளர் மீனா சுவாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டு பயன்பெறுங்கள். 10:43 காஷ்வனி கோயம்புத்தூர் FM 103 இது உங்கள் சாய்ஸ்.

அழகிய தமிழ் மகன் படத்துல இருந்து பாட்டு கேட்டோம். இந்த பாட்டு விரும்பி கேட்டிருந்தாங்க மூர்த்தி பவித்ரா பெருமானூல இருந்து. இது உங்க சாய்ஸ் நிகழ்ச்சியில தொடரும் பாடல் வில்லம்பு திரைப்படத்திற்காக. இந்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க சுகுணாபுரத்துல இருந்து மூர்த்தி.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3 இதுவரைக்கும் நம்ம இது உங்க சாய்ஸ் நிகழ்ச்சி கேடும் நிகழ்ச்சியில உங்களோட நான் ஆர்ஜே மஞ்சு.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103.3 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: பூச்சி வரட்டிக்குன்னா வேப்பலை, புங்கலை, இழுப்பலை, ஊமத்தை இதெல்லாம் ஊற வச்சுங்க, மேலே ஸ்ப்ரே பண்ணுவோம்.
1: ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் செங்காந்தல் மலர் சாகுபடி குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
0: இணைத்தொடர்வது செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் வரும் ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரை மழை இயல்பைவிட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள். பதினோரு மணி 2 நிமிஷத்துல நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியை இன்று அலங்கரிப்பவர் வரப்பாளையம் நடராஜ். வணக்கம் வரப்பாளையம் நடராஜ், நலமா இருக்கீங்க?

0: இன்னைக்கு நம்ம இன்றைய நேயர் நிகழ்ச்சிக்கு நாங்க உங்களை அன்போட வரவேற்கிறோம். நீங்க வந்து எத்தனை வருஷமா நம்மளுடைய எஃப்எம் 103 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க? 25 வருஷமா கேக்குறீங்க. ஓகே, நீங்க வரப்பாளையம்ங்கிறது எந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கீங்க? ரேடியோல கேக்குறீங்களா இல்ல ஆப் மூலமா கேக்குறீங்களா? அப்படியா, ரேடியோல தான் கேக்குறீங்க? அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. எந்தெந்த நிகழ்ச்சி எல்லாம் நீங்க கேப்பீங்க, எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: நமக்கு எல்லா நேரத்தையும் பிடிங்க. மத்தியானம் மகளிர் 12 மணிக்கு போறீங்க, மகளிர் நிகழ்ச்சி பிடிக்குங்க. அப்புறம் 4 மணிக்கு கெட் செட் கோ அந்த நிகழ்ச்சி பிடிக்குங்க. அப்புறம் 6 மணிக்கு பக்தி பாடல் போறீங்களா? பக்தி பாடல் அது பிடிக்குங்க.
0: சோ மேக்ஸ் பிடிக்குங்க, எல்லா நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு பிடிக்கும்.
1: கண்டிப்பா பிடிக்கும்.
0: சரி, இன்னைக்கு வந்து
1: நெசவுங்க, அதனால வானொலிதான் எங்களுக்கு மெயினுங்க.
0: ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து உங்களோட பிடித்த பாடல்களை எல்லாம் நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்குங்க.
1: சரிங்க சார். அன்பு படத்திலிருந்து முத்துக்கு முத்தாக, பணம் படைத்தவன் படத்திலிருந்து பவளக்கொடியிலே
0: கண்டிப்பா கொடுங்க,
1: குமரிக்கோட்டம் படத்திலே எங்கே அவள்,
0: அதனை தொடர்ந்து
1: சுமதி என் சுந்தரி படத்துல ஆலயமானது மங்கையமானது.
0: சுமதி என் சுந்தரிலிருந்து ஆலயமானது, ஆலயம் ஆலயமாகும்,
1: ஆலயமானது மங்கையமானது பாருங்க. தொல்லாதவன் துளு படத்துல மேகமாய் வந்து போன அந்த பாடலுங்க.
0: ரைட், ஓகே, அதனை தொடர்ந்து நம்ம நிறைவு பாடல்.
1: அப்புறம் நீயா படத்துலயும் ஒரே ஜீவன் உண்டு உள்ள அந்த பாடலுங்க.
0: இந்த பாடல்கள் எல்லாம் எதனால உங்களுக்கு பிடிக்கும்?
1: பாடல்ல எல்லா பாடம் பிடிக்கும், இருந்தாலுமே பழைய பாடம் ஜாஸ்தியா பிடிக்குங்க. இசை நல்லா இருக்கு நம்மளுக்குங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து இன்றைய நேயர் நிகழ்ச்சிக்கு நீங்க வந்து உங்களுடைய பாடல்களை எல்லாம் தேர்வு பண்ணிருக்கீங்க. உங்களோட சேர்ந்து, நேயர்களோட சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம்.
1: நன்றி சார்.
0: நன்றி.

நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியை இன்று அலங்கரிப்பவர் வரப்பாளையம் நடராஜ்.

நீங்க கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியை இன்று அலங்கரிப்பவர் வரப்பாளையம் நடராஜ்.

0: பக்கம் இந்த பக்கம் வேறில்
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியை இன்று அலங்கரித்தார் வரப்பாளையம் நடராஜ். இதே மாதிரி இன்றைய நேயர் நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும், உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், ஊர் மற்றும் உங்களுடைய மொபைல் எண் கூடவே உங்களுக்கு பிடித்த 5 பாடல்களினுடைய தொகுப்பை எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நிச்சயம் உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
3: நாளை மறுநாள்
2: காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
3: நாளை மறுநாள்
2: 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
3: நாளை மறுநாள்
2: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசை

0: இணையதளம் மற்றும் டிடிஎச்சிலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: பூச்சி வரட்டிக்குனாங்க வேப்பலை, புங்கலை, இழுப்பலை, ஊமத்தை இதெல்லாம் ஊற வச்சுங்க மேலே ஸ்ப்ரே பண்ணுவோம்.
1: ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் செங்காந்தல் மலர் சாகுபடி குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.
3: இசையோடு என்றும் நீங்கள்
4: நிலையத்தில் நேரம் 11:30. இனி கேட்கலாம் ரெயின்போ கிளாசிக்ஸ். நம்ம ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுடைய அழகான கிளாசிக்ஸ் பாடல்களை கேட்டு ரசிக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய முதல் பாடல் இதோ.

கேட்ட பாடல் அமரதீபம் படத்திலிருந்து. டி சலபதி ராவ் இசையில், ஏ எம் ராஜா மற்றும் பி சுசிலா பாடியது. பாடலாசிரியர் கே பி காமாட்சி.

கேட்ட பாடல் திருராதை படத்திலிருந்து எஸ் எம் சுப்பைய நாயுடுவின் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.

கேட்ட பாடல் பாதாள பைரவி படத்திலிருந்து. கண்டசாலாவின் இசையில் பி லீலா மற்றும் கண்டசாலா பாடியது பாடலாசிரியர் டி என் ராமையாதாஸ். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் வல்லுநரின் வார்த்தை பட்டய கணக்காளர் மீனா சாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

0: கேட்ட பாடல் பராசக்தி படத்திலிருந்து. ஆர் சுதர்சனம் இசையில் எம் எல் வசந்தகுமாரி பாடியது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்,
2: இந்த வீட்டுக்கு வந்து இந்த முற்றத்தில் விழுகிற தண்ணியும் மேலிருந்து வரக்கூடிய அந்த மெட்ராஸ் டெரஸ் அந்த கட்டக்குத்திலிருந்து வரக்கூடிய தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக.
1: மரபு கட்டுமானத்தில் தொட்டி கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.

கேட்டு ரசித்த பாடல் மதுரை வீரன் படத்திலிருந்து. ஜி ராமநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் ஜிக்கி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். பதினோரு மணி 51 நிமிஷத்தில் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க ரெயின்போ கிளாசிக்ஸ்.

கேட்ட பாடல் மந்திரிகுமாரி படத்திலிருந்து ஜி ராமநாதன், இசையில் திருச்சி லோகநாதன் மற்றும் ஜிக்கி பாடியது, பாடல் ஆசிரியர் ஏ மருதகாசி மற்றும் காமு ஷெரீஃப். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்இல் நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் கல்வியாளர் நிவேதிதா சுரேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் வல்லுநரின் வார்த்தை பட்டய கணக்காளர் மீனா சாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம். மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு கட்டுமானத்தில் தொட்டிகட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதி தீர்த்தம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜவஹர் குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா. இன்று இரவு 9:15 மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு நிகழ்ச்சியின் இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் வில்லன் குணச்சித்திர நடிகர் ஓ ஏ கே தேவர்.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12 மணி. இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில வல்லுநரின் வார்த்தை. நேர்களே, கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கும் பட்டய கணக்காளர் மீனா சுவாமிநாதன் அவர்களுடைய நேர்முகத்தின் அடுத்த பகுதியை கேட்கலாமா? உடன் உரையாடுகிறார் சௌமியா.
4: உங்களோட ஜேர்னி பாத்தீங்கன்னா நிறைய தடைக்கல் இருந்திருக்கும் உங்களுக்கும் இல்லையா? எடுத்த உடனே கிடுகிடுன்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல மேல ஏறி போய் உட்காரல இல்லையா? என்ன மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க இனிஷியல்ல?
5: என்னோட தயக்கம்தான்.
4: அப்படிங்கிறீங்க?
5: ஆமா, ஏன்னா வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் பேசுவேன், ரொம்ப கம்மியா தான் பேசுவேன். ஆனா என்னோட வேலைக்கு வந்து பேசுறதுதான் வந்து ரொம்ப அவசியமா இருந்தது. சோ அது வந்து ஒரு பெரிய சேஞ்ச். அப்போ நிறைய இடத்துல வந்து அப்புறம் நம்மளே வந்து வாலண்டரியா போக வேண்டியது இருக்கு. அப்புறம் சிலர் வந்து இல்ல நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஊக்குவிச்சவங்களும் இருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து பார்த்தோம். அப்ப நிறைய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து ட்ரைனிங் கொடுக்கற மாதிரி இருக்கும். எனக்கு என்னோட சீனியர் வந்து யாராவது கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, புதன்கிழமை அன்னைக்கு

0: நீங்கள் இந்த டாப்பிக்கில் நீங்கள் ட்ரைனிங்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அந்த டாபிக் எனக்கே அன்னைக்கு புதுசாக தான் இருந்தது. அப்படிங்கிறப்போ வந்து இல்லைன்னு சொல்லாமல் அதை முயற்சி பண்ணி அந்த ஷார்ட் ஸ்பேனில் போய் கற்றுக்கிட்டு போய் சொல்லி கொடுத்துறதும் உண்டு. ஸோ நான் வந்து நிறையா கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து ஒரு காரணம் எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அதில் வந்து நிறையா படிக்க வேண்டியது நிறையா இருந்ததுங்க எனக்கு. என்ன சேலஞ்சுன்னு சொன்னீங்கன்னா என்னோடய டைம், 8 மணி நேரம் வேலை செஞ்சேன்னா 8 மணி நேரம் படிக்கவும் அவசியமா இருந்தது.
1: சம்பந்தமாவே கத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க,
0: அது வந்து ரொம்ப அவசியமா இருந்தது எனக்கு சேலஞ்சுனா. அதனால வந்து என்னுடைய வீட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணின டைம் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னு சொல்லலாம். அது வேணா வந்து ஒரு சேலஞ்சுன்னு சொல்லலாமே ஒழிய மற்றபடி
1: இப்ப பாருங்களேன், நிறைய படிக்கணும். சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சிஏ எக்ஸாம் எடுத்துக்கு அவ்வளோ படிக்கணும், பாஸ் பண்றது அவ்வளோ கஷ்டம் எல்லாம் சொல்றாங்க. அப்பையும் படிச்சாங்க. ஒன்ஸ் உள்ள வந்தப்புறமா புக்கை எடுக்காம விட்டுட்டு இருக்கலாம்னா அப்பயும் நீங்க படிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் படிக்கிறது உங்க லைஃப் ஆயிடுச்சு இல்லையா?
0: கண்டிப்பாங்க.
1: எல்லா துறையிலும் அவ்வளோ இருக்க மாதிரி இல்லை, உங்களோடதுல ரொம்ப இருக்கு
0: அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு வந்து எல்லா துறையிலுமே என்னைக்குமே வந்து அந்த நாலேஜ் அப்டேஷன் அப்படிங்கிறது வந்து அவசியமாக தான் இருந்திருக்கு எனக்கு. ப்ரொஃபஷ்னலா இருக்கிறப்போ வந்து அது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டுன்னு வந்து சொல்லலாமே ஒழிய, மற்ற இடத்துலையும் இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங்ல இருந்தாங்களோ அங்கேயும் வந்து ஒரு புது டெக்னாலஜி வருது, அங்கேயும் வந்து பார்த்து ஸோ கற்றுக்கணும் அப்படிங்கிற ஃபோக்கஸ் இருந்ததுன்னா அது எல்லா இடத்துலையும் அது தேவையாக தான் இருக்கு.
1: கரெக்ட். உங்களோட கல்லூரி பருவத்துக்கு போவோம், ஒரு ஃப்ளாஷ்பேக்கு ரீவெண்ட் எடுத்துகிட்டு போவோம். அங்கே எப்படி இருந்தது உங்களோட கல்லூரி பருவம்? ஜாலியாக இருந்ததா?
0: ரொம்ப ஜாலியாக இருந்தது. நானும் வந்து நிறைய படித்தோம், நிறைய வெளியூர் சுத்தி இருக்கோம்.
1: ஓகே.
0: சோ வி ஹேட் குட் டீச்சர், சம் ஆஃப் தி டீச்சர்ஸ் நான் இன்னும் கூட வந்து கனெக்ட்ல தான் இருக்கிறோம். சோ நல்லாவே இருந்தது. போத் இட் வாஸ் எஜுகேஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சில பேர் வந்து நான் இன்னும் கனெக்ஷன்ல தான் இருக்கேன்.
1: படிப்பு வந்து அப்ப சுமையா இருந்ததா
0: அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லா கைடு பண்ணினாங்க எனக்கு. எனக்கு வந்து என்னோட டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லயும் சரி எனக்கு நல்ல டீச்சர்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ்.
1: அதான் இந்த காலேஜ் வந்து உங்களால என்ஜாய் பண்ண முடிஞ்சதா?
0: நிறைய பண்ணோம், நிறைய பண்ணிடும். நாங்க காலேஜ்லாம் படிக்கிறப்போ வேர்ல்டு கப் எல்லாம் நடக்கும், மத்தியானம் எல்லாம் வந்து வீட்டுக்கெல்லாம் வந்து மேட்ச் பார்த்ததெல்லாம் உண்டு. ஸோ அதெல்லாமும் வந்து
1: கம்மி தான் இல்ல, நான் என்டர்டைன்மெண்ட் கம்மி.
0: இன்னைக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தாலும் அந்த இன்டராக்ஷன் அந்த டெப்த் வந்து இன்னைக்கு வந்து அந்த டைம் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொபைலோட தான் போகுது. மொபைல் வழியா வந்து நேரம் நான் யாரோ அன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க பசங்க, சாட் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமா. ஏன் சாட் பண்றீங்க, 5 நிமிஷத்துல போன் பண்ணினா வேலை முடிஞ்சிருமே அப்படின்னா அவங்க சாட்லதான் வந்து பேசுறாங்க. அதுதான் இருக்கு
1: நமக்கு அந்த ஜெனரேஷன் கேப் இருக்குனால நம்மளால அதை ஒத்துக்க முடியல. அக்செப்ட் பண்ண நம்ம கூட அது புதுசா இருக்கு இது நமக்கு. நம்மளால போனுன்னு ஒன்று கிடையாதுங்கிறதுனாலே ஒரு என்னவோ தெரியல, நமக்கு இது ரொம்ப ரொம்ப ஓவர் டோஸாக இருக்க மாதிரி இருக்கு பல விஷயங்கள்.
0: என்னன்னா சோசியல் ஸ்கில்ஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுதோ.
1: ஆமா, கம்மி
0: அப்படிங்கிறது நிறைய பேசுறப்போ அந்த கம்யூனிகேஷன் வந்து அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம அப்சர்வ் பண்றதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. நீங்க வெறும் டெக்ஸ்ட் மட்டும் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அது வந்து அந்த
1: வாய்ப்பு இல்லாமே போயிடுது.
0: போயிடுது.
1: கரெக்ட். ஸோ அப்ப நீங்க படிக்கிற காலத்துல நீங்களும் என்ஜாய் பண்ணிருக்கீங்க, அதே நேரத்துல ஒரு கோலோடய இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி என்ன நான் என்ன படிப்பேன் எனக்கு தெரியும், நான் என்ன ஆகணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு. இந்த கிளாரிட்டி இப்போ நிறைய பேர் இருக்கா சொல்லுங்களேன், யங்ஸ்டர்ஸ் கிட்ட அதை பார்க்க முடியுது கிளாரிட்டி?
0: இருக்குங்க. அவங்களும் வந்து ஒரு வித்தியாசமான கோலோடெல்லாம் இருக்காங்க. அதாவது நான் வித்தியாசம்னு நான் சொல்றது வந்து அந்த கன்வென்ஷனல் ஆடிட்டரா இல்லை கம்ப்யூட்டரா இல்லை டாக்டரா அப்படிங்கிறது இல்லாமல் இன்னைக்கு நிறைய ப்ரொஃபஷன்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ அவங்களுக்குன்னு அவங்களுக்கு இண்டிபெண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இண்டிபெண்ட் கோல்ஸ் இருக்கு. ஸோ அதனால அது டிஃப்ரெண்ட்டாக தெரியலமே ஒழிய வந்து எல்லா ஜெனரேஷன் இன்னைக்கு இன்ஃபேக்ட் கோல் அப்படிங்கிறது வந்து ஸ்கூல்ல இருக்கிறப்பே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வயசு வர வேண்டியது இருந்தது, அதுக்கப்புறம் நாங்கள் யோசிக்க ஆரம்பித்தோம். இன்னைக்கு வந்து அது சின்ன வயசுலேருந்தே வந்து வருது, அது ஒரு நல்ல விஷயம்.
1: கரெக்ட்.
2: வல்லுநரின் வார்த்தை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று பட்டய கணக்காளர் மீனா சுவாமிநாதன் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடுகிறார் சௌமியா.
1: ஓகே, நீங்க வந்து படிப்பு படிப்பு நம்ம படிப்பை பத்தி தான் நான் பேசிருந்தோம். என்டர்டெயின்மெண்ட் பக்கம் வருவோம் நம்ம. ஸோ உங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் எது, எது ஹாபி, பிஸி இல்லாத நேரத்தில் என்னெல்லாம் பண்ணுவீங்க சொல்லுங்களேன்.
2: நிறைய சினிமா பார்ப்பேன்.
1: அப்படியா?
2: எல்லா லாங்குவேஜும் பார்ப்பேன்.
1: ஓகே, வெரி குட்.
2: கொரியன் சீரீஸ்ல இருந்து ஹிந்தி சீரீஸ்ல இருந்து நிறைய மலையாள படம்.
1: கொரியன் நீங்க என்ன ஜென்ஜியா நான் கேட்கணும்னு நினைச்சேன்.
2: அதெல்லாம் இல்லைங்க. சி, சம்டைம்ஸ் நமக்கு அந்த ஜென்சியோட கம்யூனிகேட் பண்றதுக்கு வந்து
1: தேவைப்படுது,
2: அந்த எக்ஸ்போஷரும் தேவையா தான் இருக்கு. ஸோ எனக்கு வந்து எனக்கு வீட்டில் அமைஞ்ச சூழ்நிலை எப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிக்கெட் பாக்குறவங்களும் இருந்தாங்க, கார்ட்டூன் பாக்குறவங்களும் இருந்தாங்க, நியூஸ் பாக்குறவங்களும் இருந்தாங்க, சீரியல் பாக்குறவங்களும் இருந்தாங்க.
1: ஓகே.
2: ஸோ எங்களுக்கு ஒரு அந்த ஜாயிண்ட் ஃபேமிலிக்குள்ள போனதுனால எல்லா எக்ஸ்போஷருமே வந்து கிடைக்க முடிஞ்சது. அந்த மொமெண்ட்ல எந்ததெல்லாம் கிடைச்சதோ அதெல்லாமே நான் என்ஜாய் பண்ணினேன்.
1: இப்பவுமே
2: வந்து அது என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது வந்து பஞ்சமே
1: இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இல்லையா? தேவைதான், எல்லாருக்குமே தேவை இல்லையா?
2: கண்டிப்பாங்க.
1: ஆல் ஒர்க் அண்ட் நோ பிளே மேக் ஜாக் டல் பாய்னு சொல்ற மாதிரி நமக்கான டைம் நமக்கு வேணும். வேற என்ன பண்ணுவீங்க சொல்லுங்களேன்?
2: படிப்பேன், புக்ஸ் படிப்பேன் நான். அதாவது ப்ரொஃபஷனல் ரிலேட்டடா இல்லாம, கதை ரிலேட்டடா இல்லாம, கொஞ்சம் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ், ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டட் புக்ஸ், நம்ம எப்படி இன்னும் பெட்டரா ஆகலாம் அஸ் அன் இண்டிவிஜுவல் அப்படிங்கறத யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கிற புக்ஸ், செல்ஃப் மேனேஜ்மெண்ட் சொல்லலாம்.
1: ஓகே,
2: அந்த கைண்ட் ஆஃப் புக்ஸ் வந்து எனக்கு ஜென்ரலாவே வந்து கொஞ்சம் இன்வால்மெண்ட் வந்து ஜாஸ்தி. ரெண்டாவது வந்து இப்போ மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப், அது ரிலேட்டட் புக்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் படிப்பேன். போட்டோகிராஃபியும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்றது இல்ல, பட் அது ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
1: சாங்ஸ் எல்லாம் கேப்பீங்களா?
2: சாங்ஸ் எல்லாம் கேப்பேன்,
1: எல்லாம் பிடிக்கும்,
2: எல்லாமே பிடிக்கும்.
1: ஃபேவரட் சிங்கர் யார் சொல்லுங்களேன்?
2: எஸ்பிபி ஆல் டைம் ஃபேவரட்டுங்க. நீங்க ஸ்பெசிபிக்கா போடணும்னா நிலாவே போடணும்.
1: போட்டுடலாம். அப்புறம் உங்களோட சாய்ஸ் ஆஃப் சாங் சொல்லுங்களேன், கேட்கலாம்.
2: அது வந்து எனக்கு
1: 80s ல 80 to between 80 and 90 தான் உங்களோட ஹாட் ஃபேவரட்.
2: எனக்கு இன்னைக்கு வந்து நல்ல ஏஆர் ரஹ்மானோட அவர் பாடின பாட்டுகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல சாங்ஸ், நல்ல,
1: நீங்க வந்து நல்ல ஒரு பிரிட்ஜ், அதாவது நியூ, அதாவது ஜென்சி டு அந்த எர்லியர் ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல பிரிட்ஜா இருக்கீங்க. இந்த பக்கமும் இதை விட மாட்டேங்கிறீங்க, அதையும் கொரியன் படத்தையும் விடலை நீங்க. எல்லாத்துக்கும் ஒரு பேலன்ஸ்டா எடுத்துட்டு போனோம்னு பாக்குறீங்க இல்லையா?
2: இப்போ நாங்க நாலு ஜெனரேஷன் ஆக்சுவலா வந்து
1: அப்படியே
2: ரெண்டு சேம். எங்க அம்மாவோட அம்மாவும் இருக்காங்க.
1: அப்படியா?
2: பாட்டி, அவங்க ஷீஸ் 94 நவ்.
1: ஓஹோ, எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கீங்க.
2: ஒரே ஃபேமிலியில, ஒரே கேம்பஸ்ல இருக்கிறோம்.
1: வெரி நைஸ் இல்லையா? இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பாக்குறதுலாம் ரொம்ப ஆச்சரியம்.
2: கண்டிப்பா.
1: பாட்டி பேரும் சொல்லுங்க.
2: பாட்டி பேர் வந்து சந்திரகாந்திங்க.
1: பாட்டி, அப்புறம் அவங்க பொண்ணு, உங்க அம்மா, பேத்தி, கொள்ளு பேத்தி இல்லையா, எல்லாமே லைஃப வந்து இப்படிதான் இருக்கணும்ங்கிறத வந்து அம்மா கிட்ட இருந்து உங்களுக்கு வந்திருக்கு. அம்மா கிட்ட இருந்தோ அப்பா கிட்ட இருந்தோ உங்களுக்கு இப்படி லைஃப்
2: எல்லாருமே அப்படி அமைஞ்சது. அது வந்து ஒரு நல்ல விஷயங்க. ஒருத்தர் மாதிரி அப்படின்ட்டு இல்லாம எல்லாருமே வந்து ஒரு காமன்,
1: ஒருத்தர் ஒருத்தர மோட்டிவேட் பண்ணிட்டு முன்னுக்கு வர்றது எப்படிங்கறத
2: ரொம்ப ஃபேமிலியில வந்து நல்ல சப்போர்ட் ஜென்ரலாவே.
1: வெரி நைஸ். இப்ப இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் கேர்ள்ஸ் பத்தி எடுத்துக்கலாமே, ஒரு கோல் நோக்கி அவங்க போறாங்களா?
2: கண்டிப்பா போறாங்க. அந்த எக்ஸ்போஷர்ல வர்றவங்க வந்து போறாங்க. பட் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்கா அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியல. மேபி கிராமத்து சைட்ல எல்லாம் எப்படி இருக்காங்கிறது. பட் சிட்டி சைட்ல வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் இருக்கு,
1: ஒரு கிளாரிட்டி இருக்கு உங்களுக்கு?
2: இருக்கு. அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் வந்து அந்த கிளாரிட்டியில தான் இருக்காங்க.
0: வல்லுநரின் வார்த்தை.

இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி எஃப்எம் 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று பட்டய கணக்காளர் மீனா சுவாமிநாதன் அவர்கள்.

0: அந்த காலத்தில் அதாவது 90s நீங்கள் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே வரும்போது சார் நமக்கு அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு அப்போ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஏக்கம் உங்களுக்கு இருக்கா? சில விஷயங்கள் எல்லா டெக்னாலஜி வைஸே நான் யோசிச்சு பாருங்களேன், நமக்கு ஒரு ஃபோட்டோ கூட நம்மளால அப்போ எடுத்து வச்சுக்க முடியாது. ஃபோட்டோ இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் இல்லையா? கலர் ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோலே இருப்பேன். அப்புறம் நமக்கு வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது, ஃபர்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் தான் இருந்தது. கலர் ஃபோட்டோ வரதுக்கு ரொம்ப நாளாச்சு. அப்புறம் அந்த கேமராலாம் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ ஒரு ஸ்டுடியோவில் போய் எடுப்போம், அது கையில் கிடைக்கிறது எல்லாமே காத்திருந்து வாங்கினோம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாங்க.
0: அப்புறம் ஒவ்வொரு ஒன்று ஒன்று நமக்கு லேட்டாக
1: அதுதான் அந்த டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் அப்படிங்கிறது வந்து இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா ஒரு கிளாஸுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அவங்க வந்து இன்னைக்கு நல்லா கனெக்டடா இருக்காங்க. எங்களோட பீரியட்ல நான் வந்து என்னோட எல்லா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா கனெக்டடா இருக்க முடியல,
0: ஏன்னா
1: அந்த இது வந்து டெஃபினட்டா இன்னைக்கு வந்து பெட்டரா இருக்கு. நான் இன்ஃபேக்ட் நான் இது வந்து உங்ககிட்டயே சொல்லுவேன், எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு அமையல. இன்னைக்கு வந்து எங்க இருக்கு அன்னைக்கு அந்த வாய்ப்பே இல்லை.
0: கரெக்ட்.
1: ஸோ இன்னைக்கு யார் யார் எங்கெங்க இருக்காங்க அப்படின்னு கோயம்புத்தூருக்குள்ள இருக்கிறவங்களையே வந்து எங்களால் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணி ஒன்றா மீட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து
0: ரொம்ப
1: கஷ்டமாக இருக்கு. இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட சிஸ்டர் வந்து 10 இயர்ஸ் யங்கருங்க. இப்போ அவங்களால வந்து ஓரளவுக்கு வந்து அவங்க குரூப் வந்து ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. வாட்ஸ்அப் கொஞ்சம் ரெலவெண்ட்டாக அவங்களோட இந்த ஃபேஸ்புக்கு அதெல்லாம் வந்த பீரியடுக்கு அப்புறம்
0: இதைதான் கேட்டேன், இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களே.
1: கரெக்ட். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுடைய கனெக்ஷன் லெவல்ஸ் வந்து இன்னும் பெட்டரா இருக்கு.
0: கரெக்ட்.
1: ஸோ அது வந்து எங்களால வந்து அந்த பழசுல கொண்டு போய் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல.
0: ஆமா கரெக்ட் தான் அது. அப்புறம் வந்து இன்னும் என்னன்னா நமக்கு எல்லாம் மெதுவா வந்தது. ரேடியோ தான் இருந்தது, டிவி வந்தது. டிவி வந்து கலர் டிவி வரத்துக்கும் அவ்வளோ நாளாச்சு, நமக்கு டிவி வரத்துக்கே நாளாச்சு. நம்ம அது கோயம்புத்தூர் சைட்லாம் கேட்கவே வேண்டாம், சென்னைக்காரங்களுக்கு தான் அப்போ டிவியில் தெரியும். நமக்கு எல்லாமே கொஞ்சம் லேட்டாக லேட்டாக தான் வந்தது. மெதுமெதுவாக வர வர அதை கிரகிச்சுக்கிட்டோம், அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், அதை ஒரு நல்லா ஒரு வரவேற்றோம் இல்லை. நம்ம அந்த மனப்பக்கம் நமக்கு வந்துருச்சு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும், நமக்கு இது ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் கிடச்சிருக்குன்னு கொண்டாடுறதுக்கும். இப்போ எல்லாமே ஒரு போதும் டெகட்டி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் டூ மச், ஒன்றுமே எல்லாமே போதும். இவன் ரொம்ப ரெண்டு இருக்காரம் விரிச்சு வரவேற்கிற அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க.
1: ஓகே,
0: எல்லாமே சேச்சுவேஷன் பாயிண்ட்க்கு வந்து நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அது
1: எப்பவுமே வந்து இருந்ததுங்க, பட் இப்போ சிலதெல்லாம் வந்து இப்போ வெளியில போயிடுச்சு. ஒரு புக்கு கையில வச்சு படிக்கிறது அப்படிங்கறது
0: நீங்க சொன்னதுதான் எனக்கு இன்னும் கூட நான் புக்கை வச்சு படிக்கிறேன்னு சொல்றீங்க.
1: புக்கை வந்து கையில வச்சு படிக்கிறோம் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு இல்லை. ஆனா வந்து இன்னைக்கு கிண்டில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீங்க அதுல வந்து ஒரு புக் இல்ல 1000 books டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியுது. ஆனா அந்த படிக்கிற ஆர்வம் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு அதே அளவுக்கு இருக்கா அப்படின்னா
0: 1000 books எங்க படிப்பாங்க? இந்த ஒரு புக்கு நீங்க அந்த கையில வச்சு படிச்ச அந்த இதுவும் ஒரு புக்கோ ஒரு 10 books கூட படிச்சது இவங்களுக்கு 1000 books வசதி இருந்தா கூட படிக்க முடியல.
1: படிக்கிறது வேற வேற டைவர்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தி. எனக்கு இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, இப்போ அந்த டைம் டிவைட் ஆகிடுது இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து நான் புக் படிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ செலவு பண்ணினேன் அப்படின்னா அவங்களால வந்து அந்த 2 மணி நேரத்தை வந்து ஒரு புக்கில் கான்சென்ட்ரேட்டடாக படிக்க முடியல.
0: கன்ஸ்ட்ரக்டிவாக எதுவும் இல்லை இருக்கு, ஆனால் எதுவும் இல்லைங்கிற மாதிரி.
1: அதே மாதிரிங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேற எந்த இன்ட்ரப்ஷனும் இருக்காது. வெளியில இருந்து ஒரு லேண்ட்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி பேசினா மட்டும்தான் வந்து எனக்கு இன்டரப்ஷன் இல்ல அப்படின்னா எனக்கு வீட்டுக்குள்ள இருந்து
0: வேணாம் பேச முடியாது.
1: ஆமாங்க, அதுலயும் நிமிஷத்துக்கு இவ்வளவு அப்படின்னு எல்லாம் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து என்னன்னா நம்ம வீட்டுக்குள்ளயும் அதே ஃப்ரெண்ட்ஸோட தான் திரும்ப பேசுறோம். ஸோ நமக்கு அந்த பர்சனல் டைம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ நான் வந்து சில சமயம் என்ன பண்ணுவேன், எனக்கு 9 o'clock மேலே என்னுடைய ஸ்லீப் மோட் போட்டுருவேன், தட் இஸ் மை பர்சனல் டைம். ஸோ ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா என்னுடைய எமர்ஜென்சி கால் லிஸ்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் எனக்கு கால் வரும்.
0: ஓகே.
1: ஸோ அது அது வந்து நம்ம பார்த்து அதை பிரிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து எனக்கான டைம், எனக்கு எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் எனக்கு எமர்ஜென்சி வந்தால் எனக்கு எப்படி ரீச் பண்ணணுங்கிறதுக்கு எல்லாருக்கும் வழி தெரியும். பட் நானு எனக்குன்னு ஒரு 1 hour நான் ஒதுக்குறேன் அப்படின்னா நான் அந்த 1 hourல எனக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணும். அதை வந்து பிரிச்சுக்கிறதுக்கும் நம்ம கற்றுக்கணுங்க. இன்னைக்கு டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு காலோ இல்லை ஒரு மெசேஜோ வந்தால் உடனே அடுத்த செகண்டே ரிப்ளை பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. மியூட் பண்ண வேண்டிய இடத்துல மியூட் பண்ணியும் பழகணும்.
0: இது லைஃப் ஸ்கில். இது நீங்க சொல்றது
1: வந்து அது வந்து தான் இன்னைக்கு நான் இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல வந்து நான் இதை தான் பேசிட்டு இருந்தேன்.

0: இந்த பேலன்சிங் டெக்னாலஜி இந்த ஃபாஸ்ட் சேஞ்சிங் வேர்ல்டு. ஸோ இது வந்து குழந்தைங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை, இன்னைக்கு பேரண்ட்ஸே அப்படி ஆயிட்டாங்க. பேரண்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி கொடுத்தாச்சு அப்படின்னா இவங்களுக்கு தொந்தரவு இல்லை அப்படிங்கிற பார்க்குற இதுவும் இருக்குது. ஸோ அந்த இடத்துலேருந்தும் வந்து நம்ம மாற்றணும், மாற்றிக்கணும்.
1: ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க,
0: ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்ம சில இடத்துல வந்து ஃபோனை கீழே வச்சுட்டு குழந்தைங்களை கேட்க வேண்டியதுங்கிறது அவசியமாக இருக்குது.
1: ரொம்ப நல்லா இருந்தது உங்ககிட்ட இந்த பேசினது. வல்லுநரின் வார்த்தையை நம்ம இதுக்கு ஒரு தலைப்பு வச்சுட்டோம். ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன், இது ஒப்பீனியன் மாதிரி இல்லை, ஒரு நல்ல ஒரு சாட், ஒரு ஃப்ரெண்ட்லி சாட்டாக இருந்தது இல்லையா? சோ மெனி திங்ஸ் வி ஹவ் டிஸ்கஸ்ட், அதாவது உங்களோட ஆரம்ப காலம் முதல் இந்த துறைக்கு எப்படி நீங்கள் வந்தீங்க, உங்களோட மென்டர்ஸ் யாரு, அப்புறம் அந்த இருக்கிற சேலஞ்சஸ், அண்ட் உங்களோட ஃபியூச்சர் எண்டேவர்ஸ் நான் கேட்கவே இல்லை, அதையும் சொல்லிடுங்களேன்.
0: இன்னும் எத்தனை கம்பெனிஸு எத்தனை பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ பிஸ்னஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. எனக்கு வந்து அந்த இடத்துல நிறைய தேவையும் இருக்குது, என்னால் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் வந்து கான்ஃபிடென்ஸு இருக்குது. ஸோ ஐ திங்க் அந்த ஏரியாவில் வந்து நான் தொடர்ந்து வந்து இது பண்ணணும். ரெண்டாவது வந்து இப்போது இந்த நியூயர் ஜெனரேஷனுக்கு யாருக்காவது எங்கேயாவது சப்போர்ட் தேவைப்பட்டது, கைடன்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா வந்து அவங்களுக்கும் வந்து தரணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ என்ன எந்தெந்த அசோசியேஷன்லாம் இருந்தனோ கண்டினியூ டு அசோசியேட் வித் ஆல் ஆஃப் தெம். எங்கெல்லாம் மென்டரிங் தேவையோ அவங்களுக்கும் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஃபர்தராக வந்து வேறு யாருக்கு அது தேவை அப்படின்னாலும் அது தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துங்க ஷுட் நாட் கோ வேஸ்ட், இட் ஹேஸ் டு கண்டினியூஸ்லி பெனிஃபிட் பீப்புள்.
1: ரொம்ப சரியா சொன்னீங்க,
0: அதுதான் வந்து நான் பார்க்குறேன்.
1: அதாவது நீங்கள் ஒன்று இந்த லேடிஸ் ஆர்கனைசேஷன் பற்றி சொன்னீங்க இல்லையா, இப்போ எத்தனையோ பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கும், ஒரு பிஸ்னஸ் உமனாக வரக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும், ஏதோ சிறு தொழிலோ குறுந்தொழிலோ ஏதோ ஒரு தொழில், அதுக்கான கைடன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க.
0: கண்டிப்பாக
1: உங்களை எப்படி அவங்க காண்டாக்ட் பண்ணலாம்?
0: எனக்கு டைரெக்டாக ரீச் பண்ணலாங்க, லிங்க்டின்ல இருக்கேன், மீனா சுவாமிநாதன் சொல்லிட்டு என்னோட லிங்க்டின் பேஜ் இருக்கு, அது வழியாக கூட கனெக்ட் பண்ணலாம்.
1: ரைட். ஆனால் அவங்களுக்கு நீங்கள் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்க இல்லையா?
0: ஆமாங்க.
1: லிங்க்டின்ல மேடம் சொன்னாங்க இல்லையா, அதை நோட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லிஸ்னஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்களை நீங்கள் எடுத்து சொன்னீங்க. நம்ம வந்து நிறைய விதவிதமான துறையிலேருந்து லேடிஸ் கிட்ட பேசுகிறோம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டா, இது வரைக்கும் நான் பண்ணவே இல்லை, யாரையுமே இன்டர்வியூ பண்ணல. இட் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். ஒரு பட்டய கணக்காளரை இன்டர்வியூ பண்ணது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அவங்க நிறைய ஷேர் பண்ணாங்க இல்லையா, உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லுங்க?
0: என்னோட ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கமான ஒருத்தரோட வந்து ஒரு பேசின மாதிரி தான் இருந்தது. எனக்கு இது தனியாக ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நான் என்னென்னலாம் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தனோ அதையெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்ததுங்க. எனக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-56 வருஷத்தை வந்து நானும் வந்து ஒரு
1: என்ன
0: ஃப்ளாஷ்பேக் பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு.
1: கரெக்ட். உங்களுக்கு பிடிச்சதா இந்த இடத்துல வந்து நீங்கள் பேசுறது? ஏன்னா மைக் முன்னாடி உட்காந்த உடனே எல்லாருக்கும் வந்து என்ன சொல்லணும் அப்படிங்கிறது மறந்து போயிடும். உங்களுக்கு ஆனால் அப்படி இல்லை, இது ஒரு ஃப்ரெண்ட்லி சாட், நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்.
0: கண்டிப்பாக.
1: அதனால ஸோ யூ என்ஜாய்ட் இட்.
0: கண்டிப்பாக, டெஃபினெட்லி.
1: ஆனால் நிறைய அந்த நாலேஜ் ஷேரிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கேட்குறவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும், நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ அதை ஒரு கைடன்ஸாகவும் இருக்கும். கண்டிப்பாக அது வந்து நிச்சயம். இப்போ மருத்துவர் வராங்க, நம்ம பொறியியல் மேதைகள்லாம் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ பட்டய கணக்காளர் நீங்கள், நான் யோசிச்சு இப்போ பார்க்குறேன், யாருமே வரலை. நம்ம இத்தனை நாள் ஒரு கைடன்ஸ், இந்த ஷார்ட் இன்டர்வியூஸ் வந்திருக்காங்க, அவங்க ஒரு இந்த மாதிரி ஃபுல் ஃபிளெஜ் இன்டர்வியூக்கு வந்ததே இல்லை. ஏன்னா நீங்கள் ஏர்லியரவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க.
0: கண்டிப்பாக.
1: ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹேண்ட் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை வந்து சொல்லும்போது, வாழ்க்கை பயணம் அப்படி தான் சொல்லணும், ஒரு ஜேர்னியை பற்றி சொல்லும்போது நிறைய பேருக்கு இது ஒரு மோட்டிவேஷனல் லெசன் மாதிரி தான் இது இல்லையா? உங்கள் வாழ்க்கை வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு பாடம் தான்.
0: கண்டிப்பாக.
1: எப்பவுமே என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. Thank you so much.
0: Thank you.
2: நேர்களே, இதுவரை பட்டய கணக்காளர் மீனா சுவாமிநாதன் அவர்களுடைய நேர்முகத்தின் நிறைவு பகுதியை கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

நேரம் 12:38. இன்றிரவு 9:25 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலருக்கு இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மைல் மார்க் சம்பாரவை. இன்று மாலை 5 மணிக்கு சித்திரச்சோவானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் எழுத்தாளர் கல்வியாளர் நிவேதிதா சுரேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: இந்த வீட்டுக்கு வந்து இந்த முற்றத்தில் விழுகிற தண்ணியுமே மேலிருந்து வரக்கூடிய அந்த மெட்ராஸ் டெரஸ் அந்த கட்டக்குத்திலிருந்து வரக்கூடிய தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக
0: மரபு கட்டுமானத்தில் தொட்டி கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.
2: தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல்கள் உள்ளிட்டவற்றால் நாட்டின் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்திற்கான காரணங்களை இதற்காக அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்கள் தொகையில் ஏற்படும் போலியான மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்தும் இக்குழு ஆய்வு செய்யும் என்றும் கூறினார். இதற்காக புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வருவது குறித்தும் அரசுக்கு இந்த உயர்மட்ட குழு பரிந்துரை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பங்களாதேஷிலிருந்து ஊடுருவியர்களை தடுக்க எவ்வித முயற்சியையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு அம்மாநிலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரி ஊடுருவலை தடுப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படைக்கு 600 ஹெக்டேர் நிலம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனையடுத்து பங்களாதேஷ் நாட்டையொட்டி மேலும் ஊடுருவல் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் வேலி அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஐநா அமைதிப்படை தினத்தையொட்டி இதில் பணியாற்றும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் சேவையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான தன்னலமற்ற முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். உலகம் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கும் காலகட்டங்களில் மிகுந்த அர்ப்பணிப்போடு அமைதியை நிலைநாட்ட அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி பாராட்டுதலுக்குரியது என்று கூறியுள்ளார். மூலக்கூறு உற்பத்திக்கான தொழில்நுட்பம் தொடர்பாக ஒடிஷா மாநில அரசுக்கும் இன்டெல் மற்றும் 3DGS நிறுவனங்களுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பாராட்டு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சப்ஸ்ட்ரேட் எனப்படும் இந்த மூலக்கூறு தொழில்நுட்பம் செமிகண்டக்டர் தொழில்துறையில் நவீன கட்டமைப்பை உருவாக்க பயன்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். நியூயார்க்கில் 50க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களை தாம் சந்தித்து பேசியதாக கூறியுள்ள திரு கோயல், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, வர்த்தகத்திற்கு உகந்த சூழல் மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகள்

0: முதலீட்டுக்கான வாய்ப்புகள் ஆகியவை குறித்து தாம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தொழில் முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலையை உருவாக்கி தந்திருப்பதாக தாம் அமெரிக்க தொழில் அதிபர்களிடம் எடுத்துக் கூறியதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இவ்வாண்டுக்குள் இறுதி செய்ய இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளன. மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், கனடாவின் வர்த்தக அமைச்சர் மணீந்தர் சித்து ஆகியோர் இணைந்து வெளியிட்டுள்ள வர்த்தக முதலீடு தொடர்பான கூட்டறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கும் வகையில் அமையும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை இருதரப்பிலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இருதரப்பிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பது, வர்த்தகத்துறைக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது உள்ளிட்டவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா சௌத்ரி சரண் சிங் நினைவு நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க சரண்சிங் எடுத்த நடவடிக்கைகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் சரண்சிங் என்று கூறியுள்ளார். விவசாயிகளுக்காக அவர் ஆற்றிய அரும்பணிகளையும் இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் வளர்ச்சிக்கும் கிராமப்புற மேம்பாட்டுக்கும் அயராது பணியாற்றியவர் சரண்சிங் என்றும் வேளாண் அமைச்சர் கூறியுள்ளார். மலேசியா தமிழகம் இடையேயான கலாச்சார உறவை வலுப்படுத்தும் வகையில் மலேசியாவிலிருந்து 46 பேர் கொண்ட கலைக்குழு இன்று சென்னை வந்தடைந்தது. தில்லை தஞ்சை நாட்டிய யாத்திரை நிகழ்ச்சிக்காக வந்துள்ள இந்த கலைக்குழுவினர் இம்மாதம் 31 தேதி தஞ்சாவூரிலும் ஜூன் 1 தேதி சிதம்பரத்திலும் நாட்டிய நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளனர். பரதநாட்டியம் மற்றும் இந்திய பாரம்பரிய கலைகள் மலேசிய கலைஞர்கள் மூலம் நடத்தப்படுவது பெரும் எதிர்பார்ப்பை பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. இந்த கப்பல் ஜூன் 3 தேதி விசாகப்பட்டினம் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷார்ஜாவிலிருந்து இம்மாதம் 21 தேதி புறப்பட்ட எண்ணெய் கப்பல் அரபிக்கடலில் இந்தியாவின் மேற்கு கடற்பகுதிக்கு வந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக ஈரான் நாட்டின் செய்தி முகமை வெளியிட்டுள்ள தகவலில், இஸ்லாமிய புரட்சிப்படையின் கடற்படை பிரிவினர் கடந்த 24 மணி நேரத்தில் 23 வர்த்தக கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பு கடக்க உதவியதாக தெரிவித்துள்ளது. ஈரானில் போர் சூழல் காரணமாக நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும் கடற்படையினர் வெற்றிகரமாக கப்பல்கள் கடந்து செல்வதற்கு உதவி புரிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்மோஸ் மற்றும் செங்கடல் உள்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தினார். ஆப்பிரிக்க குடியரசு நாடான காங்கோவில் பரவியுள்ள எபோலா வைரஸ் தொற்று அந்நாட்டிற்கு சிக்கலான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் நிலவும் சூழ்நிலை குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் அதனம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்து தரப்படுவதாக கூறினார். புனியாவிலும் சுகாதார குழுக்கள் அனுப்பப்பட்டு நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். 1000 மேற்பட்டோர் எபோலா வைரஸால் பாதிக்கப்படக்கூடும் என்று முதல்கட்ட தகவல்கள் தெரிவிப்பதாகவும், இதுவரை இந்நோயின் தாக்குதலுக்கு 238 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் திரு டெட்ராஸ் அதனம் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தில் நேற்றிரவு பாலம் கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பெட்வா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வந்த இந்த பாலம் இன்று அதிகாலை 2 மணி அளவில் இடிந்து விழுந்தது.

0: தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தொழிலாளர்களை இடிபாடுகளிலிருந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு அபிஷேக் கோயல் சம்பவ இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். மீட்கப்பட்ட 4 தொழிலாளர்களுக்கு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இத்தகவலை தெரிவித்த மத்திய புவி அறிவியல் துறை செயலர் டாக்டர் ரவிச்சந்திரன், வரும் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் சராசரியாக 90% வரை மட்டுமே மழை பெய்யக்கூடும் என்றும், 4% கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் என்றும் தெரிவித்தார். நாட்டின் வடகிழக்கு பகுதியில் இயல்பான மழையளவு இருக்கும் என்றும், மத்திய தெற்கு தீபகற்ப மற்றும் வடமேற்கு பகுதியில் மழையளவு இயல்பை விட குறைவாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். எல்நினோ தாக்கத்தால் பருவமழையில் பாதிப்பு ஏற்படும் என்றும் டாக்டர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குநர் டாக்டர் மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா, ஜூன் மாதத்தில் இயல்பை விட குறைவான மழை இருக்கும் என்று தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை காலத்தில் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், பீகார், ஒடிஷா, சத்தீஸ்கட், குஜராத் மாநிலங்களில் வெப்ப அலையின் தாக்கம் இருக்கும் என்றும் திரு மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா தெரிவித்தார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க.
2: 12:50, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இது பூந்தென்றலின் நேரம்.

இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு கட்டுமானத்தில் தொட்டிக்கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதி தீர்த்தம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துகள் இடம்பெறும். மாலை 5:02 சித்திர சிவவானம் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் கல்வியாளர் நிவேதிதா சுரேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். மாலை 7:25 ஏறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் செங்காந்தள் மலர் சாகுபடி குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் அனுபவ கருத்துக்களை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: பூச்சி விரட்டிக்குன்னா வேப்பலை, புங்கலை, இழுப்பலை, ஊமத்தை இதெல்லாம் ஊற வச்சுங்க, மேலே ஸ்ப்ரே பண்ணுவோம்.
0: ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் செங்காந்தல் மலர் சாகுபடி குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரும் ஒரு மணி, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மணி ஒன்று மலர் ஒன்று. தினமுமே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக அருமையான திரைப்படங்களை வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பேச போகிற படம் உலகத்தையே அதிர வச்ச ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கணவன் மனைவி அப்படின்னா ரொம்ப அன்பாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், அவங்களுக்குள்ளே என்ன நடந்தாலும் வெளியில் சொல்லக்கூடாது, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் குழந்தைங்களுக்காக பொறுத்து போகணும், இந்த மாதிரி நிறைய கற்பிதங்கள் உலகம் முழுக்க சொல்லி வச்சுருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களையுமே சுக்கு நுற உடைச்சி வேறொரு விதமாக கணவன் மனைவி உறவோட முக்கியத்தை உணர வச்ச படம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன படம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கு இல்லையா? இன்றைக்கு நம்ம பேச போகிற படம் கான் கேர்ள். 2014 வெளியான இந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லர் திரைப்படம் எழுத்தாளர் கில்லியன் ஃப்ளின் எழுதின ஒரு நாவலை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. ஒரு நாவல் எழுதி அது திரைப்படமாகவும் மாற்றப்பட்டு வெற்றி பெறுற கதை வந்து அமெரிக்காவுக்கு புதுசுன்னு கிடையாது. கில்லியன் ஃப்ளின் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான். அவர் எழுதின 3வது ஸ்டோரி தான் வந்து இந்த கான் கேர்ள் படமாமா. நியூயார்க் டைம்ஸில் தொடர்ந்து பல வாரங்களுக்கு அதிகமாக விற்பனையாகிற நாவல் வரிசையில் முதல் இடத்தை இந்த நாவல் எப்போவுமே பிடிச்சிருந்துச்சு. இது இயக்குனர் டேவிட் ஃபின்ச்சர் இயக்கின படம். அந்த இயக்குனர் என்ன பண்ணார்னா, உடனே இதை திரைப்படமாக நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்தார். அதுக்கு திரைக்கதை ஆசிரியராக யார் போடணும் அப்படின்னு தேடும்போது வேறு யாருமே தேடாமல் நாவல் எழுதின நாவல் ஆசிரியரே வந்து திரைக்கதை ஆசிரியராகவும் எடுத்துட்டார். இந்த நாவலோட முதல் வரியில் வந்து ஒரு சுவாரஸ்யமும் பரபரப்புமாக தொடங்கும். அது வந்து கடைசி வரைக்கும் நம்மோட வர்றது மாதிரியே தான் இந்த திரைக்கதையுமே அவர் அமைச்சிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள் ஏற்படுற சிக்கல்களை வழக்கமான பாணியில் சொல்லவே இல்லை. மனம் எவ்வளோ வன்மத்தை அடுத்தவங்க மேலே கக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு கணவனோ மனைவியோ ஒரே வீட்டுக்குள்ளேருந்து ஒரு ப்ரெஷரைஸாக எப்படி அவங்கள பழி வாங்கணும், எடுத்து எப்படி அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இது வந்து நிறையா என்ன சொல்கிறது விமர்சனங்களையும் சந்திச்சுது. ஆனாலுமே இந்த படம் ஒரு சூப்பர் டியூப்பர் ஹிட் மூவி தான். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

கான் கேர்ள் படம் பற்றி தான் இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம். இது வந்து இயக்குனர் டேவிட் ஃபின்ச்சர் அப்படிங்கிற ஒரு டேரக்டர். இதில் ஹீரோவாக நடிச்சிருந்தது வந்து பென் அஃப்லெக் அப்படிங்கிறவங்க, ஹீரோயின் வந்து ரோசமன் பைக் அப்படிங்கிற ஹீரோயின். இதில் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி உறவில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும், அது வந்து பழி வாங்கக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் சொல்ல வரும். மீடியா மேனிப்புலேஷன் பண்ணி இதெல்லாமே பண்ணுற மாதிரியான ஒரு பயங்கர சஸ்பென்ஸான ஒரு மூவியாக இது இருக்கும். ஆமிக்கும் நிக்குக்கும் கல்யாணம் ஆகிருக்கும், ஒரு 5 வருஷம் கல்யாண வாழ்க்கை. வெளியிலேருந்து பார்க்கும்போது இது வெரி

பர்ஃபெக்ட் கப்புள், சூப்பராக இருப்பாங்க ரெண்டு பேரும், ஒரே ஜோடியாக எங்கே வெளியே போகிறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே நியூயார்க்கில் தான் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணுறாங்க. ஆமி வந்து, இந்த ஹீரோயின் ஆமி வந்து ஒரு சாதாரண பொண்ணு கிடையாது. அவளோட சின்ன வயசில் அவங்க அவளை பற்றி அவங்க பெற்றவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து அமேசிங் ஆமி அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருப்பாங்க. அந்த புக்குனால அவள் வந்து அமெரிக்கா பூராமே பயங்கர பிரபலமாக இருப்பான். அதனால் அவளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாருமே கூர்ந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க. இந்த ஹஸ்பண்ட் நிக்குக்கு வந்து அப்போல்லாம் வேலை இல்லை, இப்போ இருக்க மாதிரி அப்போவுமே வந்து வேலை இல்லாத திடீர்னு வேலையிலேருந்து எடுத்துருவாங்க. அந்த ரெசஷன் காரணமாக அவர் வந்து வேலைகளை இழக்க ஆரம்பிக்கிறார். அந்த வேலை இழந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே மிசோரி நகரத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. அங்கிருந்து தான் அவங்களோட வாழ்க்கையில் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டாக்ஸிக்காக மாற ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து நிக்குக்கு வேற ஒரு பொன் கூட தொடர்பு அஃபேர் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆமிக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் ஆமி மனசில் வந்து ஒரு டேஞ்சரஸ் பிளான் உருவாகுது. ஆக்சுவலாக இந்த நாவலும் ஆரம்பிக்கும் போது என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஆமி உன் தலைக்குள்ள என்ன தான் இருக்கும், அந்த மண்டபத்தை திறந்து அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு வசனம் வரும். இதே வசனத்தை தான் வந்து படத்தோட தொடக்கத்துக்கும் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. படம் முடிக்கும் போதும் இதே வசனத்தை கொண்டு முடிக்கும் போது நம்ம இதை கேள்வியை தான் வந்து ஆமிக்கிட்டையும் கேட்டுட்டு இருப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு இல்லையா? கதையை தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. அதற்கு முன் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.

ஒரு மணி 14 நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க படம் கான்கள். கான்கல்ல நிக்கு ஆமியன் தான் ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அஞ்சாவது திருமணம் அந்த அந்த நாளில் நிக்கு வந்துட்டு நிக்கு வந்து வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்குள்ளே வந்து ஆமியை காணும். எங்கடா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் செக் பண்ணி பார்க்குறான். ஆமி ஆமின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். பார்த்தீங்கன்னா வீட்டில் அங்கங்கே வந்துட்டு பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியராக இருக்குது, என்ன என்னெல்லாம் கலைஞ்சு கிடக்கு வீடு வீடு பூராமே அந்த மனைவியை காணும், ஆனால் வீடு பூரா ரொம்ப கலைஞ்சு கிடக்கு அப்படிங்கும்போது அவனுக்கு ரொம்ப கலவரமாயிருது. இதை வந்து அவர் நாவலில் ரொம்ப அழகாக விவரிச்சிருப்பார். நிக்கி என்ன நினைக்கிறான் அப்படிங்கிற அந்த கோணத்தில் தான் வந்து அந்த நாவலே கொண்டு போவார். ஆனால் காட்சி மொழியில் வந்து பார்த்திங்கன்னா அவன் அவனோட செயல் எல்லாத்தையுமே நிரூபிச்சுட்டே இருக்கணும். நிக்குக்கு வந்து மார்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்வின் சிஸ்டர் ஒருத்தி இருப்பான். அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, வெளிப்படையாக பேசிப்பாங்க. இது எல்லாத்தையுமே நாவல் எளிதாக விவரிக்குது. நாவலில் என்ன இருக்கோ அதை அப்படியே டைரக்டர் கொடுத்ததுனால அந்த படம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீன்லேயே சொல்லுவாங்க, அந்த ஏமியை வந்து விவாகரத்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்கோ கிட்டே நிற்க சொல்லிட்டு இருப்பான். அவன் பார்வை வழியாக தான் வந்து ஏமி நமக்கு அறிமுகமாகற மாதிரி காட்டுவாங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஏமி காணாமல் போனது தெரிய வரும். இந்த காட்சியில் வந்துட்டு போலீஸ் வருவாங்க. போலீஸ் வந்துட்டு இந்த மாதிரி மனைவியை காணும் அப்படின்னு சொன்னோன்னா வீட்டை ஒவ்வொன்றா செக் பண்ணிகிட்டே போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து நிறைய ரத்தக்கரை இருக்கும். அந்த கரையை பார்க்கும்போது ஒரு ஹஸ்பண்டுக்கு என்ன ஆகும், ஐயோ என் மனைவிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா, அது வந்து நிக்கிட்ட இருக்கவே இருக்காது. அப்புறம் வந்து இவளுக்கு அந்த போலீஸ்க்கெல்லாம் சந்தேகம் வந்துடும். அதே டைமில் நம்ம பார்வையாளர் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமோ அந்த சினிமாவை அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஐயோ அவளுக்கு என்னாச்சோ எங்கே போனாலோ அந்த மாதிரியான ஒரு டென்ஷன் ஆகும். இந்த சீன்லலாம் பார்க்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஏமி வந்து நிக்கு வந்து ஏதோ பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான், அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. இந்த காணம் போனதுக்கப்புறமே நிக்கு நடந்துக்கிற விதமுமே வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சந்தேகமாக இருக்கும். ஏமியோட பேரண்ட்ஸு, போலீஸு, மீடியா, சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ், மக்கள் எல்லாருமே வந்து நிக்கை வந்து ரொம்ப சந்தேகப்பட தொடங்குறாங்க. ஏமி வந்து ஏற்கனவே பயங்கர ஃபேமஸ் இல்லையா, ஆல்ரெடி ஃபேமஸ் ஆனதுனால அவர் ஒரு ஃபேமஸ் செலிப்ரிட்டி காணாமல் போயிருக்கா அப்படிங்கிற கோணத்தில் தான் எல்லாமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் தான் கண்டிப்பாக ஏதாவது இது பண்ணியிருப்பான். அவனை விட ஒரு 20 வயசு சின்ன பொண்ணு, ஒரு பொண்ணு கூட வந்து அவனுக்கு திருமணத்தை மீறி ஒரு உறவு இருக்குது. இதெல்லாமே இருக்கும், அது எல்லாமே அவங்க பேசுவாங்க. ஆனால் நிக்கு வந்து எந்த விதமான ஒரு சோகமும் இல்லாமல் அவன் பாட்டுக்கு ரொம்ப கேஷுவலாக ஏதோ ஏதோ கீழே வச்சிருந்த கர்ச்சிஃப் காணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் தான் அவன் போயிட்டுருப்பான். இதுதான் வந்து நிறைய சந்தேகத்தை தொடர்ந்து உண்டாக்கிட்டே இருக்கும். இந்த சுவாரஸ்யமான கதையை தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

அப்படி எல்லாருமே நிக்க பயங்கரமா சந்தேகப்பட்டு இவன் தான் இவன் ஒய்ஃப் ஏதாவது பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக பேசிட்டு இருக்கான். அந்த நேரத்துல தான் இந்த இடத்துல ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வந்து நம்மளோட திரைக்கதையில் அப்படியே ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னை கொண்டு வருவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சுதந்திரமாக அந்த ஏமி வந்து ஒரு ட்ராவல் போயிட்டுருக்கா. எல்லாருமே என்ன நினச்சிருக்காங்கன்னா, கத்தி ரத்தம் இதெல்லாம் பார்த்தோன்னா ஏமியை வந்து கொண்டுட்டான், எங்கேயோ புதைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படியே வந்து அவள் உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்காக அவள் உயிரோட வெளியில் போகிறான், ஏன் இப்படிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னா, வந்து நிக்க வந்து திட்டம் போட்டு மாட்டி விட்டுட்டு இது மாதிரி பிரச்சனையிலலாம் மாட்டி விடுறது ஏன் அப்படின்னா, அவளோட அந்த டாக்ஸ்

இருக்கிற ரிலேஷன் அவளுக்கு பிடிக்கல, அதுலேருந்து வெளியில் போகணும், எனக்கு எப்படி இவனை பழி வாங்குறதுன்னு தெரில அப்படிங்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவளே எல்லாமே க்ரியேட் பண்ணிவிட்டு அவளையே கொஞ்சம் ரத்தம்லாம் பண்ணி நான் அதை அடிபட்டு யாரோ இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் கிட்னாப் பண்ணுற மாதிரி இதெல்லாமே அவளே எல்லாமே செட்டப் பண்ணி அவளை அவள் வந்து வெளியில் போயிட்டுருக்கா, வெளியில் போயிட்டான் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நிக்க ஏமாத்தினது, அஃபேர் வச்சது, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேஞ்சரஸ் கேமை வந்து அவள் பிளான் பண்ணுறான். டைரியில் அவளே எழுதுகிற மாதிரி என்ட்ரீஸு, ஃபேக் எவிடன்ஸு, இந்த பிளட்டு எல்லாமே அவளே அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணுறான். இது வந்து இந்த சீன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹாலிவுட் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒரு பிக்கஸ்ட்டு ட்விஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏமி வந்து ஒரு சாதாரண ரிவெஞ்ச்லாம் எடுத்தா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவள் வந்து ஒரு மீடியா சைக்காலஜி, பப்ளிக் எப்படி சிம்பத்தி க்ரியேட் பண்ணுவாங்க, எப்படி யோசிப்பாங்க, போலீஸ் என்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுவாங்க, இது எல்லாத்தையுமே அவர் பக்கமான மாஸ்டர் பிளான் போட்டு ஸ்கெட்சு போட்டு தூக்குவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மாஸ்டர் பிளான் பண்ணி இது எல்லாமே ரெடி பண்ணி இது பண்ணுறான். அவள் எங்கே போகிறா அப்படின்னு பார்த்தோம்னா, அவளோட ஒரு பழைய பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் அவனுக்கு, அவன் வீட்டுக்கு வந்து இவளை தேடி போகிறான். அவளுக்கு பழைய அந்த யாராவது ஒருத்தருங்கிட்ட போய் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல்னால அவள் வந்து அங்கே தேடி போகிறான். ஆனால் அங்கேயுமே ஒரு செம்ம ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பாடலுக்கு பிறகு கேட்கலாமா?

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: இன்று இரவு 9:25 மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலருகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மயில் மார்க் சம்பாரவை. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலன் என்று ஒரு தகவல் கேட்கலாம். ஒரு 1:31 மணி 1:01 நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு கான் கேர்ள் திரைப்படத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த ஏமி வந்து திரும்பி வரா அப்படின்னு சொல்லுவாள். அங்க அந்த ஒரு அவளோட பழைய காதலன் பழைய பாய் ஃப்ரெண்டை சந்திக்க போறா. அங்க என்ன பண்றா அப்படின்னா அந்த பையனை வந்து அவ கொன்னுறா. இதெல்லாமே வந்து ஏமியோட ஒரு வாய்ஸ் ஓவரில் மெதுவாக சொல்ல நம்ம இது இத்தனை நேரம் அவளை பார்த்த பார்வையும் இப்போ பார்த்த பார்வையும் அப்படியே மாறுற மாதிரி இருக்குது. அங்கே வந்து அவளோட பழைய காதலன் வந்து அவன்தான் இவளை கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போனான். அதே மாதிரி அவளை வந்து தேவையில்லாமல் அவன் பயன்படுத்தினான். இந்த மாதிரி பொய் சொல்லி இவ போலீஸ்காரங்களையும் மற்ற எல்லா மீடியாவையும் நம்ப வச்சிடான். அப்புறம் வந்து நிக்கு கிட்ட திரும்பி வந்து அவன் ஹஸ்பண்ட் கிட்ட திரும்பி வந்து நான் கண்டிப்பாக உன் கூட தான் வாழ்ந்தாகணும், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரதா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஸ்டோரி முடிகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஏமியை பார்த்தாலே நமக்கு பயம் வர மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. என்ன யோசிப்போம் அப்படின்னா வந்து ஒரு காலத்தில் இப்போ அவளோட லவரை கொலை பண்ண மாதிரி ஒருவேளை ஹஸ்பண்டையும் கொலை பண்ணிடுவாளோ, எப்படி இவன் கூட வாழ போகிறான் அப்படிங்கிற மாதிரியான இதுதான் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ வசதி இருக்கா, இவ்வளோ ஃபேமஸாக இருக்க ஏமி வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும் இல்லையா. அதுக்கும் பதில் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே வந்து அட்டென்ஷன் சீக்கிங், எல்லாரோட கவனத்தையும் வந்து தன்னோட பக்கமே ஈர்த்துட்டு இருக்க ஏமி வந்து திடீர்னு ஒரு நாள் அவள் வேலையெல்லாம் போய் அவருக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு கிராமத்து வாழ்க்கையை வந்து அவளோட ஹஸ்பண்டுக்காக ஏற்றுக்கிறது வந்து அவங்கிட்ட அவளோட ஒரு வெறுப்பை வந்து முதல்ல விதைக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி நான் முதலே சொல்லியிருந்தேன் இல்லையா, நிக்கும் அவனோட சகோதரி வந்து மார்க் மேலே வந்து ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்கான், அன்பாக இருக்கான், அவனோட அம்மாவையும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வந்து அவளால் ஏற்றுக்கவே முடியல. கைண்ட் ஆஃப் பாசசிவ்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். தன் கணவன் வந்து அவளை தவிர வேறு யார் கூடயும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாசசிவ்னஸ் மாதிரி இருக்கும். இந்த வகையில் போயிட்டுருக்கும்போது அவளையும் மீறி இன்னொரு பொண்ணு கூடயும் தொடர்பில் இருக்கான் அப்படிங்கும்போது அதை வந்து அவளால் சகிச்சுக்கவே முடியல. அதனால தான் வந்து அவளோட மனசில் இருக்க அந்த வன்ம அறை வந்து திறந்து இந்த மாதிரிலாம் இவள் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி நியாயப்படுத்தியிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு பொசசிவ்னஸ்னால செஞ்சா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக உள்வாங்கிக்கிற மாதிரியான இதுதான் பண்ணுவாங்க. திரும்பி நிக்கிட்டே வந்து என்ன சொல்வோன்னா, நான் வந்து உங்களால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நம்ம குழந்தைக்காக நம்ம வந்து சேர்ந்து வாழணும், நான் வந்து இப்போ கர்ப்பஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு

கான்கல் வந்து ஒரு சாதாரண த்ரில்லர் மூவி அப்படின்னு நம்ம ஒதுக்கிட முடியாது. ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள்ளே இருக்க ஒரு சைக்காலஜி, ஒரு மீடியா பாப் மேனிப்புலேஷன், ஒரு ஃபேக் இமேஜ், ஒருத்தனை வந்து எப்படி நல்லவனாகவும் அதே சமயத்தில் கெட்டவனாகவும் காட்ட முடியும், இல்லை ஒருத்தையை எப்படி நல்லவனாக கெட்டவனாக காட்ட முடியும், அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு ரிவெஞ்ச் மைண்ட் செட், அந்த நாயகிக்கு இருந்த ஒரு பழிவாங்கிற குணம், இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஹியூமன்குள்ளே வந்து எவ்வளோ ஒரு டார்க்னஸ் இருக்குது, நம்ம எல்லாம் வெளியே

0: சிரிச்சு எவ்வளோ இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத உண்மையான நாம் அப்படின்னு சொல்ல முடியும்ல. அந்த மாதிரி அந்த பொண்ணு என்ன நினைச்சா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப இன்டென்ஸாக காட்டின ஒரு மூவி தான் இந்த கான் கால். ரோஸ்மன் பைக் அவங்க தான் வந்து ஆமி கேரக்டர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருக்கலாம். இந்த கேரக்டர் தான் வந்து ஹாலிவுட்டோட மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபீமேல் கேரக்டரில் ஒன்றா கருதப்படுது. இந்த படம் வந்து IMDb-ல வந்து மிக மிக உயர்ந்த ரேட்டிங் பெற்றிருக்கு. அதே மாதிரி 30-க்கும் மேற்பட்ட அவார்ட்ஸ் வந்து இந்த படத்துக்கு கிடைச்சிது. 100-க்கும் மேற்பட்டதுக்கு வந்து நாமினேஷன்ஸும் போயிட்டே இருந்துச்சு. இன்னுமே கூட நிறைய ரசிகர்கள் வந்து அவங்க பண்ணது ஏமி பண்ணதான் சரி அப்படிங்கணும், நிக்கு பண்ணதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமுமே ரெண்டு பேத்துக்குமே இண்டிவிஜுவல் ரசிகர்கள் இருக்காங்க. இன்னுமே அதோட கிளைமேக்ஸை வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சஸ்பென்ஸ் த்ரில்லர்ஸ் மூவிஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மாஸ்டர் பீஸ் இந்த கான் கால்.
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

நேயர்கள் இதுவரை ரசித்தது மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் ஆர்ஜி மஞ்சு. இனி தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கென விளையாட்டுக் கொள்கை உருவாக்கப்படும் என மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் இன்று களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்து உள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் மூலம் மக்கள் மின் நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து மின் உற்பத்தியாளர்களாக உருவெடுத்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டம் மின் செலவுகளை குறைக்கவும் அரசு மானியங்களை பெறவும் பூஜ்ய மின் கட்டணத்தை நோக்கி நகரவும் வழிகோலும் என்றார். எரிசக்தி பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, தன்னிறைவை நோக்கிய வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வையில் நாடு பயணிப்பதாகவும் திரு பிரல்ஹாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவில் நடைபெற்ற 14வது சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்களுக்கான உயர்மட்ட கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் இரட்டை நிலைப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றார். உலகளாவிய நாடுகளில் 7.6% பொருளாதார மேம்பாட்டுடன் வேகமாக வளரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய ரிசர்வ் வங்கியின் வருடாந்திர அறிக்கை தெரிவித்துள்ளது. சென்ற ஆண்டுடன் ஒப்பிடுகையில் வளர்ச்சி விகிதம் 0.5% உயர்ந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. வலுவான உள்நாட்டு வாங்கும் திறன், நிலையான முதலீடுகள், ஆக்கப்பூர்வமான கொள்கை நடவடிக்கைகளால் இது சாத்தியமானதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அதிகரித்து வரும் எரிபொருள் விலை, விநியோக சங்கிலி தடைகள், உலகளாவிய சந்தை தேக்கநிலையின் மத்தியிலும் வலுவான பொருளாதார அடித்தளங்கள் இந்தியாவின் வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உணவு தானிய இருப்பு, நிலையான வேளாண் சாத்தியக்கூறுகள் பணவீக்க விகிதத்தை நிர்ணயிக்கும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. நேரடி பண பரிவர்த்தனைகளிலும் சில்லறை விற்பனை பிரிவுகளிலும் மத்திய அரசின் மின்னணு பரிவர்த்தனை முன்னோடி திட்டத்தை விரிவுபடுத்தவும் ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச அமைதி காப்போர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் ஐநாவின் அமைதி தூதுவர்களின் பணியை பாராட்டியுள்ளார். இந்நாளில் இன்வெஸ்ட் இன் பீஸ், அமைதியின் வழி நடப்போம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழலால் இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை வரும் ஜூலை மாத இறுதி வரை ஏர் இண்டியா நிறுவனம் நிறுத்தி வைத்துள்ளது. முன்னதாக டெல் அவிவ் டெல்லி வழித்தடத்தில் அடுத்த மாத இறுதி வரை விமான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. எரிபொருள் விலை உயர்வு, வான்வெளி கட்டுப்பாடுகளின் காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது.

0: இலிருந்து இந்தியாவிற்கு கச்சா எண்ணெயை ஏற்றி வரும் கப்பல் வெற்றிகரமாக ஹோர்மூஸ் நீரிணையை கடந்துள்ளது. இந்த கப்பலானது விசாகப்பட்டினத்திற்கு வரும் 3ஆம் தேதி வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்காசியாவில் நிலவும் தொடர்ச்சியான பதற்ற நிலையிலும் கடந்த 24 மணி நேரத்தில் 23 கப்பல்கள் ஹோர்மூஸ் நீரிணையை கடந்துள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்திற்கென விளையாட்டுக் கொள்கை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதிகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை இன்று வழங்கி பேசிய அவர், விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதன் மூலம் போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்க முடியும் என்றார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், மீனவர் நலத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் ஆகியோர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தரிசனம், அன்னதானம், அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். தரிசனத்திற்கென பொதுமக்களிடமிருந்து முறையின்றி பணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் திரு ரமேஷ் எச்சரித்துள்ளார்.
2: இன்றைக்கு வந்து அன்னதான கூடங்கள் ஆய்வு பண்ணிருக்கிறோம். கோயிலினுடைய சொத்துக்கள் பற்றிய ஆய்வுகளை நடத்திருக்கிறோம். கோயிலுக்கு வர வேண்டிய வருமானங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் தடைப்பட்டிருக்கின்ற அந்த ஆய்வுகளை நடத்திருக்கிறோம். கோயிலுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். கோயிலின் தூய்மையை எப்படி பராமரிக்கிறதுன்னு ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து எவ்வளவு விரைவாக தரிசனம் பார்த்துட்டு வெளியில போக முடியும், அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வர முடியும்ன்றதுக்கு பற்றி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம்.
0: காலை மற்றும் மதிய உணவு திட்ட பயனாளர்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை அரசு நடுநிலைப் பள்ளியில் அமைச்சர் இன்று ஆய்வு மேற்கொண்டதுடன் மாணாக்கருக்கு புத்தகங்களையும் வழங்கினார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 45 அரசு உதவி வழக்கறிஞர்களுக்கு பணியமர்வு ஆணைகளை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று வழங்கினார். திருச்சி, மதுரை, கோவை, திருநெல்வேலி, செங்கல்பட்டு ஆகிய அரசு சட்ட கல்லூரிகளில் 5 பொருளாளர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் அமைச்சர் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 7 கல் குவாரிகளை தற்காலிகமாக மூட மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் வீரதீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியுடையோர் வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கூறியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று மாலை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பழனி முருகன் கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் புகழ்பெற்ற வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று மாலை மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. இரவு சுவாமி வெள்ளித்தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். விழாவின் சிகர நிகழ்வான வைகாசி விசாக தேரோட்டம் நாளை விமரிசையாக நடைபெற உள்ளது. இதற்கான விரிவான ஏற்பாடுகளை கோவில் அலுவலர்கள் செய்து வருகின்றனர். பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி திருக்கோவில் ஆணித்தேர் திருவிழா திருக்கால் நடுதலுடன் இன்று தொடங்கியது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் கோடை விடுமுறையின் இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கோடை விடுமுறையின் இறுதி நாட்களில் ஒகேனக்கல் வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், ஆந்திரம், கர்நாடகம், கேரளம், புதுவை உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலில் குவிகின்றனர். பரிசல் பயணத்தை இனிமையாக மேற்கொண்டு சுற்றுலா பயணிகள் காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசிக்கின்றனர். பாதுகாப்பாக பரிசல் பயணம் மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி ஏமாற்றம் அளிப்பதாக கூறி வேளாண் பெருமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான தென்மேற்கு பருவமழை காலத்தில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவே காணப்படும் என இந்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் டாக்டர்

ரவிச்சந்திரன் கூறியிருக்கிறார். அடுத்த மாதத்தில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாகவே நிலவும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் ஜப்பானின் கோகி வாட்னவேயை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையுடன் மோதுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் சண்டிகரில் இன்றிரவு 7:30 குஜராத் டைட்டன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் அகமதாபாத்தில் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருடன் மோதவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக

0: ராயல்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் அகமதாபாத்தில் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருடன் மோதவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கென விளையாட்டுக் கொள்கை உருவாக்கப்படும் என மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிங்கப்பூர் ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் இன்று களமிறங்குகிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஒரு மணி 55 நிமிடம். இது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103. இனி கேட்கலாம் இன்றைய வானிலை நிலவரம். சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள தகவலின்படி கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியுள்ளது. ஈரோடில் 38 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சம், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம். சேலத்தில் 37 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சம், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம். பாலக்காடில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சம், 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம். ஊட்டியில் 24 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 18 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியுள்ளது. வானிலை நிலவரம் கேட்டோம்.

ரசித்த பாடல் தடையிற தாக்கா திரைப்படத்திலிருந்து. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: आकाशवाणी कोयंबतूर वाणुली निलयम। மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா. கேஜிபிவி என்பது ஆகஸ்ட் 2004 தொடங்கப்பட்ட இந்திய அரசின் திட்டமாகும். இது கல்வியில் பின்தங்கிய வட்டாரங்களில் உள்ள எஸ்சி எஸ்டி ஓபிசி மற்றும் சிறுபான்மை சமூகங்களை சேர்ந்த பெண்களுக்கு இலவச குடியிருப்பு உயர்தர கல்வியை வழங்குகிறது. பாலின இடைவெளிகளை குறைக்க ஒதுக்கப்பட்ட கிராமப்புற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களை சேர்ந்த பெண்களை இலக்காக கொண்டு இந்த பள்ளிகள் உணவு, தங்குமிடம், சீருடைகள் மற்றும் புத்தகங்களை வழங்குகின்றன. இத்திட்டத்தின் முக்கிய இலக்காக பட்டியல் சாதியினர், பட்டியல் பழங்குடியினர், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சிறுபான்மையினரை சேர்ந்த பெண்களுக்காக, குறிப்பாக பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திய அல்லது பள்ளிக்கு செல்லாத பெண்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கல்வி நிலையானது ஆரம்பத்தில் உயர் தொடக்க கல்விக்கு, அதாவது 6-8 வரை விரிவாக்கப்பட்டு இடைநிலை மற்றும் மூத்த இடைநிலையான 12 வரை உள்ளடக்கியது. விளையாட்டு மற்றும் கல்வி மூலம் முழுமையான வளர்ச்சியை மையமாக கொண்டு பாதுகாப்பான கற்றல் சூழலை உறுதி செய்வதற்காக குடியிருப்பு வசதிகளை, அதாவது விடுதி வசதிகளை மாணவிகளுக்கு வழங்குகிறது. இதில் ஒரு விடுதிக்கு 50 அல்லது அதற்கு மேற்பட்ட பெண்களுடன் செயல்படுவதை பராமரித்து அரசாங்கம் உறுதி செய்கிறது. இப்பள்ளிகள் கிராமப்புற பெண் கல்வி அறிவு தேசிய சராசரியை விட குறைவாக உள்ள கல்வி ரீதியாக பின்தங்கிய தொகுதிகளில் நிறுவப்பட்டு இந்த பள்ளிகளில் விளிம்புநிலை பெண்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்துவதையும் அதிகாரம் அளிக்கும் முயற்சியாகவும் செயல்பட்டு அவர்களை பிரதான கல்வி முறையில் சேர உதவுகின்றன. கிராமப்புறங்களில், குறிப்பாக பின்தங்கிய சமூகங்களில் பாலின பாகுபாடுகள் நிறைந்துள்ள நிலையில் தொடக்க நிலை உயர் தொடக்க நிலைகளில் பெண் குழந்தைகளின் கல்வி அறிவு மாணவர்களை விட பின்தங்கியுள்ளது. எனவே தரமான கல்வியை பின்தங்கிய பகுதிகளில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு வழங்குவதை உறுதிப்படுத்துவதோடு அதை சாத்தியமானதாக ஆக்குவதற்காக உண்டு உறைவிட பள்ளியாக செயல்படும் இப்பள்ளிகள் குறிப்பாக கல்வியில் பின்தங்கிய பகுதிகளில் தொடங்கப்படுகிறது. மேலும் இது கிராமப்புற பகுதிகளில் பெண் குழந்தைகளின் எழுத்தறிவு நிலை குறைந்துள்ள இடங்களையும், ஆண் பெண் எழுத்தறிவு நிலையில் வேறுபாடு நிறைந்துள்ள பகுதிகளிலும், பழங்குடியினர், தாழ்த்தப்பட்டவர், பிற பின்தங்கிய வகுப்பினர் நிறைந்திருக்கும் பகுதிகளிலும் தொடங்கப்பட்டுள்ளது. இதனை தவிர பள்ளி செல்லாத பெண் குழந்தைகள் நிறைந்துள்ள பகுதிகளிலும், முறையான பள்ளிகள் தொடங்கப்பட முடியாத நிலையில் உள்ள சிறு சிறு பகுதிகளிலும் இப்பள்ளிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்திய அரசால் 20,578 கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. இவற்றில் 420

0: ஏழு மையங்கள் முஸ்லீம் சமயத்தவர் நிறைந்துள்ள பகுதிகளிலும், 612 மையங்கள் பழங்குடியினத்தவர் நிறைந்துள்ள பகுதிகளிலும், 688 மையங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் நிறைந்துள்ள பகுதிகளிலும் தொடங்கப்பட்டுள்ளன. இம்மையங்களில் 750 மையங்கள் உண்டு உறைவிட பள்ளிகளாக தொடங்கப்பட்டுள்ளன. இம்மையங்களில் சேர்வதற்கு தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர்கள், பிற பின்தங்கிய வகுப்பினர், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு 75 விழுக்காடும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு 25 விழுக்காடும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாளை மற்றொரு மத்திய அரசின் மகத்தான திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: இனி திரையிசை கேட்கலாம். திரையிசையின் முதலில் சக்திவேல் படத்திலிருந்து அருண்மொழி ஸ்வர்லதா பாடியது

0: திரையிசை கேட்டீர்கள். நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி கோயமுத்தூர் 103 FM நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. நிகழ்ச்சியில் இன்று மரபு கட்டுமானத்தில் தொட்டி கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர் குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம அடிப்படை தேவைகள்ல ஒன்றான உறைவிடம், அந்த உறைவிடம் கனவு இல்லமா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கனவா இருக்கும். அந்த கனவு இல்லத்தையும் இயற்கையோடு இணைந்த மரபு கட்டுமானத்துல வீட்டை கட்டியிருக்காரு இயற்கை விவசாயி சமூக ஆர்வலர் ஜவஹர் குமார் அவர்கள். இந்த மரபு கட்டுமானத்தை பத்தியும் தொட்டி கட்டு வீட்டை பத்தியும் அவர் சொல்லவே தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க.
2: வணக்கங்க. வாழ்க வளமுடன். வணக்கங்க. என்னுடைய பெயர் வந்து ஜவஹர் குமாருங்க. நான் திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவில் சேர்ந்த பக்கத்தில் தீர்த்தாம்பாளையம்ங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க. நான் இப்போது கடந்த ஒரு 20-25 வருடமாக வந்துட்டு ஐயா நம்மாழ்வார் ஐயா போட்ட விதை காரணமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு விவசாயத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அது இப்போ ரெண்டாவது என்னென்னா உணவு கலாச்சாரம் விவசாயம் வந்துட்டு அனுதினமும் டெய்லியும் வந்து இப்போ நம்ம சாப்பிடாமல் வாழ முடியாது. டெய்லி 3 வேளை ஃபுட் எடுத்துக்கிறோம். அதனால் என்னென்னா அந்த உணவில் வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் உடனடியே நம்ம உடலில் ரியாக்ட் பண்ணுறது தெரிஞ்சுக்குது. அப்போ நம்ம உடனே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அதில் சின்ன அதில் மாற்றம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் செய்கிறதுக்கு போகிறோம். அது வந்து அது நம்ம இயற்கையாக நடக்கிறது. ஐயா போட்ட விதை இன்றைக்கி சிறப்பாக போயிட்டுருக்குது, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கட்டுமானத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இன்னும் அந்த விழிப்புணர்வு வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்துட்டு பெருசாக இல்லை. அது எந்த அளவுக்கு வந்துட்டு உணவு விவசாயத்துக்கு வந்து இதை மரபில் போகிறோமோ அதே போல் வந்து நம்ம வந்துட்டு இந்த கட்டுமானத்துக்கு வந்து இன்றியமையாதது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் கட்டுமானம் நீங்கள் வாழக்கூடிய இடம் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து சொல்கிறோம். இது வந்து நீங்கள் இதை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கிறது அப்படிங்கிறதுக்கான படி உங்களால் முடிஞ்ச முயற்சிகள் வந்துட்டு அது ரூஃபோ அல்லது தரைத்தளமோ அல்லது பூச்சோ என்னை நிறைய எல்லோரும் தமிழ்நாடு மொத்தம் எல்லோரும் கேட்குறாங்க இல்லை பூச்சி இதுக்கு பயன்படுத்திக்கலாங்க என்னால் எவ்வளோ தானே முடியும் இப்போ செய்யுங்க உங்களுக்கு என்ன முடியுதோ பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்கிற மண்ணை வச்சு நீங்கள் அந்த காலத்தில் சல்லி மண்ணை வச்சு வீடு கட்டி கட்டின கட்டுக்கள் தான் பார்த்தீங்கன்னா 150 வருடங்கள் இருந்திருக்குது. இன்றைக்கும் வந்து எத்தனை இடி மழை வந்தாலும் ஒன்றும் எதுவும் பண்ணாத அளவுக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. சிறப்பாக நீங்கள் வந்துட்டு அதை செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இன்றைக்கி இருக்குது. கேட்குற நேயர்கள் இதை பற்றி எல்லோரும் சொல்லுங்க. ஆரோக்கியமான வாழ்வியல் முறை அப்படிங்கிறது வந்து மரபு கட்டுமானத்துக்கு வந்து இன்றியமையாதது. ஏன்னா வாழ்க்கையில் எல்லோரும் கட்டுறது ஒரு தடவை தான் வீடு. எல்லோரும் என்ன நினைக்கிறோம்னா அந்த வீடு ஒரு தடவை கட்டுற வீடு வந்து உணவு போட சேர்ந்து வந்து உறைவிடம் ஆரோக்கியமாக இருக்கிறது இயற்கையோடு இருந்தால் உங்களுடைய வாழ்வியல் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து பழைய முறையில் என்ன பண்ணாங்கன்னா மழை நீரை இது பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டு இந்த கடாரம் சொல்லி போட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு பயன்படுத்துவாங்க. அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது கடாரம்னா என்ன, அந்த நம்ம சோழர்கள் படையெடுத்து போனப்போ அந்த கடாரம் கொண்டான் அப்படின்னு, கடாரம்னா மலேசியா பக்கத்தில் அங்கேருந்து வந்த அந்த பாத்திரம், அந்த பெரிய பாத்திரத்தை வச்சு உருளையில் பயன்படுத்திக்குவாங்க. அதே

இன்னைக்கு நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டுக்கு வந்து இந்த முற்றத்தில் விழுகிற தண்ணியும் மேலேருந்து வரக்கூடிய அந்த மெட்ராஸ் டெரஸ் அந்த கட்டக்குத்திலிருந்து வரக்கூடிய தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 18,000 லிட்டர் ஒரு டேங்க் ஒன்று கட்டியிருக்கிறோம்ங்க. அந்த தண்ணியை தான் நாங்கள் வந்துட்டு மழை நீரை தான் வந்துட்டு நாங்கள் வருஷம் மொத்தம் வந்து வருடம் மொத்தம் உணவுக்கு தயாரிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிறோம். இதோடு மட்டும் இல்லாமல் மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு வந்துட்டு முழுவதும் தேவையானது எல்லாமே பயன்படுத்துகிறோம். இதனால் வந்து நம்மளுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டினுடைய ஆரோக்கியத்துலேயும் அதில் இருக்குது. என்னென்னா, இப்போ டேப்பில் ஃபுல்லாக வந்துட்டு அந்த உப்பு படிஞ்சிருது. இப்போ நீங்கள் மழைநீரை பயன்படுத்தும் போது வந்துட்டு அந்த பிரச்சனை வந்து கிளியர் ஆகிக்குது. மழைநீர் வந்துட்டு எல்லா விதத்துலேயும் வந்து இப்போ நம்மளுடைய கிட்னி ஸ்டோன்லேருந்து எல்லாத்துக்குமே மழைநீரை வந்து முழுமையாக பயன்படுத்தும் போது வந்து ஏகப்பட்ட நன்மைகள் அதில் நடக்குது. இந்த டேங்க் போகிறது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணீர் நீர் வந்துட்டு மிச்சமாகிற தண்ணி வந்து நாங்கள் அப்படியே கொண்டு என்ன பண்ணிடுறோங்கன்னா போரில் இறக்கிறோம். இந்த வீட்டினுடைய இழுக்கக்கூடிய இழுக்கு வர தண்ணி வந்து 100% வேஸ்ட் ஆகாது. ஒன்று டேங்க்கு போகும், ஃபில்லப் ஆகிடுச்சுன்னா அப்படியே போரில் இறக்கிடுவோம். அதையும் தாண்டி தான் நம்ம வந்து அதுக்கு மேலே மழை பெஞ்சால் மட்டும்தான் வந்து விரயமாகும். தவிர மேக்சிமம் வந்து இந்த வீட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மழை நீர் வந்து விரயமாகாத அளவுக்கு பார்த்துக்கிறோம். இப்போது இந்த கட்டுமானத்தை வந்துட்டு நாம் வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறதுல வந்து என்னங்கன்னா, அந்த மரபு அப்படிங்கிற வார்த்தையை நான் ஃபஸ்ட்டே நான் சொன்னேன். அதை எப்படின்னா, நீங்கள் வந்து உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க உறைவிடம் அப்படிங்கிறது, உறைவிடம் இந்த மாதிரி நம்ம கட்டுமானத்தில் உறைவிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமாக பழைய காலத்தில் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, நீங்கள் ஒரு சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னால், ரொம்ப ஏழ்மையாக ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு அவங்களுக்கான வந்துட்டு இயற்கை கட்டுமானத்தில் அன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா ஒன்றுமே இருக்காதுங்க. ஒரு தென்னை மரத்தினுடைய ஓலையோ பனை ஓலையோ வச்சு வேய்ந்து அப்படியே ஒரு மண்ணில் கட்டி சாணி போட்டு முழுகி அழகாக அது அது அது ஒரு விதமான முறை. ரெண்டாவது எப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு செங்கல்ல வந்து இது பண்ணி ஓடு போட்டு அப்படி வாழ்கிறது அது பண்ணியிருக்கிறாங்க. சல்லிமண் கட்டு, மண்ணிலேயே அங்கே இருக்கிற மண்ணிலேயே கட்டு கட்டி மேலே அப்படியே வந்துட்டு ஒரு கூரை போட்டு இருக்கிறது. மூணாவது இந்த மாதிரி மெட்ராஸ் ரூஃபு. இந்த மாதிரி 3 விதமான பயன்பாடுகள் எல்லாத்துலேயுமே இருந்திருக்குது. அந்தந்த பகுதியில் என்ன கிடைக்குதோ அதை வச்சே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. உணவு உங்களுக்கே தெரியும், உணவு முறை வாழ்வியல் முறை எப்படின்னா ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு இது. இப்போ நீங்கள் சோழர்கள் அந்த பகுதியெல்லாம் வந்துட்டு அரிசி பயன்படுத்தினாங்க, நம்ம இந்த பகுதி வந்து கொங்கு மண்டலம் வந்து நம்ம சோளத்தை பயன்படுத்தணும். அந்த காலத்தில் நீங்கள் தருமபுரி பக்கம் போனீங்கன்னா கேழ்வரகு, ராய், இன்றைக்கி அவங்க தான் ராய் களி தான் சாப்பிட்ருக்குறாங்க. நம்ம பகுதியில் சோளங்கள், சோளக்கூழ் தான் நமக்கு மெரிய மெயின் டிஷ்ஷாக இருந்தது. அரிசி சாதம் வந்து எப்பாவது ஒருக்கா தான் கிடைக்கும். இப்போ இன்றைக்கி அந்த மாதிரி வாழ்வியல் முறையே வந்துருக்குது, அது இயற்கை முறையில் பண்ணுறது. அதே மாதிரி வந்து உடுத்த உடை, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நம்ம போடுற துணி வந்து அந்த பழைய முறை கைத்தறி துணி, கைத்தறியில் பஞ்சால் வந்து நூற்று அந்த முறை அப்படிங்கிறது இன்றைக்கி மாறி பெட்ரோலியம் ப்ராடக்டில் இருக்கக்கூடிய நூல்கள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். மிகப்பெரிய ஹெல்த்துக்கு ரொம்ப கேடு, அது வந்து ரொம்ப மாற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஆக நம்ம இந்த மரபு சார்ந்த விஷயத்தில் அந்த உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க உறைவிடம், இந்த மூணுமே வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் மனிதனுடைய வாழ்வு வந்து ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. நிகழ்ச்சியில் இன்று மரபு கட்டுமானத்தில் தொட்டிக்கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: இதில் என்னங்கன்னா, இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு, நாம் எங்கள் பாட்டன் வந்து எங்கள் தாத்தாவுக்கு கொடுத்த சொத்தை, எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த சொத்தை நான் வந்து என்னுடைய வாரிசுக்கு வந்துட்டு துய்த்து முறையாக கொடுக்க வேண்டிய கடமை எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த பூமி அனைவருக்குமானது, அனைத்து உயிரினங்களுக்கும் ஆனது அப்படிங்கிறத நாம் மறந்துடணும். இப்போ நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன், உலகம் மொத்தமே ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு அகங்காரமான ஒரு சூழலில் இந்த பூமி தனக்கானது அப்படிங்கிற எண்ணத்தில் போயிட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய அழிவான ஒரு சூழல் அப்படிங்கிறதான். அப்போ அதை வந்து நாம் என்னங்கன்னா, நாம் பயன்படுத்தி வரக்கூடிய சந்ததிகளுக்கு முறையாக ஒப்படைச்சிட்டு போக வேண்டிய கடமை வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு கட்டுமானம் ஒரு இன்றியமையாதது. கட்டுமானத்துறையால் வந்துட்டு பூமிக்கு வரக்கூடிய கேடை தடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வந்து நம்ம இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த சிமெண்ட் கட்டடங்களால் வந்துட்டு நாளைக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து அதை இடித்து அந்த பொருட்களை கொண்டு போய் நாம் வந்து போடுறதுக்கு இடமில்லாமல் கடலை போய் நம்ம பொல்யூட் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ எப்படின்னா, பிளாஸ்டிக் வந்து மேலே ஒரு லேயர் வந்து தடுத்துச்சுன்னா கீழே பூமிக்கு எப்படி ஒரு தடையோ, அதே போல் தான் வந்துட்டு இந்த

சிமெண்டனுடைய வேஸ்டேஜுமே இதை முடிஞ்ச வரைக்கும் வந்து நாம் மாற்ற வேண்டிய கடமை எல்லாத்துக்கும் இருக்குது. அது நாம் எல்லாரும் சேர்ந்து பங்கெடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய இன்றியமையாத ஒரு வேண்டுகோள். அதே போல் இப்போ எப்படி வந்து பூமியில் வந்துட்டு இப்போ மண்புழு வந்துட்டு நமக்கு எவ்வளவு பெரிய நன்மைகள் கொடுக்குதோ அதே மாதிரி பூமியை விட கடல் சார்ந்த உயிரினங்கள் வந்து இதை விட பன்மடங்கு இருக்குது. இப்போ நாம் கொண்டு போய் கடலில் கொண்டு போய் நாம் கொட்டக்கூடிய கழிவுகள், இப்போ அந்த கச்சா எண்ணெய்கள் ஏதோ இதெல்லாம் வெடித்து போய் அதை பொல்யூட் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த பிளாஸ்டிக் கொண்டு நாம் போடுறதுனால வரக்கூடிய அந்த கழிவுகள் அதுக்கு அந்த உயிரினங்களுக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி வேறு எந்த விதத்திலையும், நான் சொல்கிறது அது கட்டுமான பொருட்களோ அல்லது வேறு எந்த விதமான பொருட்களும் வந்துட்டு நாம் வந்து கடலை போய் தொந்தரவு பண்ணோம்னா நம்ம அதனுடைய தாக்கம் வந்து சுனாமி ரூபத்தில் பல ரூபங்களில் வந்து வந்து நமக்கு மீண்டும் வந்து இடைஞ்சலை கொடுத்துரு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு மனிதனுக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. இருந்தாலும் நாம் என்ன பண்ணுறோம்னா இந்த பூமியை நம்மளால் சுத்தமாக வச்சுக்க முடியல, ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா மேலே கேலக்சியில் கொண்டு அங்கே பொல்யூட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது எனக்கு என்னென்னா நமக்கு கிடைச்சிருக்கிற சொத்து, முதல் சொத்து இந்த மண், இந்த பூமியை வந்து நம்ம முதல்ல சுத்தமாக வச்சுக்கிட்டு அதான மற்ற கோள்களுக்கு போய் நான் பண்ணுறது. அப்புறம் நம்ம முதல்ல இங்கே இருக்கிற நம்ம வீட்டை முதல்ல தூய்மையை வச்சுக்க பார்ப்போம். அதுக்கே வந்து நாம் வந்து நாம் நிறைய தவறுகள் செய்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் உணரணும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய முன்னோர்கள் கொடுத்ததில் இல்லாத ஒரு விஷயமே இல்லை. நம்மளுடைய வசதிகளும் வாய்ப்புகளும் நம்மளுடைய செல்வங்களும் சேர்ந்து நம்மளுடைய கல்வியறிவு வளர வளர இயற்கையை நாம் வந்து தொந்தரவு செய்யாத ஒரு வாழ்வியல் முறை மட்டுமே வந்துட்டு நேர்மையான உண்மையான தூய்மையான வாழ்வியல் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. எல்லோரும் ஒரு நாள் வந்திருக்கிற என்ன எல்லா எல்லோரும் ஒரு நாள் வந்துட்டு நம்ம இந்த மண்ணை விட்டு போக போகிறோம். நம்ம இந்த மண்ணை விட்டு போகும்போது அந்த மண்ணுக்கு எந்த விதமான மண்ணுக்கு காற்றுக்கு இந்த பஞ்சபூதங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் போகிறது மட்டுமே நம்மளுடைய கடமையாக நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் என்னென்னா இது இன்றைக்கி பண்பலை வந்து இங்கே எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னதையுமே எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் தேடி வந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னடா எல்லோரும் இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நாங்கள் எல்லாமே நேயர்கள், நாங்கள் மிக அற்புதமான ஒரு நேயர்களை வந்துட்டு பண்பலை வச்சுருக்கிறீங்க, அது மரபு சார்ந்ததும் இயற்கை சார்ந்த ஒரு தனியான ஒரு ஒரு ரகம், அது அற்புதமான ஒரு நேயர்களை வச்சுருக்கிறீங்க. முதல்ல நேயர்களுக்கு முதல்ல நன்றி. இந்த மாதிரி விஷயங்களை வந்து கேட்குறதுக்கு ஒரு முதல்ல பொறுமை வேணும், அதை கேட்டு அதை வந்து இங்கே கேட்குற ஒரு 1000 பேரத்தில் 2 பேராவது இதை நடைமுறைப்படுத்துனீங்கன்னா எனக்கு அது மனமார்ந்த ஒரு சந்தோஷம். உங்களுக்கு எப்போ வேணாலும் இந்த மரபு சார்ந்த கட்டுமானத்தில் எப்போ வேணாலும் என்னை கூப்பிடுங்க, என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன். நன்றி.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு கட்டுமானத்தில் தொட்டி கட்டு வீட்டின் கட்டுமான

குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர் குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை பிற்பகல் 2:30 க்கு

ಟೆಲಿಫೋನ್ ರಮೇಶ್ ಕುಮಾರ್. நாளை பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயமுத்தூர் எக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு எவ்வித தவறுக்கும் இடமின்றி முறையாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் அரசு நிகழ்ச்சிகளை விட தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. மக்களின் குரலாக ஒலிக்கும் ஊடகங்களை தாவேக அரசு முடக்க நினைப்பது சர்வாதிகார போக்கின் உச்சம் என்று அமமுக குறை கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கசக்ஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 கோவை நேர்கள் இனி கேட்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம் நேர் விருப்பம். நேர்களை 1950 1974 வரைக்கும் வெளிவந்த திரைப்படங்களை பாட்டை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2312103 அல்லது 2317046 இந்த எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம். வெளியூர் அல்லது மொபைல் ஃபோனில் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் 0422 இந்த முன் இணைப்பு நம்பரை போட்டுக்கோங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் வணக்கம். ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து அருணோதயம் படத்துல இருந்து எஸ்பிபி சுசிலா பாண்டே எங்கள் வீட்டு தங்கத்தேல் பாட்டு வேணும் சார்.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: மூன்று மணி 10 நிமிடத்தில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டி டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: மலை பாண்டிய படத்துல யாரு எங்கேங்கிற பாட்டு வேணுங்க. வாய்ப்புக்கு நன்றி.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: பதினைந்து நிமிடத்தில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணையம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மாவட்டத்திலிருந்து சாமுடியூரம் பகுதியிலிருந்து வடிவேல் பேசுறேன்.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: சாந்தி நிலைக்கிலிருந்து இயற்கை எண்ணும் நிலையை
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.
1: நன்றி.

0: டீ டைம் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: சார் மாரி சார் வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சார் ஒண்டிப்பூர்ல இருந்து ரங்கசாமி பேசுறேன் சார், அறிவிப்பாளருக்கு வணக்கம்.
0: ஓகே வணக்கம். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: சார் கலங்கரை விளக்கத்துல இருந்து காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன் பாடல. அனைத்து நேரங்களுக்காக ஒரு முறை
0: கேட்ட பாடல் இதோ.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: மதுக்கரசிபாளையத்துல வெள்ளிங்க இருக்காங்க.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: பாடம் வந்துங்க சங்கை முழங்குங்க. பாட்டு வந்து சிலர் குடிப்பது போல நடிப்பார், அவன் அடிப்பது போல குடிப்பார்.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: விஜயலட்சுமிங்கா.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எங்க தங்கத்தில் தங்க பதக்கத்து மேல ஒரு முத்து பதக்கத்தை போ, அந்த பாட்டு.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: நேயர்களே, இன்று இரவு 9:25 மணிக்கு மைல்மார்க் சம்பரவையின் நட்சத்திர மயிலருகு இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மைல்மார்க் சம்பரவை.
1: என்றும் நீங்கள்
0: 3:34 நிமிடத்தில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டி டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யாருங்க?
2: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

வருகிறாள், அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள், தங்க ரதம் போல் வருகிறாள், அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள், குங்கும பூ போல் சிரிக்கிறாள், இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள், குங்கும பூ போல் சிரிக்கிறாள், இன்ப கோட்டைக்கு

3:38 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டி டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர் வணக்கம். யார் பேசுறீங்க? ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? நீங்க கேட்ட பாடல் இதோ. உனக்கு என்ன வேலை?

0: டீ டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளம்பட்டியிலிருந்து தேவி பாலசுப்ரமணியம்.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நம்நாடு பாட்டுலேருந்து வாங்கையா வாத்தியார் ஐயா பாட்டுங்க சார்.
0: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: 3:47 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் தம்பி.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஓகே,
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: செல்வன் படத்துல இந்த கிருஷ்ணன் எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திடுமா?
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருப்பூர்ல இருந்து சரஸ்வதிங்க.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு குழந்தையின் வேகத்திலிருந்து அன்புள்ள மாண்பிலியே.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: டீ டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கனகரத்தினம், கன்னியாம்பூண்டி.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து நிலவு ஒரு பெண்ணாகி என்ற பாடல்.
0: இங்கே கேட்ட பாடல் இதோ.

0: வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் அரசு நிகழ்ச்சிகளை விட தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. மக்களின் குரலாக ஒலிக்கும் ஊடகங்களை தாவேக அரசு முடக்க நினைப்பது சர்வாதிகார போக்கின் உச்சம் என்று அமமுக குறை கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. பர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ப்ரி, ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா பனோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கசக்ஸ்தானை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் மற்றும் இந்தர் சிங் சுருச்சியும் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 கோவையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம்ஸ். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு கேம் நடந்தோம் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு என்ன கேம் பண்ணி கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு 4-5 வார்த்தைகள் வந்து சொல்வேன். அந்த 4-5 வார்த்தையில ஒரு வார்த்தை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், அதாவது குரூப்ல டூப்பு. அந்த ஒரு வார்த்தை மட்டும் கொஞ்சம் மற்ற 3 வார்த்தையோ இல்லை மற்ற சில வார்த்தைகள் வந்து அந்த ஒரு வார்த்தையை தவிர்த்து மற்ற எல்லா வார்த்தைகளுமே கனெக்டாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு வார்த்தை மட்டும் சோலவா சோகமாக இருக்கும். ஸோ அந்த வார்த்தை எந்த வார்த்தை அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வந்து விளையாடலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2317046 இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சி முதல் பாடலாக முதல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷாமளா. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு எவ்வித தவறுக்கும் இடமின்றி முறையாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த

4:10 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாட போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், அதாவது சில பல வார்த்தைகள் கேட்பேன், ஒரு 4-5 வார்த்தைகள் கேட்பேன். அந்த 4-5 வார்த்தைகளை வந்து ஒரு வார்த்தை மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும், அதாவது குரூப்ல டூப் அந்த வார்த்தையை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் வணக்கம். வணக்கம் யாருங்க? வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?

அவங்க லைனில் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். நேரில் நீங்களும் கால் பண்ணலாம், 2312103 அல்லது 2317046 இந்த நிகழ்ச்சி கால் பண்ணலாம். நிகழ்ச்சி நீ அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யாராவது இருக்கீங்களா?

0: நேர்களே, இன்று இரவு 9:25 மணிக்கு மைல் மார்க் சம்பரவையின் நட்சத்திர மயில் அருகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மைல் மார்க் சம்பரவை.
1: என்றும் நீங்கள்
0: 4:18 நிமிடத்தில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். பேசுறது கேக்குதா? தமிழ், ஆங்கிலம், கணிதம், ஹிந்தி, இதுல எது
2: உங்களுக்கு? தமிழ் சொல்றது என்ன, மலையாளமா இந்தியா?
0: தமிழ், ஆங்கிலம், கணிதம், ஹிந்தி, இந்த அஞ்சு வார்த்தை இருக்குல்ல, அந்த அஞ்சு மொழி, அஞ்சு மொழி கிடையாது, அஞ்சு வார்த்தை. இந்த அஞ்சு வார்த்தைகளை வந்து எது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டா தெரியுது? கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. ஹிந்தி எதாச்சும் சொல்றீங்க?
2: கத்துக்க முடியாது.
0: ஓ, நீங்க கத்துக்க முடியாது?
2: தமிழ் கத்துக்கலாம், ஆங்கிலம் கத்துக்கலாம், கணக்கு கத்துக்கலாம், கத்துக்கலாம்.
0: ஓ,
2: ஹிந்தி மட்டும் கொஞ்சம்.
0: இது வந்து உங்களுடைய கருத்து கணிப்பு இல்லையா? அடுத்ததாக நிவேதா பொள்ளாச்சிலிருந்து சரியான ஆன்சர் அனுப்பியிருக்காங்க. சிங்கானூர் பகுதியிலிருந்து ஜெயலட்சுமி, இவங்களும் சரியான ஆன்சர் அனுப்பியிருக்காங்க. ஜெயகிருஷ்ணாபுரத்திலிருந்து ஷஹானா, அடுத்ததாக திருப்பூர் காஞ்சனா, குகன் சிந்து கோத்தகிரி பகுதியிலிருந்தும், கேரளா அண்ணாநகர்லிருந்து செல்வராஜ், இவங்களும் சரியான ஆன்சர் அனுப்பியிருக்காங்க. திருப்பூர் பாலா, அடுத்ததாக ராமகிருஷ்ணன் கொழுமகுண்டான் பகுதியிலிருந்தும், ஆலங்கொம்பு தண்ணீர் தடம் பகுதியிலிருந்து விஜயகுமார் சரியான ஆன்சர் அனுப்பியிருக்காங்க. திருப்பூரில் இருந்து கோகிலா, இவங்களும் சரியான ஆன்சர் அனுப்பியிருக்காங்க. அதாவது நான் கேட்டிருந்தேன் இல்லையா, தமிழ், ஆங்கிலம், கணிதம், ஹிந்தி, இந்த நாளில் வந்து எது வந்து டிஃப்ரெண்டாக இருக்குன்னு கேட்டிருந்தேன். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி எல்லாமே வந்து ஒரு லாங்குவேஜ், அதாவது மொழி சம்பந்தமான ஒரு வார்த்தைகள். கணிதம் மட்டும் நம்ம சப்ஜெக்ட், அதாவது கணக்கு சொல்லுவோம்ல, அது அது சம்பந்தமாக. ஸோ அதுதான் சரியான ஆன்சர். ஸோ வாட்ஸ்அப்பில் சரியான ஆன்சர் வந்து நிறைய நேர்களை சொன்னாங்க. ஸோ வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நிகழ்ச்சி இப்போ உங்களுக்கு அடுத்ததாக ஏய் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: 4:25 நிமிடத்தில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வாழ்பாறை,
0: ஆனைக்கட்டி, ஆனைமலை, குன்னூர்,

0: இன்னொரு சொல்லுங்க சார்.
1: வால்பாறை, குன்னூர், ஆனைக்கட்டி, ஆனைமலை. இதுல வித்தியாசம் இருக்கு. எது டூப்பு? எல்லாருக்கும் போயிருக்கீங்களா ஃபர்ஸ்ட்? என்னங்க?
0: குன்னூருங்க சார்.
1: குன்னூர் போயிருக்கீங்களா? நிகழ்ச்சி கலந்து கொண்டு பேசியதுக்கு ரொம்ப நன்றிங்க. சரியான ஆன்சர் வந்து சொன்னிருக்கீங்க, அதாவது வால்பாறை, ஆனைக்கட்டி, ஆனைமலை, இந்த மூணு மட்டும், மூணு கோயம்புத்தூர் மாவட்டம், குன்னூர் வந்து நம்ம நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தது. நேர்களை நீங்களும் கால் பண்ணலாம், 2312103 அல்லது 2317046 இந்த நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சி உங்களுக்காக முத்து திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: 4:34 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம். ஸோ நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அபிஷேக் பேசுறேன் சார், உடுமலைப்பேட்டையில இருந்து.
0: ஓகே அபிஷேக், என்ன வெளியே இருக்கீங்களா?
1: ஆமா சார்.
0: ஓகே, நான் பேசுறது கேக்குதுங்களா?
1: ஆ கேக்குதுங்க சார்.
0: ஓகேங்க, உங்களுக்கான கேள்வி வந்து 10, 20, 30, 50, 100 இதுல எது வந்து டிஃபரெண்டா இருக்கு?
1: 10, 20, 30, 50, 100
0: மேத்தமெட்டிக்கலா யோசிக்காதீங்க, ஓகேவா? ரொம்ப போட்டு மைண்ட் குழப்பிக்காதீங்க, மேத்தமெட்டிக்கலா யோசிக்காதீங்க. க்ளூ கொடுத்தாச்சு உங்களுக்கு, 10, 20, 30, 50, 100
1: இது 30
0: என்னங்க?
1: 30ங்க சார்.
0: அதையே ரொம்ப திக்கி சொல்றீங்களா, 30 தானா கரெக்டா?
1: ஆமா சார், நீங்க மேத்தமெட்டிக்கா யோசிக்கணும்னு சொன்னீங்களா?
0: ஆமா, அப்ப அப்ப எப்படி யோசிச்சீங்க நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இல்ல சார், இது ஒற்றைப்படையா வந்தது அந்த மாதிரி யோசிச்சேன்.
0: இல்லையே, இல்ல இல்ல, ஒரு நடுவுல சொன்னனால இங்கிட்டு ரெண்டு அங்கிட்டு ரெண்டு நடுவுல இது மட்டும் தான் இருக்கனால
1: சொன்னீங்களா? இல்ல சார், எல்லாமே 10, 20 அந்த மாதிரி வந்தது, இது மட்டும் ஆர்டர் 30 இருந்தது அதனால சொன்னேன்.
0: அப்படி சொல்றீங்களா?
1: ஆமா சார்.
0: அப்ப 50?
2: சொல்லுங்க 30, 50, 100
0: 30, 50, 100
2: நீங்களும்
0: கால் பண்ணலாம், 231-2103 அல்லது 231-7046.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4-5 வார்த்தைகள் சொல்லுவோம். அந்த வார்த்தையில் வந்து ஒரு வார்த்தை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அந்த வார்த்தை எந்த வார்த்தை அப்படின்னு நீங்கள் கால் பண்ணி ஆன்சர் சொல்லலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நீ அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சென்னையிலிருந்து சிவகுமார்.
0: சென்னையிலிருந்து எப்படி ஷோ கேட்குறீங்க, ஆப்பில் கேட்குறீங்களா?
1: சென்னையில நிகழ்ச்சி லைவா கேட்க மாட்டேங்க சார், இந்த மொபைல் ஆப் மூலமா.
0: ஓகே, சூப்பர் சூப்பர்.
1: இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணேன்.

0: சூப்பருங்க, வாழ்த்துக்கள்ங்க. கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு?
1: கேள்வி கேட்கலாம் சார்.
0: ராமேஸ்வரம், சென்னை, சேலம், கன்னியாகுமரி.
1: ராமேஸ்வரம், சென்னை,
0: சேலம், கன்னியாகுமரி பஸ் ரூட்டா?
1: புரியுது புரியுது சார்.
0: ஓகே, எந்த எந்த ஊர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது உங்களுக்கு?
1: சென்னை தான் டிஃப்ரெண்டாக இருக்கு சார்.
0: ஏன், நீங்கள் சென்னைவாசினாலயா?
1: ஆமாம் சார்,
0: சொந்த ஊர் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆன்சர் கரெக்டாக சார்.
1: கொஞ்சம் பக்கமாக இருக்கும்.
0: என்னது, என்ன புரியலங்க, என்ன சொன்னீங்க?
1: சென்னை கொஞ்சம் அங்கிருந்து கொஞ்சம் லாங்காக இருக்கு சார்.
0: எங்க இருந்து, உங்க உங்க வீட்டுல இருந்தா இல்ல எனக்கா?
1: இருக்கும்
0: கோயம்புத்தூர்ல இருந்து ரொம்ப லாங்கா?
1: ஆமா, கோயம்புத்தூர்ல இருந்து லாங் சார்.
0: அப்ப கன்னியாகுமரி பக்கம் அடுத்த தெரு இல்லையா? தூரத்தை வச்சு சொல்றீங்க நீங்க.
1: ஆமாமா,
0: இல்ல தூரத்துல, தூரத்தை லிக் பண்ணாதீங்க. வேற வேற விதத்துல யோசிச்சீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும்.
1: வேற எதுலயா?
0: ஆமாங்க ஆமாங்க.
1: ஓகே ஓகே சார், நான் யோசிக்கிறேன் சார்.
0: யோசிக்கிறீங்களா இல்ல? வாட்ஸ்அப்ல நிறைய நேரம் சரியான ஆன்சர் அனுப்பிட்டு வராங்களே, பட்டையை கிளப்புறாங்க.
1: ஓகே ஓகே, அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம்.
0: ஓகே, நிகழ்ச்சி கலந்து கொண்டு பேசிட்டு ரொம்ப நன்றிங்க.

0: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
0: பெருமாள் சாமி பேசுறேங்க சார்.
1: எங்க இருந்து பேசுறீங்க?
0: சாவகட்டுப்பாளையம்.
1: சாவகட்டுப்பாளையம். ஓகே, ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு?
0: சேலம் சார்.
1: சேலம். எதை வச்சு சொல்றீங்க?
0: மத்த மூணுல கடல் இருக்குதுங்க சார்.
1: சூப்பருங்க. பீச் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
0: பிடிக்குங்க
1: சார். எந்த பீச்சுக்கு போயிருக்கீங்க? எல்லா பீச்சுக்கு போயிருக்கீங்களா? சூப்பர் சூப்பருங்க. நீச்சல் கலந்து கொண்டு பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் நீங்களும் கால் பண்ணலாம். 2312103 அல்லது 2317046 இந்த நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்கு அடுத்ததாக நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: 4:48 நிமிடத்தில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம்ஸ். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கனகரத்தினம், கனியாம்பூண்டி.
0: ஓகே, கேள்வி கேட்கலாமா?
1: சுலபமா கேளுங்க.
0: சுலபமா? ரொம்ப ரொம்ப சுலபம் தான். ஏன் போனதெல்லாம் கஷ்டமா இருந்துச்சா? நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கலையா? வாட்ஸ்அப்ல சரியான ஆன்சர் அனுப்பியிருக்கீங்களே, பாத்தேன். அப்புறம் என்னங்க ஜுஜுப்பீங்க இதெல்லாம்? ஓகே, விமானம், பட்டம், ஹெலிகாப்டர், ரயில்.
1: சொல்லுங்க.
0: விமானம், ரயில், பட்டம், ஹெலிகாப்டர்.
1: பட்டம்.
0: பட்டம். ஏன், பட்டம் விட்டு ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
1: பிடிக்குங்க சார்.
0: அதனாலயா?
1: ஆமாங்க சார். ஏன்னா இது வந்து விமானம், இதெல்லாமே வந்து போக்குவரத்து சாதனங்கள்.
0: ஓகே ஓகே.
1: பட்டம் வந்து போக்குவரத்து சாதனம்.
0: சோ அந்த வகையில் நீங்க சொல்றீங்க. ஓகே ஓகே, அதுவும் கரெக்டான சார். இன்னொரு வகையில யோசிங்களேன் கொஞ்சம் குறுக்க, இன்னும் குறுக்க கட் ரோட் எல்லாம் போட்டு யோசிங்க. நீங்க ஸ்ட்ரைட்டா யோசிச்சிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் யோசிங்களேன்.
1: விமானம்.
0: ஓ, அடுத்த நேர் வாய்ப்பு கொடுக்கலாமா?
1: கொடுக்கலாம்.
0: ஓகே ஓகே. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க? சண்முக சுந்தரம். ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு? ஆக்சுவலா போன நேர் சொன்ன ஆன்சரும் கொஞ்சம் ஒருவேளை கரெக்ட் தான், ஆனா இன்னொரு ஆன்சர் இதுக்குள்ள இருக்கு, அதை கண்டுபிடிங்களேன். விமானம், பட்டம், ரயில், ஹெலிகாப்டர். ரயில். எதை வச்சு சொல்றீங்க? தரையில போகும். ஓகே, மத்ததெல்லாம்
2: வானத்தெல்லாம் பார்ப்போம்.
0: சூப்பர் சூப்பர். நிகழ்ச்சி கலந்து கொண்டு பேசிட்டு ரொம்ப சரியான ஆன்சரும் கூட. நேரம் 4:50 நிமிடம். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

நேரம் 4:55 நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை வந்துட்டு நம்ம கேட்ட எல்லா கேள்விக்குமே வாட்ஸ்அப்லயும் நிறைய நிகழ்ச்சி சரியான ஆன்சர் அனுப்பியிருக்காங்க. யாரெல்லாம் அவினாசி ராயப்பாளையம் பகுதியிலிருந்து பாலசுப்ரமணியம், அடுத்ததாக முருகேஷன் இவங்களும் பொள்ளாச்சியிலிருந்து சரியான ஆன்சர் அனுப்பியிருக்காங்க. சிறுமுகையிலிருந்து சத்யபிரபா ரமேஷ், அடுத்ததாக கோணமலை ஆனந்தன், ராமகிருஷ்ணன் கொழுமகொண்டான் பகுதியிலிருந்து, ஜோதி நகர்லிருந்து அஜய் மகதி, சண்முகநாதம் கஞ்சம்பட்டி பகுதியிலும், திருப்பூர் பாலா, சிங்கானூர் ஜெயலட்சுமி, பீடமொழி வாசுதேவன், குகன் சிந்து கோத்தகிரி, துளசி நிவேதா பொள்ளாச்சி, அடுத்ததாக கனகரத்னம் கனியாமூண்டி பகுதியிலும் சரியான ஆன்சர் அனுப்பியிருக்காங்க. கேரளா அண்ணாநகர் பகுதியிலிருந்து செல்வராஜ் இவங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து டாடா பாபே சொல்லிக் கிளம்புறது. நான் உங்கள் அன்பு நார்ஜே மாறி, நிகழ்ச்சி நிறைவான பாடலாக மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பிரதமரின் இல்லந்தோறும் சூரியசக்தி திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு எவ்வித தவறுக்கும் இடமின்றி முறையாக நடத்தப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுக்கு விண்ணப்பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் அரசு நிகழ்ச்சிகளை விட தனிப்பட்ட

0: நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உரம் விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. பர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா பனவோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வர்ய பிரதாப் சிங் தோமர் மற்றும் இந்தர் சிங் சுருச்சியும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிரஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சைலேந்திரா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்து கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க கூட நான் பௌசியா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைய போறாங்க எழுத்தாளர் கல்வியாளர் நிவேதிதா சுரேஸ்வரன். அவங்க கூட நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேங்க கௌஷியா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 சார்பாக உங்களை வெள்ளி மின்னல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் மேம்.
1: ரொம்ப நன்றி. முதல் ஆகாஷவாணிக்கும் ஆகாஷவாணி நேயர்களுக்கும் என்னோட அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.
0: உங்களை பத்தி சொல்லுங்க மேம், உங்களை பத்தி சொல்லுங்க.
1: நிச்சயமாக
0: மேடம் சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க.
1: முதல்ல என்னோட இந்த நேர்காணல கேட்டுருக்கீங்க, என்ன பத்தி சுருக்கமா என்ன விளக்கமாவே நீங்க என்ன பத்தி வெளிப்பட வச்சிருவீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும். உங்களுடைய கேள்விகளுக்காகத்தான் நான் இப்ப காத்துட்டு இருக்கேன் மகிழ்ச்சியோட.
0: ஓகே, சரி. உங்களோட பெயர், நீங்க உங்க ஸ்கூலிங்ஸ் எங்க படிச்சீங்க, அந்த மாதிரி விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்களேன்.
1: நிச்சயமாக. முதல்ல நான் படிச்சது எல்லாமே வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா மேட்டுப்பாளையம்லதான் படிச்சது, எல்லாமே திருமுகையிலதான் படிச்சது. என்னுடைய கல்லூரி அப்படிங்கறது உடுமலைப்பேட்டையில இருக்கக்கூடிய வித்யாசாகர் கலை அறிவியல் கல்லூரியில்தான் நான் படிச்சது. பிற்பாடு மனிதவள மேம்பாட்டு துறையை சார்ந்து நான் வேலையில இருந்தது எல்லாமே சென்னையில. ஆமா. அப்புறம் சொற்கள் மறுக்கும் வானம் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து நான் எழுதியிருக்கேன், அது என்னுடைய கட்டுரை தொகுப்பு. வாழ்வியல் அனுபவத்தை வந்து எழுதியிருக்கேன். ஆமா.
0: சொற்கள் மிதக்கும் வானம் உங்களுடைய புத்தகம் அப்படின்னு சொன்னீங்க. கவித்துவமான ஒரு தலைப்பா இருக்கு, ஆனா வந்து பார்க்கும் பொழுது கட்டுரை புத்தகம்னு சொல்றீங்க. பேர் வந்து கவிதை நயமா இருக்கு, ஆனா கட்டுரைகளை வந்து எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்பனா எப்பவுமே எழுத வரவங்க எல்லாருமே வந்து பார்க்கும்போது கவிதையில, நிறைய பேர் கவிதையில ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய உந்துதல் எப்படி இப்படி ஒரு கட்டுரை எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு?
1: கவித்துவமான தலைப்பு அப்படின்னு நீங்க சொன்னதுல ரொம்ப நன்றி. ஆக்சுவலா எல்லாருமே வந்து முதல்ல சொல்ல கேட்கும் பொழுது இந்த தலைப்பை கேட்டவுடனே அது கவிதை தொகுப்பா அப்படின்னு தான் என்கிட்ட கேட்பாங்க, ஆனா அது கட்டுரை தொகுப்பு. சொற்கள் மிதக்கும் வானம் புத்தகத்துல நான் என்னோட முன்னுரையிலேயே நான் வந்து குறிப்பிட்டிருப்பேன், எனக்கும் இலக்கியத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காத காத தூரம் அப்படின்னு சொல்லி. ஆமா, கவிதை எழுதுறது மட்டுமல்ல கவிதை வாசிக்கிறதும் அப்படிங்கறதும் கூட என்னோட தேர்வா இல்ல. ஆனா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கலாம். ஆனா உள்ளபடிக்கு நான் வந்து அகாடமிக்க தாண்டி வாசிச்சது கிடையாது. ஆனா இப்ப அப்படி கிடையாது, தேடி தேடி நிறைய வாசிப்பது உண்டு. கவிதை அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா ஒரு டீப் எமோஷன், ஒரு அழகு இல்லையா அப்படின்னு எல்லாருமே சொல்லுவோம், இன்னும் அப்படிதான் கருதுவீங்க. ஆனா அந்த அழகையும் எமோஷனையும் என்ன சுத்தி இருந்த மனிதர்களுக்கு எடுத்த நான் தேடுனேன். வார்த்தையில சாத்தியமாகற ஒண்ணு வாழ்க்கையில சாத்தியமா இல்ல அப்படின்னு தெரிய வரும்பொழுது அது ஒரு பெரும் வழியா இருக்கு.

0: உண்மை அதுதான். நான் இப்ப உங்ககிட்ட உங்களுடைய பள்ளி நாட்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உங்க உள்ள வரைக்கும் ஒரு உற்சாகம் பிறக்கும் இல்லையா?
1: கண்டிப்பா.
0: ஆனா என்கிட்ட வந்து என்னுடைய பள்ளி நாட்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு வேப்பங்காய் மாதிரியான ஒரு கசப்பான ஒரு அனுபவம். நான் அத வந்து எதை எதை சொல்லியும் எப்படியுமே என்னால வந்து அத ஒரு சமாதானமான ஒரு நிலைக்குள்ள கொண்டு வரவே முடியல. அது எனக்கு ஒரு பெரும் கசப்பாவே இருந்துட்டு இருந்துச்சு. பிற்பாடு என்னுடைய கணவர் சுரேஸ்வரன் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கருக்கள் அப்படிங்கிற இலக்கிய இதழ் நடத்திட்டு இருந்தாரு. அவர்கிட்ட நான் கல்யாண நாள்லருந்து இப்போ நம்ம பேசிப்போம் இல்லையா, நம்மளுடைய கடந்த காலங்களை பத்தி நம்ம பேசுவோம் இல்லையா. அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது இதை பத்தி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் ஒரு முறை சொன்னாரு, ஒருவேளை நீ அதை வந்து உன்னோட எழுத்து பதிவா ஆக்கு, உனக்கு ஒருவேளை ஒரு சமாதானம் கிடைக்கலாம், ஒரு ஆற்றுப்படுத்தல் நிகழ்த்தலாம் அந்த எழுத்து உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத பிரயத்தனம் பண்ணி அது எழுத ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் பிடிப்பட்டது, எழுத்து எழுத்து ஒரு எழுத்து என்ன செய்யும் அப்படிங்கறது அப்பதான் என்னால கண்டடைய முடிஞ்சது. உள்ளபடிக்கு என்ன பொறுத்தன வரைக்கும் எழுத்து அப்படிங்கறது ஒரு ஹீலிங் ப்ராசஸா அமைஞ்சது. இப்போ அந்த அளவுக்கு பிறந்த ஒரு பெரிய வருத்தத்தை நான் பெருசு தூக்கி சுமந்துட்டு இருந்த விஷயம் இப்ப கொஞ்சம் இலகுவாகி இருக்கு. இதுதான் அந்த சொற்கள் மிளக்கும் மானத்திலயும் அந்த எழுத்து என்ன செய்யும் அப்படிங்கறதுலயும் நான் கண்டறிந்த விஷயமா இருக்கு.
1: ஓகே, உங்களுடைய சொந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ வந்து கடந்து வரணும்னு நினைச்ச ஒரு விஷயத்த வந்து எழுத்து மூலமா எப்படி கடந்து வந்தீங்க அப்படிங்கறத வந்து உங்களுடைய புத்தகத்துல கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்படி ஒரு கசப்பான அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அப்படி அதை எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுங்களா? பள்ளி நாட்கள்ல எதுவும் உங்களுக்கு
0: நிச்சயமாக நிச்சயமாக இப்ப முதல் நாள் ஸ்கூலுக்கு போன அனுபவம் எனக்கு இன்னும் பசுமரத்தாணி போல என்னோட ஞாபகத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூல்ல கொண்டு போய் எங்க அப்பா வந்து எங்க அப்பாவோட சைக்கிள்ல முன்னாடி எனக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு சீட் ஒன்னு செஞ்சு வச்சிருப்பாரு. அந்த சைக்கிள் என்ன உட்கார வச்சு கூட்டிட்டு போறதுக்காக அப்படி என்ன உட்கார வச்சு புது யூனிஃபார்ம் போட்டு புது அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான புது பேக் எல்லா விஷயத்தையும் புதுசா வாங்கி கொடுத்துட்டு அப்படி போகும்பொழுது நானும் ஸ்கூலுக்கு போறேன் நானும் ஸ்கூலுக்கு போறேன் நான் ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போன ஒரு குழந்தைதான். போகும்பொழுது புலிக்குட்டி ஸ்கூலுக்கு போறா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன வாழ்த்தி வழி அனுப்பிச்சு வச்சது. அந்த புலிக்குட்டி வேற யாரு வந்து நிவேதிதா தான், என்ன என்ன அப்பாவோட நண்பர்கள் எல்லாரும் என்ன புலிக்குட்டி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படி சந்தோஷமாகத்தான் நான் போனேன். ஆனா அப்படி போன சந்தோஷமா போன புலிக்குட்டி பிற்பாடு ஸ்கூல்ல எலிக்குட்டியா மாறினது முதல் நாளே மாறினதுதான் பெரிய ட்விஸ்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வீட்டுல பேசக்கூடிய மொழி வேற, ஸ்கூல்ல பேசக்கூடிய மொழியோ கற்பிக்கக்கூடிய மொழியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற. எனக்கு ஃபர்ஸ்ட் டேவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மொழி பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அது ஸ்கூலும் அதை புரிஞ்சுக்கல வீரும் அதை புரிஞ்சுக்கல. ஸ்கூல் பிற்பாடு என்ன சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த பொண்ணுக்கு வந்து இவ்வளவுதான் முடியும், இந்த பொண்ணால படிக்க முடியாது, இவ்வளவுதான் இவளால முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அதை வீடும் நம்ப ஆரம்பிச்சிருச்சு. பின்னாடி போக போக ஓ நமக்கு படிப்பு வராது போல அப்படிங்கிற அந்த எண்ணம் எனக்குள்ளயே வந்து ஊர ஆரம்பிச்சு. என்ன சொல்றது, நானுமே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கறதுதான். நமக்கு படிப்பு தான் வரல, சரி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லயாவது நம்ம ஷைன் ஆவோம், ஒரு பாட்டு டான்ஸ் இதுக்குள்ளயாவது நம்ம ஷைன் ஆவோம் அப்படின்னா அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கவன் எல்லாம் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு ஒரு சொல்லவடை இருக்கு இல்லையா. அது மாதிரி வெள்ளையா இருக்கிறவனுக்கு தான் எப்படி சொல்றது நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எனக்கு வாழ்த்துட்டாங்க அந்த சூழல்ல. அப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கும் வாய்க்கரிசி போட்டு மூடியாச்சு. தினமும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூலை பொறுத்தன வரைக்கும் கணக்கு டீச்சரோடையும் ஹிந்தி டீச்சரோடையும் பள்ளி அறைக்குள்ள கபடி விளையாடுறதே நமக்கு ஒரு வாடிக்கையா
1: போயிருச்சு.
0: பெரும் கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு.
1: அந்த
0: ஸ்கூல்ல சில இடங்கள்ல என்னால ஒரு சில விஷயங்களை மட்டும் ஞாபகப்படுத்திக்க முடிஞ்சது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முறை வந்து இந்தி வகுப்பு நடக்கிறதுக்கான ஆரம்பம் இருந்துட்டு இருந்த டைம்ல என்னன்னா சொல்லிட்டு என்ன போட்டி ஏது போட்டின்னு நான் கேட்டுக்கவே இல்ல. முதல்ல அந்த இடத்த விட்டு கிளம்பினா போறோம்னு சொல்லிட்டு மூச்சை முத்தி நம்ம வெளியே தெரிச்சு ஓடி வருவோம் பாத்திருக்கீங்களா, அப்படி ஒரு ஓட்டத்துல நான் வெளியே ஓடி வந்துட்டேன். ஓடி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அங்க போய் பார்த்தா கணக்கு மேடம் தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. என்ன போட்டின்னு பார்த்தா திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி. அவங்க என்ன கேட்டாங்க, என்ன திருக்குறள் ஒப்புவித்தல் என்ன போட்டின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். மதியம் இடைவேளை அதாவது உணவு இடைவேளைன்னு போல பாத்தீங்க அப்படின்னா என்னோட கிளாஸ்ல என்னோட வகுப்புல நல்லா படிக்கிற பையன் வந்து நான் தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்ப வந்து என்னன்னா அவருக்கே அந்த பையன் சொன்னாரு, நான் வந்து உங்ககிட்ட அந்த திருக்குறள் சொல்றேன் நீ வந்து கேக்குறியா.

0: அப்படின்னு சொல்லி நம்மளே மதிச்சு ஒரு ஜீவன் சொல்லுதே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். கேட்டதுல எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, கல்விங்கிற அதிகம் பத்து திருக்குறள், அதுல அந்த பத்து திருக்குறள்ல எப்படியும் எனக்கு நாலு திருக்குறள் அந்த பையன் சொன்னதுல மனப்பாடம் ஆயிருச்சு. நான் திருக்குறள் போட்டிக்கு போகும்போது அங்க ஒரு நாலஞ்சு பேர் தான் இருந்தாங்க, அவங்க சொல்லும் போது ஒரு மிச்சம் ஒரு நாலு குரல் மனப்பாடம் ஆயிருச்சு. எட்டு குரல்ல எப்படியோ மனப்பாடம் பண்ணி அந்த ஆன் ஸ்பாட்ல சொல்லி ஒரு டிஃபன் பாக்ஸ் என்னவோ நினைக்கிறேன் பரிசா வாங்கினேன். இன்னைக்கு அது ஞாபகத்துக்கு வருது, இப்ப சொல்லணும்னு தோணுது. எப்படியோ போட்டி அப்படிங்கறது என்னன்னா வருஷத்துல ஏதோ ஒரு முறை தான் நடக்கும், அதனால வருஷத்துல ஒரு முறை நடக்கக்கூடிய போட்டிகள்ல கலந்துகிட்டு டிஃபன் பாக்ஸோ இல்ல டம்ளரோ பிளேட்டோ இப்படி ஏதோ ஒரு பரிசு பொருட்கள் வாங்கினா கூட, ஆனா டெய்லி இவங்க கிட்ட வந்து அடி அதையும் வாங்க தவறதே கிடையாது.
1: இந்த மாதிரி இருக்கக்கூடிய
0: போனதும் கிடையாது, அழுகாம பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்ததும் கிடையாது.
1: இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனுபவத்தை எல்லாம்
0: தெளிய வச்சுதான் நம்மள அடிச்சு வளர்த்துச்சு இந்த கல்லூரி, அதாவது என்னன்னா பள்ளிக்காலம், அந்த கல்வி கற்கக்கூடிய அந்த ஆரம்ப காலம் அப்படித்தான் இருந்துச்சு. எப்படியோ மனநம் பண்ணி மனப்பாடம் பண்ணி மக்கப் பண்ணி 12ஆம் வகுப்ப எட்டி பிடிச்சு பாஸ் ஆகி வெளியே வந்ததுங்கிறது ஒரு
1: பெரிய விஷயம். இந்த அனுபவங்களை எல்லாம் சேர்த்துதான் உங்க புத்தகத்திலையும் சொல்லி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைந்திருங்கள், நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல்.

0: 5:17 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறாங்க எழுத்தாளர் கல்வியாளர் நிவேதா சுரேஸ்வரன். அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். உங்களுடைய ஸ்டடிஸ் பத்தி சொல்லுங்க மேம். ஸ்கூலிங்ஸ் நம்ம இப்ப முடிச்சிட்டோம், அப்புறம் உங்க காலேஜ் பத்தி சொல்லுங்க.
1: காலேஜ் பள்ளி காலத்துல எதிர்கொண்ட எந்த ஒரு கல்வி சார்ந்த பிரச்சனையும் கல்லூரி காலத்துல எனக்கு கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு கிடைத்த ஆசிரியர்கள் இன்னைக்கும் அவங்க எல்லாரும் என்னுடைய தொடர்புல இருக்கிறது எனக்கான வரப்பிரசாதமா நான் பார்க்கிறேன். ஒரு சொல் சிறகை முறிக்கும், ஒரு சொல் சிறகு பூட்டும், ரெண்டுமே என்னோட அனுபவத்துல இருக்கு. சோ முறிப்பட்ட சிறகுகளோட கல்லூரிக்குள்ள என்றான எனக்கு சிறகுகளை பூட்டி வானத்தை காட்டி இந்தா இது உன்னோட வானம் நீ பற அப்படின்னு சொன்ன என்னுடைய ஆசிரியர்கள் இன்னைக்கு நான் நினைச்சு பாக்குறேன். உடுமலை வித்யாசாகர் கல்லூரியில்தான், கலை அறிவியல் கல்லூரியில்தான் நான் என்னோட யூஜி பிஜி ரெண்டையுமே நான் வந்து பண்ணிருந்தேன். ஆமா, அதுலதான் நான் வந்து படிச்சது. சோ கல்லூரி காலம் அப்படிங்கும் பொழுது பிரச்சனைகள் இல்லையா அப்படின்னா, கல்லூரி காலங்கள்ல பிரச்சனை இருந்துச்சு. என்ன இருந்துச்சு அப்படின்னா, என்னோட வீடு சார்ந்த பிரச்சனை தான் இருந்துச்சு. என்னோட பேரண்ட்ஸ்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால, பெரும்பாலும் பேரண்ட்ஸ்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா, அதுல பெரிதும் பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னா,
0: குழந்தைகள் தான்.
1: சோ அப்படியான ஒரு பாதிப்புக்கு உள்ளானப்ப கூட என்ன அதுல இருந்து மீட்டு எடுத்தது அப்படிங்கறது என்னுடைய நண்பர்களும் என்னுடைய ஆசிரியர்களும் தான். சோ அப்படி மீட்டு எடுத்து வந்தப்போ ஒரு டியூவல் டிகிரி அப்படிங்கறது என்னோட கவனத்தை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, படிப்புல போடணும் அப்படிங்கிற முடிவு அப்பதான் நான் ரொம்ப திண்ணமா எடுத்தது. சோ என்னன்னா, என்ன நான் எப்பவுமே என்கேஜா வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் நான் என்னோட யூஜி முடிச்ச உடனே பிஜி டியூவல் டிகிரி ப்ரொஃபஷனல் டிகிரி எம்சி அண்ட் எம்பிஏங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ கல்லூரி காலம் அதாவது திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எம்பிஏ எம்சிஏ போனது. கரஸ்பாண்டன்ஸ்ல எம்பிஏ பண்ணது உண்டு. சோ இதுல என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னு பாத்துட்டீங்கன்னா, என்னோட ஹெச்ஓடி வந்து எனக்கு எம்பிஏல வந்து எனக்கு கிளாஸ்மேட். சோ அப்படி ஒரு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சிறப்பா என்னுடைய ரெண்டு டிகிரியோடைய என்னோட கல்லூரி காலத்தை வந்து நான் வந்து முடிச்சேன்.
0: ஓகே, சோ அந்த எம்பிஏஎம்சி ஒரே சமயத்துல ஒரு டியூவல் டிகிரி அப்படிங்கறது ஒரு வித்தியாசமான அனுபவம் கூட.
1: ஆமா, உண்மையாலுமே என்னன்னா, அப்ப இருந்த காலகட்டத்துல வந்து எம்சிஏ அண்ட் எம்பிஏ வந்து பண்றதுக்கு உங்களுக்கு ரெண்டு மாஸ்டர் டிகிரிஸ் ஒட்டா பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இப்ப அப்படியான வாய்ப்புகள் குறைவு. சோ அப்ப அந்த டியூவல் டிகிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருந்ததுனால நான் என்ன என்கேஜா வச்சுக்கணும், ஏன்னா தனியா இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத சிந்தனைகளும் எண்ணையும் எண்ணமும் தான் வரும். அப்படிங்கும் பொழுது நம்மளை என்கேஜா வச்சுக்கிறதுக்கு வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது, படிப்பு அப்படிங்கறது கையில வச்சுக்கணும் அப்படிங்கிற முடிவை நான் அப்பதான் எடுத்தது. சோ எனக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது.
0: ஓகே, காலேஜ்க்கு அப்புறமா நீங்க வந்துட்டு ஹெச்ஆர் சைட்ல வந்து போயிருந்தீங்க. ஸோ அந்த ஏன் அந்த ஒரு ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணீங்க, அதற்கான காரணம் என்ன, இல்லை அதுக்கான ஸ்பெசிஃபிக்கா இந்த ரீசன் தான் அப்படி ஏதாவது இருக்குங்களா?
1: இல்லை அப்படியே இல்லை, எனக்கு மனித வள மேம்பாடு அப்படிங்கிறது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்ததுனால தான் நான் எம்பிஏலேயே வந்து ஹெச்ஆர் தேர்ந்தெடுத்தேன். ஹெச்ஆர் தேர்ந்தெடுத்தோடனே எம்சிஏ முடிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா 6 மாசம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஸோ அப்போ நீங்க

0: என்ன அப்படின்னா, உங்களோட ப்ராஜெக்ட் பண்ணிட்டு நீங்க உங்களோட வேலைக்கும் போகலாம் அப்படிங்கும் பொழுது நான் ஹெச்ஆர் துறையை தேர்ந்தெடுத்தேன். ஹெச்ஆர் துறையை தேர்ந்தெடுக்கும் பொழுது எனக்கு கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட்ல தான் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ ரெக்ரூட்மெண்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் ரெண்டு தரப்பு, அதாவது நகர்ப்புறத்துல இருந்து வரக்கூடிய மாணவர்களையும் பாக்குறேன், கிராமப்புறத்து பின்னணியில இருந்து வரக்கூடிய மாணவர்களையும் பாக்குறேன். நகர்ப்புறத்து மாணவர்கள் டெக்னிக்கலாவும் பெஸ்டா இருந்தாங்க, அதே சமயம் கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் அவங்க வந்து ரொம்ப பெஸ்டா இருந்தாங்க. ஆனா கிராமப்புறத்து மாணவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கலா அவங்க எந்த அளவுக்கு பெஸ்டா இருந்தாலும் கம்யூனிகேஷன்ல ஒரு லேக் அவங்களுக்கு இருக்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ நம்ம ஹெச்ஆரா இருக்கிறோம் அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்னா, நான் எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்சம் மெனக்கெடுத்து அவங்களுக்கு என்ன பண்ண அப்படின்னா, அவங்களுடைய தேடல் எங்க இருக்கோ, அவங்களுக்கான பிளேஸ்மெண்ட் எந்த இடத்துல கொடுக்கலாம் அப்படிங்கறத எல்லாம் தேடி அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்து அந்த கம்பெனிகள்ல அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கான சில யுக்திகளை எல்லாம் கொஞ்சம் வகுத்து அவங்களுக்கு கொடுத்தது. இன்னைக்கும் அதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதவள மேம்பாடு அப்படிங்கறதே என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, வேல்யூ த பர்சன் தான்.
1: கண்டிப்பா
0: மனுஷன ஒரு மனுஷனை வேல்யூ பண்றதுல தானே இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதுல ஏன்னா நான் கண்டடைஞ்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் அப்படி பிளேஸ் ஆன சில நண்பர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர்களா மட்டும் இல்ல குடும்ப நண்பர்களாகவும்
1: இருக்கிறாங்க
0: அப்படிங்கறது ஒரு
1: பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம எம்பத்தியா ஒன்னு யோசிப்போம், அந்த அவங்களுடைய இடத்துல இருந்து நம்ம யோசிக்கும் போது அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு அதுல புரிய வரும். நீங்க சொன்ன மாதிரி
0: ஏன்னா நம்மளும் கிராமப்புறத்துல இருந்தா போயிருக்கோம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு இல்லையா.
1: ஓகே, சோ இப்ப நீங்க அடுத்ததா அதுக்கப்புறமா எம்பிஏ முடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறமா என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க.
0: அதான் எம்பிஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னன்னா, சோ என்னோட எம்சிஏ டிகிரியும் நான் ரெண்டு டிகிரியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேர முடிச்சு வெளியே வந்தது உண்டு. அதுக்கப்புறம் அப்படின்னா சிறிது காலம் இப்ப வந்து என்னோட பணி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியம் அப்படிங்கறதுல இருக்கு. சோ அதுவும் பழங்குடி மக்களுக்கான ஆசிரியர் பணியில இருக்கிறது தான் இப்ப என்னுடைய இதா இருக்கு. ஆசிரியத்தின் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு வர காரணமா இருக்கிறதும் என்னுடைய கல்லூரி கால
1: ஆசிரியர்கள்தான்.
0: அந்த கிரெடிட் எல்லாமே போய் சேரும். ஆமா,
1: இப்ப இந்த பழங்குடி சமூகத்தை சார்ந்தவங்களை, அதாவது நம்ம படிப்பை வந்து தொடர முடியல, இடைநிற்றலா இருக்குது, அவங்களை தேடி போய் அவங்களுக்கான ஒரு படிப்பை சொல்லி கொடுத்து அவங்களை டென்த் எக்ஸாம் எல்லாம் நீங்க ஹெல்ப் பண்றீங்க, அந்த ஆசிரியர் வேலையை நீங்க வந்து பாக்குறீங்க. சோ அதை பத்தி சொல்லுங்க, அது எப்படி உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எங்கிருந்து வந்துச்சு?
0: அதனுடைய ஆரிஜின் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லூரி காலம் தான். கல்லூரி காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் முதல் நாள் சொன்ன முதல் நாள் என்ன வந்து என்னோட ஹெச்ஓடி சார் வந்து என்னோட டியூட்டர் கிட்ட கைப்பிடிச்சு கொடுத்தாங்க, இந்த பொண்ணு வந்து உங்க கிளாஸ்ல வரப்போறாங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஜெயப்ரியா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டியூட்டர். நான் எப்பவுமே அவங்க என்னோட புத்தகத்துல சொல்ல கூட சொல்லியிருப்பேன், வாழ்க்கையில சில நேரங்கள் அங்கங்க நமக்கு ஒரு தேவதைகள் வருவாங்க. என்னுடைய ஆசிரியர் எனக்கு அப்படியான ஒரு தேவதை. என்னோட தவள் ரொம்ப துவண்டு அப்படிதா இருக்கும் போதெல்லாம், இல்ல இல்ல சீரப் நீ வா வா வா அப்படின்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போய் அடுத்த கட்டத்துக்குள்ள காட்டுறது. அதே மாதிரிதான் செமினார் எடு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சொன்னாங்க. செமினாரா நானா அப்படின்னு கேட்கும் போதான், நீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன வந்து உற்சாகப்படுத்தி, நான் ஹெல்ப் பண்றேன் நீ செமினார் எடு அப்படின்னுட்டு. இன்னைக்கும் நான் எடுத்த செமினாருடைய தலைப்புகள் எனக்கு இன்னுமே ஞாபகத்துல இருக்கு. சோ அப்படி செமினார் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் டேவே செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பிரின்சிபல் உள்ள வந்துட்டாரு, வந்து அந்த வகுப்புல உட்காந்துட்டாரு, அமர்ந்து அவர் அந்த செமினார் கம்ப்ளீட்டா லிசன் பண்றாரு. நானும் கூட பாதியில போவாருன்னு அப்படி நினைச்சேன், அப்பெல்லாம் போவே இல்லை, ஃபுல் செமினார் கிளாஸும் உட்காந்து கவனிச்சாரு. கவனிச்சு முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் அப்ளாஸ் அவர்கிட்ட இருந்தா வந்துச்சு. என்ன சொன்னாருன்னா, கிளிஸ்டர் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எங்க மேடம் பார்த்து இன்னும் நிறைய பேர்த்து இது மாதிரி என்கரேஜ் பண்ணுங்க, இனிமேல் நிறைய செமினார்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஃபர்ஸ்ட் செமினார்ல எடுத்தப்ப அந்த ஒரு பெரிய அந்த ஒரு பாராட்டு, ஏன்னா வாழ்க்கையில பாராட்டுக்கு ஒரு காலத்துல ஏங்குனது இல்லையா. சோ இன்னைக்கு அந்த பாராட்டு கிடைக்கும் பொழுது அதை ரிசீவ் பண்ணும்போது இன்னும் நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. அப்படி கொடுத்த உற்சாகம் என்னாச்சு அப்படின்னா, இன்னும் நிறைய செமினார்ஸ் எடுத்தது. யூஜிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அங்க சீனியர்ஸ் ஆன உடனே ஜூனியர் கிளாஸஸ்க்கெல்லாம் போய் செமினார் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வழி கொடுத்தாங்க. ஸோ அப்படியெல்லாம் போய் செமினார் எடுத்தது. ஸோ எங்கே ஒரு இடத்துல ஒரு ஆசிரியம் இப்படிதான் நமக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு மனசுக்கு தோணும் இல்லையா. ஸோ நம்ம அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கணும். ஏன்னா நான் எப்பவுமே என்னோட இதுல சொல்லுவேன், ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு குழந்தை ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகுறது அந்த குழந்தையினுடைய தவறு கிடையாது, அது எடுத்தக்கூடிய ஆசிரியனுடைய விஷயம். அந்த சப்ஜெக்ட் புரியற மாதிரி எடுக்கணும் அப்படிங்கறத தான் நான் ஒரு கண்ணோட்டமா வச்சிருப்பேன். சோ அது மாதிரி. சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு முறை என்னோட ஜூனியர் நினைக்கிறேன், நான் சென்னையில ஹெச்ஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா, பஸ்ல பயணம் பண்ணிட்டு இருந்தேன் நினைக்கிறேன், நிவேதாக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் மட்டும் கேட்டுச்சு. எங்கடா அப்படின்ட்டு கேட்ட திசையை திரும்பி பார்க்கும்போது எனக்கு அந்த பையன் அடையாளம் தெரியல. அப்ப அவர் வந்து அவர் இன்ட்ரோ பண்ணாரு, நீங்க வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ப்ராஜெக்டை பத்தி ஒரு செமினார் எடுத்தீங்க, எனக்கு அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு தெரியுமா, டிஃபைன் ஃபங்க்ஷன் ஒரு கேள்வி கேட்டீங்க, அதே கேள்வி டிசிஎஸ்ல எனக்கு வந்து எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, இன்டர்வியூல கேட்டாங்க, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லும் போது உங்களை தான் மானசீகமா நினைச்சுக்கிட்டேன், நன்றி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பண்ண ஒரு வேலை இருக்கு.

0: பணி இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கும் எல்லா பசங்களும் வந்து உலகளாவிய இதுல வந்து பிளேஸ் ஆகி சில பேர் எல்லாம் இருக்கிறதெல்லாம் கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஓகே, ஸோ ரொம்ப சூப்பரா வந்துட்டு சொன்னீங்க உங்களுடைய இங்க தொடங்குச்ச அந்த ஆசை. அது ஆக்சுவலாக ஒரு ஆசைதான் இல்லையா, எல்லாருக்குமே நம்ம சொல்லணும் அப்படிங்கறது. ஸோ அதை சூப்பராக சொன்னீங்க. சரி, பாடலை தொடர்ந்து நம்ம இனி நிறைய விஷயங்கள் பேசலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல்.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: आकाशवाणी कोयम्बतूर FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க எழுத்தாளர் கல்வியாளர் நிவேதா சுரேஸ்வரன். அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்க பழங்குடியில இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து, அதாவது 10th டிராப் அவுட்ஸ், அவங்களுக்காக நீங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய பணியை பத்தி சொல்லுங்க.
5: வனத்துறையின் அழைப்பின் பேர்ல தான் டாப் ஸ்லிப் மலைக்கு வந்து பழங்குடி வகுப்பு, அவங்க வந்து 10th வகுப்பு இடைநிற்றல் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கான வகுப்பு எடுக்கிறதுக்காகத்தான் அங்கே ஃபர்ஸ்ட் போனோம். ஸோ அங்கே முடிச்சுட்டு இப்போ சர்க்கார் பதி அப்படிங்கிற ஒரு மலையக சூழலில் தான் வகுப்பு எடுத்துட்டு இருக்கோம். ஸோ சமவெளியில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கான வாய்ப்புகள், இப்போ ட்ராப் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா டியூட்டோரியல் சென்டர்ஸ் அது இதுன்னு நிறையா இருக்குது, அடுத்தடுத்து அவங்க மேற்படிப்புக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் மலையக சூழலில் வந்து அப்படி கிடையாது. இன்னொன்று, குழந்தைகளுக்கு அந்த புரிதல் இருக்கோ இல்லையோ, பெரியவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கிறது ஏற்படுத்தணுங்கிற ஒரு விஷயமும் நமக்கு அங்கே ஒரு கட்டமைப்புக்குள்ளே நம்ம கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை விடவும் அங்கே சேலஞ்சிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். எக்ஸ்போஷர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைவாக இருக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்சாரம் இருக்காது. மின்சாரம் போனால் ஒரு 4-5 நாளைக்கு வராது. நான் அங்கே குடிபெயர்ந்து, ஏன்னா 10th கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் அங்கே நாங்கள் வீட்டு அங்கேயே ஷிஃப்ட் ஆகிட்டோம். குவாட்டர்ஸ் ஷிஃப்ட் ஆகிட்டப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்த மாதிரி ஒரு 5-6 கரண்ட் இருக்காது. ஸோ மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் எதுவுமே ஓடாது. அதில் என்னென்னா புதுசாக சமைக்கலாம் கூட கற்றுக்க வேண்டிய, இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் சமைக்கிறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் கூட கற்றுக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. பால் அப்படிங்கிற விஷயம் இருக்காது. கீழே இருந்து தான், நீங்கள் பஸ் வந்தால் தான் பால் இருந்து வரும். சில நேரங்களில் மரம் விழுந்து ஏதாவது பஸ் வரல அப்படின்னா அது

0: கற்றுக்கிறது, அப்பனா என்ன பண்ணுறது, ஒரு லெமன் டீ போட கற்றுக்கிறது, இந்த மாதிரி சில சேலஞ்சிங்கான விஷயம் நமக்கும் இருந்தது. அதே மாதிரி என்ன அப்படின்னா, நம்ம கூட மிங்கிள் ஆகிறதுல அந்த குழந்தைகளுக்குமே இஷ்யூஸ் இருந்தது. எடுத்த உடனே அவங்களும் நம்மள ஆசிரியரை தானே பார்ப்பாங்க, அந்த ஒரு இதில் தானே அணுகுவாங்க. நமக்கு ஆனால் புரியும், நம்ம சின்னதுலேருந்தே சில நேரம் சில விஷயங்களை பார்த்து வந்ததுனால அவங்கள இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல நம்ம அவங்களோட ஒரு ஆளாக மாறி அவங்கள இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவங்களோட ஒரு ஆள் அப்படிங்கிறதும் அவங்களும் நம்ம வீட்டில் ஒரு ஆளாக தான் இருக்காங்க. ஸோ டென்த்தை எடுக்க போகும்போது எங்களுக்கு அது கொஞ்சம் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருந்தது. ஆமா,
1: சோ இந்த குரூப் எக்ஸாம்க்கு எல்லாம் அவங்களை தயார்படுத்துறதுக்கான வேலைகளும் பார்த்துட்டு இருக்கீங்க.
0: டிஎன்பிஎஸ்சி,
1: சோ அதை பத்தி சொல்லுங்க.
0: டென்த் எக்ஸாம் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு நாலஞ்சு பேர் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டென்த் எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் பாஸ் ஆயிருக்காங்க. பாஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சில பேர் வந்து ஆன்டி பவுச் வாட்சர்ஸா இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பணி நிரந்தரமா இப்ப அவங்க வாட்சரா இருக்காங்க ஃபாரஸ்ட்ல வாட்சரா இருக்காங்க. சில பேர் இப்போ குறிப்பிட்டு பெயர் சொல்லி, ஏன்னா அந்த பசங்க எல்லாம் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த பெயர் சொல்லி சொல்லணும் அப்படின்னுட்டு. ஆனந்த், வளர்மதி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்தை படிச்சு முடிச்சாச்சு. என்னதான் வயசுல குறைவா இருந்தாலுமே அத்தை மாமா அப்படின்ற அந்த உறவு சொல்லிதான் எங்களை வந்து அங்க அழைப்பாங்க, கேப்பாங்க. அத்தை படிச்சு முடிச்சாச்சு, ஒரு வருஷம் படிக்கிறதுன்னு படிச்சாச்சு, இப்ப திடீர்னு மறுபடியும் புதுசா ஒண்ணும் பண்ணாம அப்படியே அமைதியா இருக்கிறதுக்கு முடியல, என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது, குரூப் எக்ஸாம் எழுதுங்க, டிஎன்பிசி எழுதுங்க, காட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லும் பொழுது, ஓகே நான் அதை அதை சார்ந்து படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியில குரூப் எக்ஸாமுக்கு வந்து குரூப் ஃபோர், அவங்க டென்த் முடிச்சாலே குரூப் ஃபோருக்கு எலிஜிபிள். ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து பிள்ளைங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க.
1: இப்போ இந்த மலைப்பகுதியில நம்ம வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி கல்விக்கு வந்து நீங்க ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்றீங்க அப்படிங்கிறப்போ, அங்க இருக்கக்கூடிய சவால்கள், மிகப்பெரிய சவால்கள்னா என்னென்ன சொல்லுவீங்க?
0: மிகப்பெரிய சவால் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல நம்ம அவங்களோட பழகிற விதத்திலேயே நமக்கு வந்து ஆரம்பத்திலேயே அது வந்து நமக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும். ஏன்னா எடுத்த உடனே அவங்கள நம்ம அப்படியே நம்மள அவங்கள ஏற்றுப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்னா கீழே இருக்கிறவங்களோடவும் அவங்க மேலே இருக்கவங்க கொஞ்சம் மிங்கிள் ஆகிறதுல ஒரு இடர் இருக்கு அவங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இல்லை இல்லை, நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் வந்திருக்கேன், உங்கள ஒரு ஆளாக நீங்கள் என்ன பாருங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக தான் இருக்கும். அது சொல்லல செயலில் தான் அதை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அது ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்னோட கணவர் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவர் வந்து கூத்துப்பற்றையினுடைய ஒரு இதுல இருக்கிறதுனால, சோ பிளேவே மெத்தட்ல அவங்களுக்கு கல்வியை கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் படிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகிர்தல் நடக்கும் பொழுது ஒரு புரிதல், ஓ இவங்க நமக்காக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு பெரிய அளவுல வர ஆரம்பிச்சது. சோ அவருடைய நடிப்பு பயிற்சிக்கு அவர் கொடுக்கக்கூடிய சில யுக்திகளை எல்லாம் வந்து இங்க கல்வி பயிற்சிக்கு நாங்க அதுல வந்து இன்வால்மெண்டோட அந்த அந்த விஷயத்தை பண்ணும் பொழுது அவங்க இன்னுமே வந்து கொஞ்சம் பள்ளிக்கு வர ஆரம்பிக்கிறதாகட்டும், உட்கார்ந்து படிக்கிறதாகட்டும், அதெல்லாம் கொஞ்சம், ஏன்னா வர்ற மாணவனை தக்க வச்சுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய சவால். அந்த விஷயத்த நாங்க வந்து சமாளிச்சோம். பிற்பாடு பாத்தீங்க அப்படின்னா, என்னுடைய பையன் யோகி, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகி வந்து அவங்களோட ரொம்ப நல்லா மிங்கிள் ஆக ஆரம்பிச்சு. அப்படி இன்னும் சொல்ல போனா நம்ம வீட்டுல வளர்றதை விடவும் அவங்க வீட்டுல வளர்றதுதான் அதிகமா இருக்கும். யானைய மேய்ச்சலுக்கு விட போகும்போது பாத்தீங்க அப்படின்னா, யானை பாகன்கள் எல்லாம் வந்து மனப்பாட செய்யுல வந்து யோகி கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. மனப்பாட செய்யல் சொல்ல யோகி அப்படின்னா, யானையை மேய்ச்சலுக்கு விட போகும்போது இவன் மனப்பாட செய்யல் சொல்லி கொடுத்துட்டே போவான், திரும்ப மேய்ச்சலுக்கு கட்டி விட்டுட்டு கூட்டிட்டு திரும்ப அடகு சாலைக்கு தான் வருவாங்க. அவங்க வரும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் யோகி கிட்ட அந்த மனப்பாட செய்யல் சொல்லி காமிப்பாங்க, வந்து என்கிட்ட டெஸ்ட் எழுதி காமிச்சு சைன் வாங்குவாங்க. சோ அப்புறம் இது இதுக்கு பதிலா அவங்க யோகிக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, யானை பாஷையை கத்து கொடுத்தாங்க. சோ அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த யானை பாஷையை கத்து கொடுத்தாங்க. அது இப்ப யோகி வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்க, அப்படி கஜராஜன் கலீம் தத்தா அப்படிங்கிற யானையை பத்தி, அங்க யானை கலீம் கும்கி யானையை பத்தி எழுதினாரு. பிற்பாடு மாநில விலங்கான வரையாட பத்தி, அப்போது நான் வரையாடாக இருந்தேன் அப்படிங்கிற புத்தகத்தை, இரண்டு புத்தகத்தை எழுதியிருக்க. அப்படி இப்ப மூணாவது புத்தகம் தயார் நிலையில இருக்கு வெளியிடுறதுக்கான ஒரு இதுல.
1: சோ
0: நன்றி நன்றி நன்றி. இது இது மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ அப்ப வனம் சார்ந்த விஷயங்கள்ல வனத்துக்குள்ள நமக்கு நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். வந்து பாத்தீங்க அப்படின்னா வன விலங்குகள் தான் சரியோ தப்ப, வன விலங்குகளுடைய வீடு அது, நம்ம வந்து அங்க போய் இருக்கோம் அப்படிங்கும் பொழுது அவங்க அவங்களுடைய உதவி, பழங்குடிகளுடைய உதவி நமக்கு தேவைப்படும். இப்போ சுரேஸ்வரன் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா வேலை நிமித்தமா எங்கேயாவது வெளியூர்களுக்கோ வெளி இது போகும்பொழுது பார்த்துட்டீங்க அப்படின்னா நானும் யோகியும் தனியாக தான் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பசங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இருந்த சூழல் இப்போ மாறிடுச்சு. அப்போ இருந்த சூழல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு நைட், அதாவது இரவு 2 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யானைக்கு வந்து உணவு சமைப்பாங்க. அந்த அடகு சாலையில் உணவு சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ மட்டும்தான் லைட் இருக்கும்.
1: லைட் இருக்கும்
0: அந்த

0: லைட்டு வெளிச்சத்துல குரூப் ஸ்டடி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களும் நமக்கோசரம் தான் படிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் வந்து அத்தையும் மாமாவும் மெனக்கறாங்க அப்படின்றத சில நாட்கள்ல புரிஞ்ச உடனேயே பசங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சாங்க. சோ அப்படி படிக்கிறதுக்கு என்னன்னா இரவு நேரத்துல அந்த குரூப் ஸ்டடி பண்றதுக்கு அடகுசாலையில பண்ணுவாங்க. பண்ணிட்டு ஒரு 2-3 மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அது வாட்ஸ்அப்ல சில ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு போனா மட்டும் நெட் கிடைக்கும். அங்கிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் அவங்க எழுதி பார்த்ததை வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. அப்படி ஒரு முறை வாட்ஸ்அப் பண்ணும்பொழுது நான் சொன்னேன், நான் வந்து அப்பவும் பேசுவாங்க நம்ம கூட, நான் அந்த டைம் முழிச்சுட்டு தான் இருப்பேன் பெரும்பாலும். அப்ப சொல்லும் போது சொன்னேன், இல்ல வீட்டை சுத்தி ஒரு 17 யானை நிக்குது அப்படின்னு சொன்னோடனே, நான் வரட்டுமா அத்தை, ஏன்னா மாமா வேற ஊர்ல இல்ல அப்படின்னு, இல்ல பரவாயில்ல சமாளிக்கிற அளவுதான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உடனே அடுத்த நாள் காலையில 7 மணிக்கு இருக்கும் கதவை தட்டினாங்க. யாரான் பச கோழி கம்பி இருக்கிற பசங்க எல்லாம் இங்க இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னோட, இல்ல இல்ல மாமாவும் ஊர்ல இல்ல, அதனால நீங்க என்ன பண்ணுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க இதை பாருங்க முன்னாடி வந்து பேரிடர் மீட்புக்காக ஒரு ஷெட் ஒன்னு போட்டிருப்பாங்க, அந்த தீயணைப்பு இதுக்கெல்லாம் பொருட்கள் உள்ள வைக்கிறது, அந்த ஷெட்டு மேல இந்த பசங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருந்துட்டு எதுவும் யானை தொந்தரவு பண்ணுச்சுன்னா அதை விரட்டி விடுறதுக்காக அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. சோ அப்படியான ஒரு பாசம், அது மாதிரியான ஒரு
1: குடும்பம்,
0: குடும்பமா குடும்பம் உண்மையாலுமே குடும்பம் மாதிரிதான். எக்ஸாமுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுலதான் ஸ்டே பண்ணுவாங்க, சமைச்சு இங்கேயே சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் எக்ஸாம் போய் எழுதிட்டு வர்றது, இது மாதிரி ஒரு விஷயம் தான்.
1: நீங்க சொல்லும் போதே அதை அதனுடைய கற்பனை இப்ப நமக்கு பண்ண முடியலையா, அந்த கற்பனையில அந்த உலகம் வந்து ரொம்ப அழகா தெரியுது. இப்ப நீங்க சொல்றதை கேட்கும் போது என்னுடைய கற்பனையில அது ரொம்ப
0: உண்மையாலுமே.
1: இப்ப அதுல ஏதாச்சும் ஒருத்தங்க ஒரு வாங்கின மார்க் உங்களுக்கு மறக்காம இருக்குமே, இப்ப நீங்க சொல்லி கொடுத்து அவங்க 10th எக்ஸாம் எழுதிருப்பாங்க, அந்த ஒருத்தருடைய ஏதோ ஒருத்தருடைய மார்க் வந்து,
0: எல்லாருடைய மார்க்குமே அப்படிதான். சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ சோசியல் இது மாதிரியான சப்ஜெக்ட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 70 மதிப்பெண் எடுத்தது உண்டு. மேக்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு, கணிதம் அப்படிங்கறது நமக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்டா இருக்கும், ஆனா இப்ப நான் டீச் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மார்க் வந்து, பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டா கணிதம் அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த கணிதத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 65 மார்க் அவங்க எடுத்து பாஸ் ஆயிருக்கிறது அப்படிங்கறது எல்லாமே எனக்கு கிட்டத்தட்ட வந்து பர்சன்டேஜ் கணக்குல அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 62% எடுத்து, அது பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பர்சன்டேஜ் தான், 62% எடுத்து பாஸ் ஆகி வெளியே வந்த பசங்க எல்லாருமே இருக்காங்க.
1: ஓகே ஓகே, ஸோ ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. சரி, தொடர்ந்து நம்ம ஒரு பாடலுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் பேசலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல்.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம கூட எழுத்தாளர் கல்வியாளர் நிவேதா சுரேஸ்வரன் அவங்க கிட்ட அந்த பழங்குடி மக்கள், அதாவது அங்க வந்து 10th வந்து கிளியர் பண்ண முடியாம இருக்கிறவங்களுக்காக இவங்க சொல்லிக் கொடுக்கிற கல்வியை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய திங்கிங் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நமக்கு தெரியாத சில விஷயங்களை வந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய நெக்ஸ்ட் பிளான், அதாவது லைஃப்ல நெக்ஸ்ட் பிளான் அப்படின்னு சொல்லும்போது, இந்திய ஆட்சி பணி தேர்வுக்காக உங்களை தயார்படுத்திட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
2: ஆமாம், இப்போ என்னுடைய கனவு அப்படிங்கிறது இந்திய ஆட்சி பணிக்கான விஷயம்தான். அதுக்கான நேரம் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு விருப்பம் எது ஆழமா இருக்கோ அது கண்டறியும் அதனுடைய பாதையை அப்படின்னு சொல்ற மாதிரி தான். ஸோ அதுல ஒரு குறிப்பிட்ட கன்சிஸ்டன்சி நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு மணி நேரம் ஸ்கிப் பண்ணாம அது சார்ந்த விஷயத்திலேயே நம்ம தொடர்ந்து பயணிச்சோம் அப்படின்னா, நிச்சயம் நம்மளுடைய இலக்கை ஒரு நாள் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான்.
1: அதுக்கான நம்ம டைம்
2: ஸ்பெண்ட் பண்றது தான்.
1: ஓகே, ஸோ குறிப்பா இப்ப பார்க்க போகும்னா, இன்றைய இளைஞர்களுக்கு, அதாவது கிராமப்புற மாணவர்களா இருக்கலாம், மலையக மாணவர்களா இருக்கலாம், அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இல்லைனா டிப்ஸ், இதை வச்சுக்கோங்கப்பா, இதை புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க?
2: கடினமான காலகட்டம் தான் வலிமையான மனிதர்களை உருவாக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நம்ம எத்தகைய சூழல்ல இருந்தாலும் நம்மளுடைய படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மள வந்து படிப்படியா மேல ஏத்துவோம் அப்படிங்கிறது தான். சோ என்ன ஒரு சூழலா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சூழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கையில வச்சுக்கிட்டு அதை சாக்காடு சொல்லாம ப்ரொசீட் ஆனோம் அப்படின்னா, நிச்சயம் நம்மளுடைய இலக்கை அடையலாம் அப்படிங்கறது தான் என்னுடைய எண்ணம் கூட. ஸோ அப்படி அடையணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எவரெஸ்டே நம்மளுடைய எவரெஸ்ட்ல போய் நின்றுட்டு பார்த்தாலும் எவரெஸ்ட் நம்ம காலுக்கு கீழே தானே.
1: கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி, நீங்க இவ்வளவு நேரம் நம்ம பேசினதை வச்சு பார்க்கும்போதும், உங்களுடைய ஸ்கூல் டேஸையும் நீங்க சொன்னீங்க, கற்றலும் கற்பித்தலும் அப்படிங்கறது, நம்ம லேர்ன் பண்றது நம்ம சொல்லி கொடுக்கறதும் ரெண்டுக்குமே இருக்கும் பொழுது, அது உங்களுடைய பார்வையில என்ன சேஞ்சஸ் வந்தா, இப்ப நம்ம பெட்டர்மெண்ட்ல இருக்கலாம், இது இது ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
2: பொருளாதார மென்மை அப்படிங்கிறது மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய வாழ்க்கையை வந்து ஒரு பொருள் உள்ளதாக்கணும் அப்படிங்கறத தான் ஒரு கல்வி நமக்குள்ள ஏற்படுத்தணும்.

0: ஒரு தாக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. இந்த வாழ்க்கை வாழ்றது அப்படிங்கிறது நமக்கான உரிமை மட்டும் கிடையாது, நமக்கு முன்னாடியே வந்த பறவையிலிருந்து எல்லா விஷயம் எல்லா விலங்குகளிலிருந்து எல்லா விதையுமே எல்லா சக உயிரினத்தையும் சக உயிரினமா பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ள வரணும் அப்படிங்கறது இந்த கல்வி நமக்கு கற்பிக்கணும். சோ இன்னைக்கு நம்ம சூழல்ல நிறைய பாக்குறோம், பெண்கள் சார்ந்த விஷயத்திலயும் பெண் குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலயும் நம்ம நிறைய விஷயங்களை இடர்களை நம்ம பாக்குறோம். சோ இது எல்லாத்தையும் ஒரு கல்விக்குள்ள கொண்டு வந்து போதிய அதனுடைய எஜுகேஷனை விழிப்புணர்வை நம்ம வந்து அவங்களுக்குள்ள கொடுக்கணும். பேச இது நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயத்த எல்லாம் கூட இல்ல, பேசணும் அப்படின்ற ஒரு கல்வி முறைக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறது தான் என்னுடைய திண்ணம்.
1: ஓகே, சோ இந்த ஒரு விஷயம் நடக்கும் போது இனி கொஞ்சம் பெட்டர்மெண்டா போக முடியும். எழுத்தாளரா இருக்கீங்க, ஒரு ஆசிரியரா இருக்கீங்க, சமூக பணிகளையும் வந்து சிறப்பாவே செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது மூணுமே ஒரு அடையாளமா இருக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானது இல்ல பிடிச்சது அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
0: இல்ல இந்த மூணுக்குமே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஒரு ஒருவரா அப்படின்னு தானே இருக்க முடியுது. சோ அப்போ நான் நானாவே இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு நான்
1: நினைக்கிறேன்.
0: மூணும் அறியப்படுற ஒரு விஷயமா இருக்கு, இன்னும் அறியப்படாத பின்னாடி நிறைய இருக்கலாம். சோ எதுவா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிறது நான் அப்படிங்கிற அந்த ஒரு தனித்தன்மை இருக்கு இல்லையா, அந்த நானாகவே இருக்கப்படுறதா பெஸ்ட் அப்படின்னு எனக்கு பிடிச்சிருக்கு.
1: உங்களுக்கு
0: எனக்கு நெருக்கமாகவும் பிடிச்சதாகவும் இருக்கிறது அதுதான்.
1: ஓகே, ஸோ நம்ம வந்து நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு இப்போ வந்துட்டோம். நான் கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு நீங்க சொல்ல ஆசைப்படுற ஒரு விஷயம்,
0: முகம் தெரியாத எத்தனையோ பேர் வழியா இன்னைக்கு வந்து எனக்கு அறிமுகம் ஆகியிருக்கு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலயமா எனக்கு கிடைச்சிருக்காங்க. என்னை பார்க்க நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் பார்க்கக்கூடியது கேட்கக்கூடியது எல்லா விஷயமும் எனக்கு நெருக்கமானது அப்படிங்கிறது. ஸோ அதன் மூலயமா இன்னைக்கு ஆகாஷவாணி எனக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்காக இந்த உலகத்தை அப்படி இன்னும் விரிச்சு எனக்குள்ள கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இத்தனை பேரும் இன்னைக்கு இவ்வளோ பொறுமையாக ஏதோ ஒரு செய்தி உங்களுக்கு இதிலிருந்து எடுத்துட்டு போவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த ஒரு அன்புக்கும் பெரு நன்றியை தான் நான் வந்து உரித்தாக்குறேன். ஸோ பௌஷ்யா உங்களுக்கும் என்னுடைய பெரும் நன்றியை சொல்றேன்.
1: ஸோ இவங்க இவ்வளோ நீங்க ஆனமலையிலிருந்து இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்து ஸோ இந்த உங்களுக்குன்னு ஒரு பிஸி ஷெடியூல்லையும் எங்கள் ஷோக்கு வந்து ரொம்ப இந்த ஒரு மணி நேரம் வந்து மலைவாழ் மக்களுடைய படிப்புக்கு நீங்க எவ்வளோ ஹெல்ப் பண்றீங்க. ஒரு வாழ்க்கை நம்ம வந்து ஸ்டார்டிங்ல நமக்கு வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கல்லூரி பருவத்தில் வந்து அதை நான் மாற்றிக்கிட்டேன்னு சொல்லி அந்த செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆசிரியர்கள், அந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான நிறைய டிப்ஸை வந்து இன்றைக்கி இந்த ஷோவில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 சார்பாக உங்களுக்கு உங்களுடைய நெக்ஸ்ட் கோல்ஸ் எல்லாமே லைஃப்பில் எல்லாமே நிறைவடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.
0: நன்றி.
1: ஓகே, நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருந்தாங்க கல்வியாளர் எழுத்தாளர் நிவேதிதா சுரேஸ்வரன். அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசணும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பௌசியா. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 கோவில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மலை பொழுதில் திரையில் பக்தி செய். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக திருமலை தென்குமரி திரைப்படத்திலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன், எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் எம் ஆர் விஜயா பாடியது.

இருக்குதப்பா நீ இருக்கும் நாட்டினிலே பொல்லாங்கு சொல்பவர்கள் கண் முருகை பார்ப்பதில்லை நல்லோர்கள் அவர் பேச்சை என்னாலும் கேட்பதில்லை நல்லோர்கள் அவர் பேச்சை என்னால்

0: கேட்ட பாடல் அணையா விளக்கு திரைப்படத்திலிருந்து மு க முத்து பாடியது. நேரம் 6:26 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நேர்களை இன்று மற்றும் நாளை வர இருக்கின்ற முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். இன்று 7:25 ஏறுமுறும் பகுதியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் செங்காந்தர் மலர் சாகுபடி குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். 9:15 மயில்மாக சம்பரவி நட்சத்திர மயிலகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் வில்லன் குணச்சத்திர நடிகர் ஓஏகே தேவர் அவர்கள். நேர்களில் நாளை காலை 6:02 காலைத்தன்றல் சான்ற சிந்தனை பகுதியில் முனைவர் மு க அன்வர் பாட்ஷா அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் பகுதியில் அர்த்தமுள்ள அரட்டை மற்றும் என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது நிகழ்ச்சி இடம்பெறும். 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 2:30 ஊர்புறத்தில பகுதியில் கோயம்புத்தூர் எக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும்.

மாலை 5:02 சித்திரசவனம் வழிகாட்டி பகுதியில் சிறப்பு குழந்தைகளுக்கான யோகா பயிற்சி நேரலையில் எடுத்துரைக்கிறார் யோகா ஆசிரியர் ஆர் ரேணுகா அவர்கள். 7:25 ஏறுமூறு பகுதியில் கரும்பு மஞ்சள் மற்றும் வாழை சாகுபடி முறை குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் இருட்டுப்பள்ளம் பகுதியை சார்ந்த கே தெய்வானை அவர்கள். 9:15 மயிலருகு பகுதியில் நம்ம வீட்டு லட்சுமி திரைப்படத்தின் திரை விமர்சனம் இடம்பெறும். நேர்கள் இதுவரை கேட்டது இன்று மற்றும் நாளை வர இருக்கின்ற முக்கியமான நிகழ்ச்சிகள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: பூச்சி வரட்டிக்குன்னா வேப்பலை, புங்கலை, இழுப்பலை, ஊமத்தை இதெல்லாம் ஊற வச்சுங்க, மேலே ஸ்ப்ரே பண்ணுவோம்.
0: ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் செங்காந்தல் மலர் சாகுபடி குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103, இசையோடு என்றும் நீங்கள்

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி ஒலிபரப்பாகும்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஸ்மார்ட் போன்களின் எண்ணிக்கையை 55% அளவிற்கு உயர்த்தும் நோக்கில் 2ஆம் கட்ட உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற காங்கோ, அங்க இருக்கிற நாட்டிலையும் பக்கத்தில் இருக்கிற யுகாண்டா நாட்டிலையும்

0: எபோலா வைரஸ் வியாதி பரவிட்டு இருக்கு. டபிள்யூஎச்ஓனால ஒரு பெருந்தொற்றாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை ஆக்ஷன்ஸும் தமிழக சுகாதாரத்துறை நாங்க எடுத்திருக்கோம். குறிப்பாக அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் அங்கெல்லாம் சர்வேலன்ஸ் நாங்க இது பண்ணிருக்கோம். அங்கிருந்து வர பேஷண்ட், இந்த இரு நாடுகள்ல இருந்து வர பேஷண்ட்ஸை வந்து நாங்க ஸ்கிரீன் பண்ணி அறிகுறிகள் இருந்தா அதாவது குவாரண்டைன் பண்றதுக்கான வசதிகள் நாங்க ஏர்போர்ட்ல பண்ணிருக்கோம். சப்போஸ் சிம்டம்ஸ் இல்லைனாலும் இந்த வியாதி இருக்கிறவங்களோட கான்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்களை 14 நாட்கள் ஹோம் ஐசோலேஷன் பண்றதுக்காக ஏற்பாடும் நாங்க பண்ணி வச்சிருக்கோம். அது மாதிரி ஏர்போர்ட் மட்டும் இல்லாம சீ போர்ட்ஸ் அங்கேயும் நாங்க அந்த ஸ்கிரீனிங் பண்ணிருக்கோம். கண்டிப்பாக நாங்க தயாரா இருக்கோம். இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த சஸ்பெக்டட் யாரும் தமிழ்நாட்டில் போலோ வைரஸ் தொற்று இருக்கிற மாதிரி அறிகுறியோ கன்ஃபார்ம்டு கேசஸ் இது வரைக்கும் இல்லை.
1: அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுக்கு விண்ணப்பம் பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்களை கல்லூரி கல்வி இயக்ககத்தில் செயல்படும் உதவி மையத்தை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்றும் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக இளைஞரணி செயலர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடலூரில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன் பக்கம் பக்கமாக வசனம் பேசிய முதலமைச்சர் தற்போது எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வினவியுள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக்க அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த திமுக ஆட்சிக் காலத்திலும் டெல்டா மாவட்டங்களில் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக்க அரசு இந்த மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் தேங்கிக் கிடக்கும் ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். உர விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் உரங்களின் விலை 47% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் குரலாக ஒலிக்கும் ஊடகங்களை முடக்க நினைப்பதும் அரசு கேபிளிலிருந்து இருட்டடிப்பு செய்வதும் சர்வாதிகார போக்கின் உச்சம் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஊடகங்களுக்கு எதிரான இத்தகைய தாக்குதல்கள்தான் தாவேக்கா சொன்ன மாற்றமா என்று வினவியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி உட்பட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும், திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக நாய்கள் கண்காட்சி இன்று நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்று சாகசத்தில் ஈடுபட்டதை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 63வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக பிரெயின் பூங்காவில் 25வது வெள்ளி விழா நாய் கண்காட்சி கோலாகலமாக நடைபெற்றது. கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் சைபீரியன் ஹஸ்கி, சிட்சு, டாபர்மேன் மற்றும் ராஜபாளையம் உட்பட 15க்கும் மேற்பட்ட நாய் வகைகள் பங்கேற்றன. நடைபெற்ற இந்த போட்டியில் பாபு என்ற டாபர்மேன் நாய் ரிங் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் போன்ற அதிரடி சாகசங்களை செய்து ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் தட்டிச் சென்றது. வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கின. இந்த கண்கவர் சாகசங்களை அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றம்பாக்கம் ஊராட்சியில் கிராம செயலக கட்டிடத்தை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 7 கல் குவாரிகளை

0: தற்காலிகமாக மூட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனத்திற்காக பக்தர்களிடம் பணம் வசூல் செய்த பாதுகாப்பு பணியாளர்கள் இருவர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆர்ஆர் குப்பம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலைய பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 5000 மீட்டர் நடைப்போட்டியில் நிதின் குப்தாவும், மகளிர் வட்டு எறிதலில் அமானத் கம்போஜும், மகளிர் உயரம் தாண்டுதலில் பூஜாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். டெக்கத்தனாலில் ராகுல் ஜக்கார் தங்கப்பதக்கத்தையும், உப்கார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் சாதனா ரவிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் நீரு பதக் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. காட்மாண்டுவில் நடைபெற்ற இப்போட்டியின் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா நேபாளத்தை வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவு தகுதி சுற்றில் பெற்ற கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சியும் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-17, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஆரோன் தாய் காங் ஹாய் ஷிங் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா தனிஷா கிராஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சோனம் மற்றும் லால் ரெம் சியாமி தலா 1 கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கசக்ஸ்தானை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: கேட்ட பாடல் சத்தியம் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன், இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலா பாடியது. பாடல் ஆசிரியர் கண்ணதாசன்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
2: நாளை மறுநாள்
1: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
2: நாளை மறுநாள்
1: 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேர்களே, தற்போது சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். கோவை மாவட்டத்தில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸும் பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. நேரம் 6:46 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

கேட்ட பாடல் அத்தையா மாமியா திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பாலசுப்ரமணியம் மற்றும் எல் ஹரிஸ் வெறி பாடியது பாடல் ஆசியர்வாளி. நேரம் 6:50 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மலை பொழுது. தற்போது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய டிராஃபிக் அப்டேட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோவையின் முக்கிய சந்திப்புகளான காந்திபுரம் பேருந்து நிலையம், உக்கடம் ரவுண்டானா, டவுன் ஹால், ஒப்பனக்கரவிதி, உப்பிலிப்பாளையம் பகுதி போன்ற பகுதியிலாம் வாகன நெரிசல் அதிகமாக இருக்கு. ஸோ அதே மாதிரி சாய்பாபா காலனி முதல் கவுண்டம்பாளையம் வரைக்குமே கொஞ்சம் வாகன நெரிசல் உள்ளது. கணபதி மேம்பாலம், ஜிடி நாயுடு மேம்பாலத்தின் இறங்குதளமான கோல்டு வின்சி நீலாம்பர் பகுதியிலும் கொஞ்சம் வாகன நெரிசல் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த பகுதியில் டிராவல் பண்ணுறவங்க கொஞ்சம் டிராஃபிக் ரூல்ஸோட ஸ்பீட் லிமிட்டோட டிராவல் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் நல்லது.

கேட்ட பாடல் மூன்று முடிச்சு திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

கேட்ட பாடல் தீபம் திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் புலமைப்பித்தன். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

0: நேயர்கள் கேட்ட பாடல் பைரவி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் சிதம்பரநாதன். நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: பூச்சி வரட்டிக்குனாங்க வேப்பலை புங்கலை இழுப்பலை ஊமத்தை இதெல்லாம் ஊற வச்சுங்க மேலே ஸ்ப்ரே பண்ணுவோம்.
1: ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் செங்காந்தல் மலர் சாகுபடி குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
4: நாளை மறுநாள்
3: காலை 11 ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
4: நாளை மறுநாள்
3: இரவு 8 மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
5: என்றும் நீங்கள்
0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்
6: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இல்லங்களில் சூரிய மின்சக்தியை பயன்படுத்துவது 82% வளர்ச்சியை கண்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தூய எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இணைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மின் நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து மின் உற்பத்தி செய்வோர் என்ற நிலைக்கு பயனாளிகள் மாறியுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கான பயணத்தில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய வேளாண் மாநாட்டுக்கு இடையே இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளுக்கு தடையின்றி உரங்கள் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு

0: வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள மல்லவல்லி தொழில் பூங்காவில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ஜவுளித்துறையின் வர்த்தகம் தற்போது 15 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளதாகவும் இதனை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 25 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 92,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். பெட்ரோல் நிரப்பும் மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா குறிப்பிட்டார். கர்நாடக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ள திரு சித்தராமையா இன்று புதுதில்லியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை குறித்து திரு சித்தராமையா விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே திரு சித்தராமையாவின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் நாளை நடைபெற உள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மேகாலயாவிலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஷில்லாங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி டாக்டர் BDR திவாரி, இதற்கான வேட்புமனு தாக்கல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்றார். மனுக்கள் மீதான பரிசீலனை 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் மனுக்களை விலக்கிக் கொள்ள 11ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் அவர் கூறினார். போட்டி இருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு காலை 9 மணிக்கு தொடங்கி 4 மணி வரை நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 5 மணிக்கு தொடங்கும் என்றும் திரு திவாரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜோய்மால்யா பாக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தீர்ப்பு வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டால் அது மனுதாரர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் நடப்பு பருவத்தில் 60 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் உணவு உற்பத்தியின் முதுகெலும்பாக தெலங்கானா திகழ்கிறது என குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நடைபெறும் நெல் கொள்முதலில் 60% தெலங்கானா கொண்டுள்ளதாகவும் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறினார். ஆந்திராவில் உள்ள அரசு அலுவலகங்களில் சூரியசக்தி கட்டமைப்பு வசதிகள் விரைவாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இன்று அமராவதியில் இது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்களை மாநிலம் முழுவதும் ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்குமாறும் திரு சந்திரபாபு நாயுடு இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். மேற்குவங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பணிகளை அரசியல் காரணங்களுக்காக முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேசத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த இருமல் மருந்து உற்பத்தி பிரிவுக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். இதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவினர் நடத்திய சோதனையின்போது போபாலில் இந்த உற்பத்தி பிரிவு வீடு ஒன்றில் செயல்பட்டு வந்தது கண்டறியப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அந்த வீட்டிலிருந்து 7,000-க்கும் மேற்பட்ட பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த இருமல் மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிபுராவில் அரசு நிர்வாகம் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் திரு ஜிதேந்திரகுமார் சின்ஹா கூறியுள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,

கிராம பஞ்சாயத்து தொடங்கி அமைச்சரவை வரை காகித பயன்பாடற்ற நிர்வாகம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக கூறினார். கடந்த 9 முதல் 10 மாதங்களுக்குள் மேற்கொள்ளப்பட்ட டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளே இதற்கு காரணம் என்றும் திரு ஜிதேந்திரகுமார் சின்ஹா தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சி தங்கப்பதக்கத்தையும் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கஜகிஸ்தானை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் கேத்தன் குஷ்வாகா ஹாட்ரிக் கோல் அடித்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சோனம் மற்றும் லால் செம்ஷியாமி தலா 1 கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-17, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஆரோன் தாய் காங் காய் சிங் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 12-10, 11-9, 11-5 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் ஸ்டீஃபன் போர்ச்சுக்கலின் ஜூலியா லீல் இணையை வென்றது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா பனோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

Yerim oğrum. முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விபரம் ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தனி விரலி அதிகபட்சமாக மன்னிக்கவும் அதிகபட்சமாக 12,106 ரூபாயிலிருந்து 14,843 ரூபாய்க்கும் விற்கிறது. தனிக்கிழங்கு அதிகபட்சம் 13,299, குறைந்தபட்ச விலை 12,055. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தனி விரலி அதிகபட்சம் 14,442, 11,008. தனிக்கிழங்கு 13,252 10,451 ரூபாய். ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் தனி விரலி 14,839 ரூபாயிலிருந்து 11,519 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு 13,299 ரூபாயிலிருந்து 11,909 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கோபிச்செட்டிப்பாளையம் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் தனி விரலி

0: அதிகபட்சமாக 13,299 ரூபாயிலிருந்து 11,943 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தனிக்கிழங்கு 13,299 ரூபாயிலிருந்து 11,932 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் பொருட்களுக்கான ஏற்றுமதி ஆவணங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்த பயிற்சி. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககத்தில் 2 நாள் வேளாண் பொருட்களுக்கான ஏற்றுமதி ஆவணங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்த பயிற்சி வழங்கப்படுகிறது. இப்பயிற்சியில் உழவர்கள், உழவர் உற்பத்தியாளர்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், மகளிர், இறுதியாண்டு பட்டதாரி மாணவ மாணவியர்கள், இதர பட்டதாரிகள், இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோர் பங்கேற்கலாம். இப்பயிற்சி வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககத்தில் June 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. பயிற்சி கட்டணமாக நபர் ஒருவருக்கு 3,540 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. பதிவிற்கு குறைந்த எண்ணிக்கையிலான இடங்களே உள்ளது. தொடர்புக்கு தொலைபேசி எண் 8220661228, 9994989417. 8220661228, 9994989417. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறை சார்பாக ஒவ்வொரு மாதமும் காளான் வளர்ப்பு சம்பந்தமான ஒருநாள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஜூன் மாதத்திற்கான பயிற்சி வரும் June 5 வெள்ளிக்கிழமை அன்று அளிக்கப்படும். பயிற்சியில் கலந்து கொள்ள விழைவோர் பயிற்சி நாளன்று பயிர் நோயியல் துறையில் பயிற்சி கட்டணமாக நபர் ஒருவருக்கு 850 ரூபாயை நேரடியாக செலுத்த வேண்டும். கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு நபருக்கு 590 ரூபாய் செலுத்த வேண்டும். அதற்கான அடையாளச் சான்று அவசியம். பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர் பயிர் நோயியல் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் என்னும் முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் 04226611336 6611336. சத்தியமங்கலம் பூ மார்க்கெட் விலை நிலவரம். ஒரு கிலோவிற்கானது மல்லிகை 540 ரூபாயிலிருந்து 400 ரூபாய், முல்லை 280லிருந்து 240 ரூபாய், காக்கடா 500 ரூபாய், செண்டு 75லிருந்து 27 ரூபாய், கோழிக்கொண்டை 140லிருந்து 78 ரூபாய், ஜாதி முல்லை 750 ரூபாய், கனகாம்பரம் 450 ரூபாய், அரளி 90, துளசி 50, செவ்வந்தி 300. சத்தியமங்கலம் பூ மார்க்கெட் விலை நிலவரம். படி ஒன்றிற்கு மல்லிகை 100லிருந்து 135 ரூபாய், முல்லை 60லிருந்து 70 ரூபாய், காக்கடா 100 ரூபாய், ஜாதி முல்லை 150 ரூபாய். சம்மங்கி விலை நிலவரம். சத்தியமங்கலம், நிலக்கோட்டை ஆகிய இடங்களில் 20 ரூபாய், சேலத்தில் 50 ரூபாய்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நிகழ்ச்சியில் இன்று ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் செங்காந்தல் மலர் சாகுபடி குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் அனுபவ கருத்துக்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இயற்கை விவசாயத்துல செங்காந்தல் மலர் சாகுபடி குறித்து இயற்கை விவசாயி மணி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க.
2: வணக்கம்ங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மூலனூர் கிராமம் கொள்ளவட்டிலிருந்து மணிங்க. இயற்கை வழி விவசாயிங்க. இப்போ எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா வறட்சியான பூமி தானுங்க, மலையை பார்த்த பூமி தான். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மார்கழியில் கடலை போடுவோம்ங்க. முருங்கை பிரதான பயிர், கண்ணுவெளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்கள செங்காந்தல் மலர், அது வந்து எதுவும் பிரதான பயிருங்க. அது வந்து ஆடி மாதத்துலேருந்து 6 மாதத்து வெள்ளாமைங்க. முருங்கை எப்போவுமே நிரந்தரமாக இருக்குங்க. இதில் பார்க்குறீங்கன்னா உழவு மேலாண்மைன்னு கேட்டிருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் இருக்கும்போது உழவு ஓட்டிடுவோம்ங்க. காடு வெயில் இருக்கும்போது கத்திரி

0: நல்ல வெயில் இருக்குங்க, அப்போல ஓட்டிடுவோம். அதுக்கு மேலே பலதானி விதைப்பு, மழை இருந்துன்னா விதைப்போமுங்க, இல்லைன்னா ஆட்டு உரம் மாட்டு சாணம் இதை தூவி விட்டு விதைச்சி வச்சுருவோமுங்க. அப்புறம் ஆவணி மாதம் வந்து விதைச்சி உழவு ஓட்டிட்டோம்னாங்க, ஆவணி மாதம் மக்காச்சோளம் போடுவோமுங்க, அதுக்குண்டான சீசன் அதானுங்க. நல்லா மழை பெஞ்சு தண்ணி வந்துன்னா கார்த்திகை மாதம் கடலை போடுவோமுங்க. இதுதான் எங்களுடைய பிரதான பயிர். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு மாடுன்னு சொல்லக்கூடிய அந்த வகையில் விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. நோய் மேலாண்மைன்னு கேட்டுக்கிறீங்க, இப்போ வந்து இப்போ செடி முருங்கை முருங்கை இருக்குதுங்க. நோய் மேலாண்மைன்னு பார்த்திங்கன்னா மழை அதிகமாக பெஞ்சதுன்னா செடி முருங்கை பூ அழுகிடும், அதுக்கு வளராமல் இருக்க முன்காப்புக்கு தேமூர் கரைசல் அடிப்போமுங்க. அப்புறம் கீழே உரம் கொடுக்கறது பஞ்சகவ்யம் அமுத கரைசல் ஜீவாமிர்தம் அதை கொடுப்போம். அப்போ நாங்களே சொந்தமாக தயாரித்தது மண்ணுயிர் கரைசல்னு சொல்லி அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோமுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றை சார்ந்து இருக்கக்கூடியதானுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இயற்கை வழி விவசாயம்ங்கிறது நுண்ணுயிர் விவசாயம் தான் சொல்லணும் என்னுடைய கருத்துக்களில். ஏன்னா நுண்ணுயிர் இல்லைன்னா விவசாயம் இல்லைங்க. அதனால நாங்கள் பயன்படுத்தி மண்ணுயிர் கரைசலுங்க, எளிமையான கரைசலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்.
1: இந்த மண்ணுயிர் கரைசல்னா என்னென்ன?
0: மண்ணுயிர் கரைசல் வேறு ஒன்றும் இல்லைங்க, மண்ணில் இருக்கிற நுண்ணுயிருக்கு பெருக வைக்கக்கூடிய முறைங்க. அதை வந்துங்க சாணத்தில் இருக்கிற நுண்ணுயிரும் மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரும் ரெண்டு காம்பினேஷன் பண்ணிங்க, ஒரு கலவையாக இதில் இருக்கிற நுண்ணுயிரும் அபரிமிதமாக வளருமுங்க, மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரும் வளருமுங்க. அது எளிமையான கரைசலுங்க. அது எப்படி செய்கிறதுனாங்க, 20 லிட்ரு தண்ணி கேணுங்க, வெறும் கேனில் 1 கிலோ சாணி பசுஞ்சாணி, 1 கிலோ நம்மளது நாட்டு ரசாயனம் இல்லாத மண்ணுங்க, ரெண்டையும் பிசைஞ்சுங்க பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அதில் போட்டு தண்ணி ஃபுல் பண்ணி வச்சுருவோம்ங்க. 21 நாளைக்கு கலக்கிறதோ எதுவும் இருக்கப்படாதுங்க. 22வது நாள் அதில் கூட 1 கிலோ நாட்டு சர்க்கரையும் போட்டு 7 நாளைக்கு வச்சுட்டோம்னாங்க தாய் திரவம் ரெடி ஆயிருங்க. அதிலிருந்து நீங்கள் அது 2 வருஷத்துக்கு வச்சுக்கலாமுங்க தாய் திரவமாக. 200 லிட்ருக்கு அதுலேருந்து 1 லிட்ரு தாய் திரவமுங்க, 2 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா ரெடி ஆயிருங்க. இதை வந்து நீங்கள் அடிகுரமாக கொடுக்கலாம், பூச்சி வெரைட்டியாக பயன்படுத்தலாம், அப்புறம் வந்து நுண்ணோட்ட கலவையாகவும் பயன்படுத்தலாம், அனைத்தும் பயன்படுத்திக்கலாம்னு வைங்களேன். அதனால் வந்து நம்ம மண்ணுயிர் கரைசல் தான் நாங்கள் அதிகமாக பயன்படுத்துறதுங்க. பூச்சி வெரைட்டிக்குன்னா வேப்பலை புங்கலை இலுப்பலை ஊமத்தை இதெல்லாம் ஊற வச்சுங்க மேலே ஸ்ப்ரே பண்ணுவோம். அதிகமான பூச்சி தாக்குதல் இருக்குதுன்னாங்க கிராம்பு, நம்ம சமையலுக்கு பல்லு வலிக்கெல்லாம் பயன்படுத்தும் கிராம்புங்க, பெருங்காயம் கோமயம் இதிலெல்லாம் ஊற வச்சுங்க மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா பூச்சி வெரைட்டியாக பயன்படுமுங்க. பூக்கள் அபரிமிதமாக வருங்க. கிராம்பு கரைசல் வந்துங்க அருமையான கரைசல், நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம். இப்போ முருங்கைக்கு பார்த்தீங்கன்னா 5 லிட்ரு கோமயத்தில் 100 கிராம் கிராம்பு, 100 கிராம் பெருங்காயம், 50 கிராம் மஞ்சத்தூள், இதை வந்து 15 நாள் ஊற வச்சுங்க 10 லிட்ரு தண்ணிக்கு 150 மில்லி ஸ்ப்ரே பண்ணிட்டிங்கன்னா நோய் பிரச்சனை இருக்காதுங்க, பூச்சி தாக்குதல் இருக்காது, பூ அபரிமிதமாக எடுக்குங்க. நான் இப்போ வந்து செடி முருங்கைக்கு அதை பயன்படுத்தியிருக்கிறோமுங்க, அதை நாங்கள் பயன்படுத்துகிற முறை. மக்காச்சோளத்துக்கு அந்த குருத்து புழுவுக்கு வந்துங்க படைப்புழுன்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதுக்கும் இதே முறையை பயன்படுத்தும் போது கண்ட்ரோல் ஆகுதுங்க. கிராம்பு வந்து அருமையான பூச்சி வெரைட்டியாக பயன்படுதுங்க. கற்பூர கரைசல் வந்து அந்த கற்பூர கரைக்கறக்க சிரமமாக இருக்குதுங்க, அதனால் கிராம்பு கரைசல் பிரசானி நல்லா இருக்குதுங்க நாங்கள் பயன்படுத்துறது. செங்காந்தல் மலர் வந்துங்க ஆடி மாதம் மழை பெஞ்சதுன்னா இயற்கையாக வளரக்கூடிய பயிருங்க. அதை வந்து முதல்ல வந்து 1 ஏக்கருக்கு வந்து 400 கிலோ தாய்க்கிழங்கு வேணுங்க. முதலில் 400 கிலோங்க, இப்போ 700 கிலோ மட்டும் போகிறாங்க. 5 அடிக்கு 5 அடி இல்லைன்னா 6 அடிக்கு 6 அடி இடைவெளி வச்சுங்க, பார் அமைச்சு கம்பி நட்டு பந்தல் அமைக்கணுங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா முதல் வந்து நல்லா உழவு ஓட்டிடணுங்க, மண்ணை வந்து நல்லா பொழு உழன்னு ஓட்டிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடி உரமாக வந்து 4 டிராக்டருங்க, சாணக்குப்பை ஆட்டுக்குப்பை அதோடு வந்து 100 கிலோ வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் கலந்து அடி உரமாக இட்டுறணுங்க. ஆடி மாதத்தில் மழை பெஞ்ச விட்டுங்க பார் அமைச்சு அதில் கிழங்கு நடவு பண்ணிடணுங்க. கிழங்கு நடவு பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஆவணி புரட்டாசியில் முளைச்சி வருங்க. அதுக்கு மேலாண்மை பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்கறது மண்ணுயிர் கரைசலுங்க ஜீவாமிரதம் அதை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பூச்சி வெரைட்டிக்கு இதே தானுங்க வேப்பிலை கரைசல் கிராம்பு கரைசல் இதெல்லாம் கொடுக்கலாமுங்க. நோய் மேலாண்மைங்கும் போது நம்ம இயற்கை கரைசல் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நோய் கட்டுப்பாடாகுங்க. கார்த்திகை மாதத்தை பூ எடுக்கிற சமயத்தில் தேமூர் கரைசல் அரப்புமோர் கரைசல்லாம் ஸ்ப்ரே பண்ணலாமுங்க அபரிமிதமாக வரும். காய் நல்லா பெருக்கம் வர்றதுக்கு கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாமுங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாலும் 6 மாதத்து வெள்ளாமைங்க அது சிறப்பாக கொண்டாந்துடலாமுங்க.

0: அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நிகழ்ச்சியில் இன்று ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் செங்காந்தல் மலர் சாகுபடி குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் அனுபவ கருத்துக்கள் நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: செங்காந்தல் மலர் வந்து வெளிநாடுகளில் உயிர் காக்கும் பொருளாக போகுதுங்க, நல்லா விளைச்சல் இருக்குதுங்க. குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு 4-5 மாவட்டத்துக்குள்ளே தான் இந்த செங்காந்தல் மலர் பயிரிடப்படுதுங்க. பார்த்திங்கன்னா இப்போது கிலோ 3000-5000 ரூபா மட்டும் விலை ஏறி இருக்குதுங்க. அதாவது மார்க்கெட் நிரந்தர மேலாண்மை இல்லைங்க, நிரந்தரமான ரேட் இருக்காது. அதை டிமாண்டை பொறுத்து அந்த ரேட்டு ஏற இறங்க இருந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல் அதிகமான பாதிப்பு உண்டாக்குங்க. பூஞ்சை தொற்றுக்கள் இந்த செடிக்கு அதிகமாக வருங்க. அதனால் நம்ம இயற்கை முறையில் செஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க. இப்போ கெமிக்கல்ல நிறைய பண்ணுறாங்க, பூஞ்சை தொற்றுக்கள் அதிகமாக மருந்து பயன்படுத்துகிறாங்க. நாங்கள் பயன்படுத்துறது இல்லைங்க. எங்களது வந்து இயற்கை வழி விவசாயம்னால கீழே வந்து ஜீவாமரம் இந்த மாதிரி மண் உயிர் கரைசல், மேலே பூச்சி வரட்டிங் மண் உயிர் கரைசலை ஸ்ப்ரே பண்ணுவோங்க. பூ எடுக்கிற சமயத்தில் தேமூர் கரைசல், இந்த கிராம்பு கரைசல், மூர் கரைசல் இதெல்லாம் அடிக்கலாமுங்க. இது நம்ம வாரம் ஒரு முறை அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நோய் தாக்குதல் வந்து குறைக்கலாமுங்க. இயற்கை வழி விவசாயத்தில் பொறுத்தளவுக்கு வருமுன் பாதுகாப்பு திட்டம் தானுங்க. வந்தை விட்டு நாம் போகிற விட வருமுன் பாதுகாப்பு திட்டம் சிறப்பாக இருக்குங்க. அதாவதுங்க இப்போ பருவத்தில் ஆடி மாதம் போட்டிங்கன்னா 30 நாள் பயிரில் வந்து குருத்து புழு உழுகுங்க, சிறு சிறு வண்டுகள் உழுகு. அப்போ நான் அந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இனக்கவரிசி பொறிங்க, லைட் கிராப்பு இந்த மாதிரிலாம் வச்சு அந்த தாய் அந்த பூச்சிகளை பிடிச்சிட்டோம்னா கண்ட்ரோல் பண்ணலாமுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதே மாரி வந்துருச்சுன்னா முதல்ல வேப்பண்ணை கரைசலுங்க, தனியாக வேப்பண்ணை முட்டை அடிக்கணுமுங்க. அதை அடித்து முடிச்சுட்டு கண்ட்ரோல் ஆயிருமுங்க. கண்ட்ரோல் ஆகலைங்க போதுங்க வேப்பங்கொட்டைங்க, இஞ்சி பூண்டு பச்சை மிளகா, அதோட வந்து வசம்புங்க, நல்ல கோமயத்தில் 20 லிட்ரு கோமயத்தில் ஒவ்வொன்றில் எல்லாத்துலையும் அரை இருக்கலாங்க, ஊற வச்சுங்க. 15 நாள் கழித்து அதுலேருந்து 200 மில்லி அடித்தோம்னா கண்ட்ரோல் ஆயிருமுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா புழுக்கள் உற்பத்தி ஆகும் போதுங்க பெரண்டைங்க, பெரண்டை முட்டு நல்ல கோமயத்தில் கொதிக்க வைக்கணுங்க. பெரண்டை மட்டும் நல்லா கொதிக்க வச்சுங்க, லிட்டருக்கு 6 லிட்ருங்க, 10 லிட்ரு தண்ணிக்கு 6 லிட்ரு வச்சு அடிச்சிட்டோம்னா புழு கண்ட்ரோல் ஆகுங்க. இது வந்து புழு நிதிலிங்க. அதே மாதிரி இயற்கை கரைசல் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது பூச்சியில் கண்ட்ரோல் ஆயிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பூவெடுக்கிற சமயத்துக்கு முன்னாடி இலை லீஃப்னு இது வரும் மரக்கலரில், அதுக்கு வந்து சூடோமோனாஸுங்க, மேலே 100 லிட்ரு தண்ணியில் 1 லிட்ரு ஊற்றி ஸ்ப்ரே பண்ணலாமுங்க. கீழே கொடுக்கறது வேரழுகள் வருங்க. அதே சமயத்தில் மழை அதிகமாக பெய்யும்போது வேரழுகள் வருது. அப்போ விரிடி, பேசிலஸ் செப்டிலஸ், பேசிலோ மைசிஸ் இதெல்லாம் எல்லாத்துலேயுமே 200 லிட்ரு தண்ணியில் 1 லிட்ரு கலந்து விட்டுருமுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாமுங்க. காய் வெடிக்கும் சமயத்தில் காயில் காய்ப்புழு விழுவுங்க. அதோட என்ன பண்ணணும்னா பிரண்டைங்க, சோத்துக்கத்தால, எருக்களை, ஊமத்தை இதை எல்லாமே கோமத்தில் நல்லா கொதிக்க வச்சுங்க. 1 லிட்ருக்கு 6 லிட்ரு வேகத்தில் அடித்தோம்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாமுங்க. இதுதான் நாங்கள் செய்கிற முறைங்க. அப்புறம் பெருசாக ஒன்றும் பண்ணாதுங்க. நோய் தாக்குதல் அப்படிங்கும்போது சூடோமோனோஸ் இதை கண்ட்ரோல் பண்ணாலே சிறப்பாக வந்துடுங்க.
0: ஆனால் இது ஒரே அறுவடை தான் நம்ம பண்ண முடியுமா?
1: ஒரே அறுவடை தானுங்க, 6 மாதத்து வெள்ளாமல் இதே தானுங்க. இது வந்திங்கன்னா கிழங்கு ஒருக்கா முதலீடு செஞ்சிட்டோம்னா

0: அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க கிழங்கு டபுள் ஆகிக்குங்க. வருஷம் வருஷம் கிழங்கு அதிகமாக ஆகுங்க. நம்ம எடுத்து நாலாவது வருஷம் எடுத்து அதிகம் பண்ணிக்கலாமுங்க, கிழங்கு விற்பனை பண்ணிக்கலாமுங்க.
1: ஆனால் இப்போ அந்த கிழங்கு விற்பனையும் அது நம்மளுக்கு விதை கிழங்கு வாங்கிட்டு போகிறது எந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு?
0: அதாவதுங்க மார்க்கெட்டை பொறுத்துங்க, இப்போ இன்றைக்கி 5000 ரூபாய் போயிட்டுருக்குதுன்னா ஒரு கிலோ 400 ல இருந்து 450 போகுங்க. இதே வந்து 1500 1200க்கு விதை விற்பனை ஆகுதுன்னா 100 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கிலோ விற்பனை ஆகுங்க. என்ன ரேட்டுக்கு விதை இருக்குதோ அதில் 10% கம்மிங்க. இப்போ 1000 ரூபாய் அப்படின்னா இங்கே 100 ரூபாய்ங்க, 5000 ரூபாய்னா 500 ரூபாய்ங்க. இந்த ரேட்டுக்கு வாங்குவாங்க.
1: இப்போ இந்த விதை கிழங்கு நம்ம விவசாயிகிட்டே வாங்கிக்குவோமா இல்லை வேற எங்கேயாவது போய்?
0: இல்லை, இது விவசாயிகிட்ட தான் வாங்கணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட எல்லா ஏரியாலும் இந்த பயிர் வராதுங்க. குறிப்பிட்ட மாவட்டங்கள் நம்ம பார்த்திங்கன்னா திண்டுக்கல், இப்போ திருப்பூர், ஈரோடு, கரூர் இந்த மாவட்டங்களில் தான் அதிகமாக பயிர் செய்கிறாங்க. அதனால் இங்கே தான் சிறப்பான கிழங்கு இருக்குங்க. இப்போ மலையடிவாரத்தில் கிழங்கு இருக்குதுங்க, அது அந்தளவுக்கு சிறப்பாக ஆந்திரா கிழங்குங்கிறாங்க, கர்நாடக கிழங்குறாங்க. அது கிழங்கு வளர்ச்சி இருக்குமோ ஒழிஞ்சுங்க, பூ காய் பிடிக்கும் தன்மை கம்மியாக இருக்குங்க. அதனால் நம்ம ஏரியாவில் பார்த்து வாங்கிக்கிறது சிறப்புங்க. அதே வந்து இப்போ எல்லாம் கெமிக்கல் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, இயற்கை வேளாண்மையில் செய்கிறவங்களோட கிழங்கு வாங்கிட்டால் சிறப்பாக இருக்குங்க.
1: நம்ம இயற்கை வேளாண்மையில் நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த மகசூல் குறையுதாண்ணா? இப்போ கெமிக்கல் இதை விடவும் நம்மக்கிட்ட மகசூல் குறையுதா?
0: இல்லை குறையிறக்குங்க, நம்மளுக்கு புரிதல் இல்லாத. அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா கெமிக்கலில் என்னென்னா பூச்சி மருந்து தாக்குதல் உடனடியாக ரெடி பண்ணிக்கலாமுங்க. மண் வளம் சிறப்பாக இருந்ததுன்னா கெமிக்கலை விட சிறப்பாக வருங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ 100,000 ரூபாய்க்கு நம்ம ஒரு கிழங்கு உற்பத்தி வாங்குறோம்னு வைங்க, செலவோட ஒரு ஏக்கருக்கு 4 லட்சம் ரூபா செலவாகுதுனாங்க. மருந்து எல்லா கெமிக்கலை பார்க்கும்போது மருந்துலேயே 4 லட்சம் ரூபா வச்சு வந்துடுங்க, ஆள் கூலி இருக்குதுங்க. அதே இயற்கை வழி விவசாயத்துலனா கிழங்கு முதலீடோடு சரிங்க, நம்ம இருக்கிற பொருள் வச்சு தான் செய்கிறோமுங்க. அது மூலம் மண் சிறப்பாக வளமாயிருமுங்க. ஒன்று இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு விளைச்சல் கம்மியாக இருந்தாலும் கூட 5வது வருஷம் 6வது வருஷம் வரும்போது கெமிக்கலை விட சிறப்பாக வந்துடுங்க. கிழங்கு உற்பத்தி சிறப்பாக இருக்குங்க, நோய் தாக்குதல் வந்து எதிர்ப்பு சக்தியோடு இருக்குங்க கிழங்கோட தன்மை. இதே கெமிக்கல் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மருந்து 15 நாளைக்கு ஒரு மருந்து கீழே மண்ணில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் இது அப்படி இருக்காதுங்க. நீங்கள் இயற்கையான எவ்வளோ வேணால் கொடுக்கலாம், 1000 லிட்டரும் கொடுக்கலாம், 5000 லிட்டரும் கொடுக்கலாம். ஆனால் அது அப்படி இல்லைங்க, ஒரு 100 கிராம் மாறி போச்சுனாலும் செடி அழுகி போயிருங்க. அதனால் என்னை பொறுத்தளவுக்கு இயற்கை விவசாயத்தில் சிறப்பாக தான் வருதுங்க. நாங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் 7 வருஷம் ஆச்சுங்க அந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்து. முதல்ல 2 வருஷம் கம்மியான விளைச்சல் இருந்தாலும் இப்போ சிறப்பாக தான் வந்துக்கிட்டு இருக்குதுங்க.
1: மற்ற பயிர்கள் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோடதில் மார்க்கெட்டிங் எப்படி?
0: அதாவது கண்ணுவெளி பொறுத்தளவுக்கு நம்ம மார்க்கெட்டிங் எளிமையான முறை தானுங்க. ஏன்னா நாம் தேடி போய் விற்கணும்னு அவசியம் இல்லைங்க. பொருள் இருக்குதுன்னு தெரிஞ்சால் வியாபாரிகளை நம்மளை தேடி வருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது எத்தனை வருஷம் வச்சுருந்தாலும் கெடாதுங்க. கண்ணுவெளி விதையில் நல்லா காய வச்சு உலர்த்தி வச்சுக்கிட்டோம்னாங்க 10 வருஷம் வச்சுருந்தாலும் அதனோட தரம் குறையாதுங்க. அதில் ஒரு பெனிஃபிட்டுங்க. நம்ம விலையை நல்லா ஏற்றம் இருக்கும்போது விற்றுக்கலாமுங்க.
1: இப்போ வருஷத்துக்கு நம்ம ஒரு தடவை தான் பயிர் பண்ணுறோம்.
0: வருஷத்துக்கு 6 மாதத்து பயிர் தானுங்க. ஆடியிலிருந்துங்க பங்குனி முட்டு அதனோட விளைச்சல் காலமுங்க.
1: ஆனால் இப்போ நம்ம இந்த விவசாயத்துக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ரெவென்யூ நம்ம எடுக்கணும் இல்லைன்னா அப்படி பார்த்தா நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் நம்மளுக்கு எவ்வளோ?
0: அதாவதுங்க இப்போ ஒரு ஏக்கருக்கு நல்லா வெள்ளாமின் பார்த்திங்கன்னா 200 கிலோங்க. 400 கிலோ விதைக்கிழங்கு போடுறோமுங்க, அதில் விதை எடுக்கக்கூடிய அளவு 200 கிலோங்க. இதே கெமிக்கல் விவசாயத்தில் ஒரு ஏக்கருக்கு 250 கிலோ தான் எடுக்கிறாங்க. அப்படியே மீறி எடுத்தாலும் 300 கிலோ எடுக்கிறாங்க. அப்போ அதனோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் விவசாயத்தில் 5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபா போயிடுதுங்க. இந்த வருஷம் கெமிக்கல் 5 லட்சம் ரூபா போயிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் அந்த ஈல்டு குறையுங்க. ஏன்னா கிழங்கோட தன்மை கெட்டுருமுங்க. அதனால் வந்து இயற்கை விவசாயத்தில் மீடியமான லாபம், அதாவது செலவு குறையுதுங்க. 200 கிலோன்னா 200 கிலோ கன்ஃபார்மாக வருமுங்க. இந்த வருஷம் 200 கிலோ வந்துருக்குன்னா அடுத்த வருஷம் வருமுங்க. ஆனால் கெமிக்கல் விவசாயத்தில் சொல்ல முடியாதுங்க, குறையுமுங்க. ஃபஸ்ட்டு ஈல்டு அதிகமாக தெரிஞ்சாலும் நீடிச்சு வராதுங்க. அதாவதுங்க இதனோட பலன்கள்னால் இப்போ உயிர்காக்கும் பொருளுக்கு புற்றுநோய்க்கு செல் அளிக்கக்கூடிய மருந்தாக போகுதுங்க. தசைப்பிடிப்பு, முழங்கால் வலி இந்த மாதிரிக்கு மருந்தாக செயல்படுத்துகிறாங்க. இது விவசாயிகளுக்கு ஒன்று என்னங்கன்னா விலை வந்து நிர்ணயம் பண்ணுறக்கு எங்கே நிர்ணயம் பண்ணுறாங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியலைங்க. இப்போ தமிழக அரசு வந்து இது நடவடிக்கை எடுத்துங்க. இப்போ ஒரு சிறப்பான மாவட்டத்துக்கு ஒருக்கா இதோட விலை கொள்முதல் நிலையம் அமைக்கலாமுங்க. இல்லைன்னா அந்த ஆயில் எடுக்கக்கூடிய மில் நிறுவனங்கள் ரெடி பண்ணலாமுங்க. இல்லைன்னா நிரந்தர விலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு செய்யலாமுங்க. இப்படி செஞ்சாங்கன்னா இன்னும் எல்லா பகுதியிலுமே இந்த பயிர் விளை வைக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி செய்வாங்க. இது நிர்ணய நிலையம் தெரியாதனால எல்லாமே ஒரு தடுமாற்றமாக இருக்குதுன்னு வைங்களேன். அது தமிழக அரசோ இல்லை மத்திய மாநில அரசுகளோ, ஏன்னா இது வந்து நேஷனல் லெவலில் போகுதுங்க. அதனால் மத்திய மாநில அரசு தலையிட்டு அதுக்குண்டான விலை நிர்ணயத்தையும் நடவடிக்கைன்னு கேட்கிறோமுங்க. அதாவதுங்க இப்போ இயற்கை வழி விவசாயம்

பஞ்சாயத்தில் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாமக்கல் ஸ்கூல்ல இருந்து வந்தாங்க. நாமக்கல் ஸ்கூல்ல வந்து மக்கள் விழிப்புணர்வும் குழந்தைகளுக்கு ஒரு விழிப்புணர்வும் இருக்கு, வந்து பார்த்துட்டு போனாங்க. இயற்கையை நம்ம அதாவது விவசாயிகளே நுண்ணுயிர் தயாரிக்கக்கூடிய பயிற்சியும் நம்ம கொடுத்தோம்ங்க. இப்போ வேற ஒன்றுலிங் சாணி மண் அதனோட கரைசல் எப்படி செய்கிறது, அது எந்த கரைசலை பயன்படுத்தி எந்தெந்த கரைசலாக மாற்றக்கூடியது, எந்தெந்த சீசனில் பயன்படுத்தலாம். ஒரே நுண்ணுயிர் கரைவல் தானுங்க, மண்ணுயிர் கரைசலை வச்சுங்க இலைத்தலை கரைசலாகவும் செய்யலாங்க, பூச்சி விரட்டியாகவும் செய்யலாம், நுண்ணோட்ட கலவையாகவும் செய்யலாம், அடி உரமாகவும் செயல்படுத்தலாமுங்க. அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு இடுபொருளாக வெளியில் வாங்கிறத விட தற்சார்பு நிலையில் வந்து கோணுங்கிறது வந்து ஸ்கூலு காலேஜில் வந்துட்டு போனாங்க. அவங்க நிலையை கற்றுக்கிட்டு போயிட்டு நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சிறப்பாங்க, நன்றி, வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் செங்காந்தல் மலர் சாகுபடி குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் கரும்பு, மஞ்சள் மற்றும் வாழை சாகுபடி முறை குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் இருட்டுப்பள்ளம் பகுதியை சார்ந்த கே தெய்வானை அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இல்லங்களில் சூரிய மின்சக்தியை பயன்படுத்துவது 82% வளர்ச்சியை கண்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள மல்லவல்லி தொழில் பூங்காவில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ஜவுளித்துறையின் வர்த்தகம் தற்போது 15 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளதாகவும் இதனை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 25 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய வேளாண் மாநாட்டிற்கிடையே இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளுக்கு தடையின்றி உரங்கள் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜாய்மால்யா பக்ஷி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தீர்ப்பு வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டால் அது மனுதாரர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். விமான நிலையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுக்கு விண்ணப்பம் பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்களை கல்லூரி கல்வி இயக்ககத்தில் செயல்படும் உதவி மையத்தை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்றும் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடலூரில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன் பக்கம் பக்கமாக வசனம் பேசிய முதலமைச்சர் தற்போது எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின்

0: வினவியுள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த திமுக ஆட்சிக் காலத்திலும் டெல்டா மாவட்டங்களில் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு இந்த மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் தேங்கிக் கிடக்கும் ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி உட்பட்ட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும், திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சி தங்கப்பதக்கத்தையும் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 5000 மீட்டர் நடைப்போட்டியில் நிதின் குப்தாவும், மகளிர் வட்டு எறிதலில் அமானத் கம்போஜும், மகளிர் உயரம் தாண்டுதலில் பூஜாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். டெக்கத்தலானில் ராகுல் ஜக்கார் தங்கப்பதக்கத்தையும் உப்கார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் சாதனா ரவிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் நீரு பதக் வெண்கலப்பதக்கம் வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின், சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 கோவையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கிருக்கும் இந்த நிகழ்ச்சி தமிழிதம். நேரம் 8:06. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மனிதன் திரைப்படத்திலிருந்து சந்திரபோஸ் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் பி சைலஜா பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.

கேட்ட பாடல் சின்னவர் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கே சித்ரா மற்றும் மலேசிய வாசுதேவன் பாடியது. பாடலாசிரியர் கங்கைமுரன். இது அமிர்தம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜல்லிக்கட்டு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் வி பாலசுப்ரமணியம் மற்றும் மனோ பாடியது. பாடலாசிரியர் கங்கைமுரன்.

0: பாத்துட்டு புத்தகத்தை வாங்கலாமா?
1: சொல்லி சொல்லி கேட்கலாமா? மனச சுத்த விட்டு பார்க்கலாமா?
2: கேட்ட பாடல் கோயில் காளை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் கங்கைமரன். இதம் ரிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உயிருள்ளவரை உசார் திரைப்படத்திலிருந்து டி ராஜேந்தர் இசையில் கே ஜெயஸ்தாஸ் பாடியது பாடலாசிரியர் டி ராஜேந்தர்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
1: நாளை மறுநாள்
0: இரவு 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

கேட்ட பாடல் ஒரு ஓடை நதியாகிறது. திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எம் எஸ் ராஜேஸ்வரி பாடியது. பாடல் ஆசிரியர் வைரமுத்து. இதம் ரிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூவிலி வாசலிலே திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கே ஜே எஸ் தாஸ் பாடியது. பாடல் ஆசிரியர் முத்துலிங்கம்.

கேட்ட பாடல் சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து சௌந்தர்யன் இசையில் லப்சன் ராஜ்குமார் மற்றும் சொர்ணலதா பாடியது. பாடலாசிரியர் சௌந்தர்யன். இதம் ரிதம் நிகழ்ச்சி நிறைவான பாடலாக ஓசை திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணிஜனம் பாடியது பாடலாசிரியர் புலமைப்பித்தன்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103. இந்த இனிமையான இரவு வேளையில் நேயர்கள் இணைந்து கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறகு. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் பௌசியா. யார் அந்த நட்சத்திரம்? தனது கம்பீரமான தோற்றத்தாலும் கணீரான குரலாலும் வில்லன் கதாபாத்திரங்களில் தனி முத்திரை பதித்தவர். நாடக மேடைகளில் கலைப்பயணத்தை தொடங்கி பின்னர் வெள்ளித்திரையில் ஆயிரக்கணக்கான ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் போன்ற முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்த பெருமைக்குரியவர். இவர் திரையில் தோன்றும் ஒவ்வொரு தருணமும் ஒரு வித்தியாசமான ஆளுமை. கோபம், கம்பீரம், அதிகாரம் இந்த மூன்றையும் ஒரே பார்வையில் வெளிப்படுத்திய அரிய நடிகர். இவரது நடிப்பு இன்று வரை பழைய தமிழ் திரைப்பட ரசிகர்களால் பெருமையுடன் பேசப்படுகிறது. 1950-60களின் தமிழ் சினிமாவை நினைவு கூறும்போது தவிர்க்க முடியாத பெயர் ஓ.ஏ.கே. தேவர். ஆம் நேயர்களே, இன்றைய நட்சத்திர மயிலிறகின் நட்சத்திரம் வில்லன் குணச்சித்திர நடிகர் ஓ.ஏ.கே. தேவர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகிலுள்ள ஒத்தப்பட்டி கிராமம்தான் இவரின் பூர்வீகம். பெற்றோரிட்ட பெயர் கருப்பு தேவர். பள்ளிக்கூடத்தில் மற்றொரு கருப்பு இருந்ததால் ஒத்தப்பட்டி ஐயா தேவர் மகன் கருப்பு தேவர் என்பதை சுருக்கி ஆசிரியர் வைத்த பெயர்தான் ஓ.ஏ.கே. தேவர். மதிய உணவு இடைவேளையில் நாடக பாடல்களை பாடுவதிலும் நீளமான வசனங்களை கணீர் குரலில் பேசுவதிலும் சிறந்து விளங்கினார். இதை தந்தையிடம் பள்ளிவாத்தியார் பெருமையாக சொல்லிவிட்டு போக கன்னத்தில் கையை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து விட்டார் தந்தை. இவனை இப்படியே விட்டால் நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது என்று கூறி பள்ளிப்படிப்பு முடிந்ததும் ஊர் வழக்கப்படி மகனை இராணுவத்தில் சேர்த்துவிட்டார் இவருடைய தந்தை. தந்தையின் சொல்லை மதித்து 17 வயதில் இராணுவத்தில் சேர்ந்தார். அங்கேயும் பாட்டு பாடி நடித்து காட்டி சக இராணுவ வீரர்களை சந்தோஷப்படுத்த இவர் வேலை செய்த சவுத் பட்டாலியன் முழுவதும் பிரபலமானார். 4 ஆண்டுகள் இராணுவ சேவையை முடித்திருந்த நிலையில் தந்தை இறந்ததுக்கு பிறகு ஊருக்கு வந்த இவர் திரும்பவும் தனது முகாமுக்கு திரும்பவில்லை. நாடகம் அவரை கவர்ந்து சென்றுவிட்டது. திறமையானவர்களை கை கொடுத்து தூக்கிவிடுவதிலும் கையில் இருக்கும் அனைத்தையும் அள்ளி கொடுப்பதிலும் பெயர் பெற்ற கலைவாணர் அப்போது பிரபல எடிட்டர் ஆர்.எஸ். மணி தயாரித்து இயக்கிய 1950 வெளிவந்த மாமன் மகன் படத்தில் நடிக்கும் வாய்ப்பை இவருக்கு பெற்றுக் கொடுத்தார். வீராசாமி என்ற அடியாளாக நடித்ததாலும் அந்த படத்தின் மூலம் பளிச்சென்று அடையாளம் கிடைத்தது இவருக்கு. இதோ மாமன் மகன் திரைப்படத்திலிருந்து பாடல். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் நடிகர் ஓ.ஏ.கே. தேவர்.

நிலையத்தில் நேரம் 9:21 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திரம் அயிலிறக. இன்றைய நட்சத்திரம் நடிகர் ஓ ஏ கே தேவர். திருச்சியில் முகாமிட்டிருந்த சக்தி நாடக சபாவின் கவியின் கனவு நாடகத்துக்கு சென்றார் இவர். நாடகம் முடிந்ததும் சபாவின் முதலாளி சீர்திருத்த நாடகங்களின் சிற்பியாக கொண்டாடப்பட்ட சக்தி டி கே கிருஷ்ணசாமியை சந்தித்தார். கவியின் கனவு நாடகத்தை இவர் பார்ப்பது இது முதல் முறையல்ல, 25வது முறை. சர்வாதிகாரியாக எதிர்த்து கதாநாயகன் பேசும் வசனங்களை கிருஷ்ணசாமியின் முன்னால் அச்சரம் பிசகாமல் கணீர் குரலில் இவர் பேசி காட்ட, உன் ரத்தத்தில் நடிப்பு ஓடுகிறது என்று கிருஷ்ணசாமியிடமே பாராட்டு பெற்றார். கையோடு தனது சபாவிலும் சேர்த்து கொண்டார். எந்த நாடகத்தை நேசித்தாரோ அதே நாடகத்தில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றார். அப்படிப்பட்ட சக்தி நாடக சபாவில்தான் பின்னாளில் திரையில் பிரபலமான சிவாஜி கணேசன், எம் என் நம்பியார், எஸ் வி சுப்பையா உள்ளிட்ட பல நடிகர்களாக இருந்தனர். கவியின் கனவு நாடகத்தில் ராஜகுருவாக நடித்த கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் இவரின் நெருங்கிய நண்பர். சக்தி நாடக சபாவில் சில ஆண்டுகள் கழித்த இவர் அதன் நாடகங்கள் ஒவ்வொன்றும் திரைப்படமாகி வந்த நிலையில் தனது சக நடிகர்களைப் போல் தனக்கும் சினிமா வாய்ப்புகள் அமையும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. சேலத்திலிருந்து சென்னை திரும்பினார். உயிர் நண்பரான பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பாடல் எழுதும் கலையை கற்றுக்கொள்ள புதுச்சேரி சென்று புரட்சி கவி பாரதிதாசனிடம் உதவியாளராக சேர்ந்துவிட்டார். நண்பரை பிரிந்த தேவர் சென்னையில் எங்கு சென்று தங்குவது என்று தெரியாமல் பகல் முழுவதும் கீழ்ப்பாக்கம் ஸ்டுடியோக்களில் சுற்றி திரிந்துவிட்டு இரவில் மெரினா கடற்கரையில் படுத்துறங்குவதை வழக்கமாக கொண்டார். கடற்கரையில் உறங்கினாலும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள அதிகாலையில் எழுந்து குஸ்தியும் சிலம்பமும் விளையாடுவாராம். இதனால் கடற்கரையில் நண்பர்கள் கிடைத்தார்கள். தினசரி கடற்கரைக்கு நடற்பயிற்சிக்கு வரும் என் எஸ் கிருஷ்ணனை சந்தித்தார். இவரின் வாட்டச்சாட்டமான

சிறப்பான உடல்வாகையும் தமிழ் உச்சரிப்பையும் கண்ட கலைவாணர் அவரை சேலம் வர செய்து மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோவில் மாதம் 10 ரூபாய் சம்பளத்துக்கு கம்பெனி நடிகராக சேர்த்து விட்டார். அங்கே 100 ரூபாய் மாத சம்பளம் பெறும் துணை நடிகராக உயர்ந்தார். மீண்டும் சென்னைக்கு வந்தவரை அரவணைத்துக் கொண்டார் உயிர் நண்பரான பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். ராயப்பேட்டை பொன்னுசாமி நாயக்கர் தெருவில் கதவு எண் 10 5 ரூபாய் வாடகைக்கு ஒரு அறையை எடுத்து தங்கிக் கொண்டு சினிமாவில் வாய்ப்பு தேட ஆரம்பித்தார்கள். இவர்கள் இருவருடனும் மூன்றாவதாக இதே அறையில் வந்து சேர்ந்தார் ஓவியர் ராமச்சந்திரன். ஓஏகே தேவர் மற்றும் மனோரமா நடிப்பில் அமைந்த பாடல் எங்க வீட்டு பெண் திரைப்படத்திலிருந்து. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறகு.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் நடிகர் ஓ ஏ கே தேவர். மாமன் மகள் படத்தில் ஏற்ற கதாபாத்திரம் காரணமாக இவருக்கு எதிர்மறை கதாபாத்திரங்களை அமைய மறுபடியும் கலைவாணரிடம் வந்து நின்றார். அப்போது மதுரை வீரன் படப்பிடிப்பு தொடங்கிவிட்டது. எம்ஜிஆரிடம் எடுத்துச் சொல்லி மதுரை வீரன் படத்தில் திருமலை நாயக்கர் மன்னன் வேடத்தை இவருக்கு வாங்கி கொடுத்தார் கலைவாணர். திருமலை மன்னராக வெங்கள குரலில் இவர் பேசி நடிக்க

வீரனின் பெரிய வெற்றி இவரை பிரபலப்படுத்தியது. எம்ஜிஆருடன் நெருக்கமான நட்பும் உருவானது. எம்ஜிஆர் படங்களில் அடுத்தடுத்து இடம்பெற தொடங்கியதும் சிவாஜி நடிக்கும் படங்களுக்கு அழைப்புகள் குவிந்தன. இருபெரும் கதாநாயகர்களின் படங்களில் மாறி மாறி நடிக்க ஆரம்பித்தார் இவர். இவரின் நடிப்பு சிவாஜிக்கு பிடித்து போக தனது சொந்த நாடக மன்றமான சிவாஜி நாடக மன்றத்தில் மிகப்பெரிய இடம் கொடுத்தார் சிவாஜி. சிவாஜியுடன் திரையுலகில் நடிக்கும் அதே நேரம் நாடக மேடையிலும் வெளுத்து கட்டினார் இவர். அன்று இரக்கமில்லாத வில்லன் கதாபாத்திரங்களில் என்றால் எம் என் நம்பியார், பி எஸ் வீரப்பா என்று நட்சத்திரங்கள் ரசிகர்கள் மனதில் நின்றார்கள். அதை மாற்றிக்காட்டியது 1957 வெளியான மகாதேவி என்கிற படம். இந்த படத்தில் எம்ஜிஆர் பி எஸ் வீரப்பாவுடன் இணைந்து நடித்தார் இவர். இதோ இவர் நடித்த மதுரை வீரன் திரைப்படத்திலிருந்து பாடல். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் வில்லன் குணச்சித்திர நடிகர் ஓ ஏ கே தேவர்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம். வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் வில்லன் குணச்சித்திர நடிகர் ஓஏகே தேவர். வீர சிவாஜி, வீரபாண்டிய கட்டபொம்மன் உட்பட சிவாஜி மன்றம் நடத்தி வந்த புகழ்பெற்ற நாடகங்களில் சிவாஜி கணேசனுக்கு இணையான கதாபாத்திரங்களில் நடித்தவர். நாடகங்களில் நடிக்கும்போது அடுத்த காட்சிக்கான ஆடையை மாற்ற மேடைக்கு பின்புறம் இருக்கும் ஒப்பனேரைக்கு செல்ல மாட்டாராம் சிவாஜி. மேடையின் பக்கவாட்டில் இருக்கும் மறைவான இடத்தில் நின்று இவரின் நடிப்பை கவனித்துக் கொண்டே இருப்பாராம். இவரை நம்ப முடியாது, இவர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும், எக்ஸ்ட்ரா டைலாக்க போட்டு கைத்தட்டல வாங்கிடுவாரு அப்படின்னு சொல்லி அவருடைய நடிப்பை பார்த்து ரசித்து அதை விட அதிகமாக கிளாப்ஸ் வாங்கணும் அடுத்த சீன்ல அப்படின்னு சொல்லுவாராம். இப்படி ஆரோக்கியமான போட்டி போட்டு கொண்டு நடித்தார்கள் அந்த காலத்தில். தலைமுறைகளை கடந்து இன்றும் கொண்டாடப்படும் கர்ணன் படத்தில் கனக மகாராஜாவாக நடித்திருப்பார் இவர். தனது மருமகனான கர்ணன் ஒரு தேரோட்டியின் மகன் என்று தெரிந்ததும் கோபம் தலைக்கேறி கர்ணனை கேலி செய்து புறக்கணிக்கும் காட்சியில் சிவாஜியுடன் போட்டி போட்டு கொண்டு நடித்திருப்பார். சிவாஜியை திட்டுவது போலுள்ள கதாபாத்திரத்தில் யாரை நடிக்க வைப்பது என்று அவரிடமே கேட்டிருக்கிறார்கள் இயக்குனர் பி.ஆர். பந்துலு. ஓஏகேவை தவிர இந்த காட்சியில வேற யாருமே நடிக்க முடியாது, அவரையே போட்டாதான் எடுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவாஜி கணேசன். இதோ கர்ணன் திரைப்படத்திலிருந்து காட்சி.

0: எடுத்துச் செல்ல உன்னால் முடிந்தது. ஆனால் அந்த அளவோடு உன் வாய்ப்பு கொடுத்து முடியட்டும், அதோடு போய்விடும்.
1: போவதா? எப்படி?
0: இது மனம் வசிக்கும் இடம், தேர்வூட்டி நிற்க வேண்டிய இடம், நடுத்தர்
1: பெரியவரே. வாயடக்கம், வாயடக்கம். நான் இப்போது அரசன்.
0: புலி போல் என்றால் புலி என்றே அர்த்தப்படுமா? ரத்தத்தில் தேர் ஓடுகிறது, அரசு ஓடவில்லை.
1: இரு ரத்தத்திலும் சிவப்பு தான் ஓடுகிறது.
0: ஆணவக்காரன், எப்படியெல்லாம் கதை அடந்து கிணியும் என் தர்மத்தை நீ குலைத்துவிட முடியாது. மன்னன் மகளை மன்னன் மகளில் வந்தவன் தான் மணக்க வேண்டும்.
1: பழத்திற்கு முன் இந்த அறிவு இருந்திருக்க வேண்டும்.
0: தவறுதான். என் மகள் வாழ்வற்று போனான், அந்த தவறுக்கு பலனது. அதோடு இந்த வழக்கு முடியட்டும்.
1: இறக்கும் வரை வாழ்வோடு இணைக்கப்பட்ட வழக்கு அது. நீ நினைப்பது போல் அவ்வளவு எளிதாக முடிந்து விடாது.
0: முடியத்தான் வேண்டும். குலத்தால் சிம்மம்மா குதிரை, நீ கட்டிக்கும் சிம்மம் ஏறியேற விரும்பினால் அடிவாளம் கடிக்கும் குதிரை அதை இழுத்துச் செல்ல வேண்டும். தலைக்கணம் உனக்கு புரிந்ததா? ஏரோட்டி போய்விடும்.
1: வெளியேறி நிற்கும் மன்னா, மகளின் நலம் வீழ்ந்தாலும் மன்னன் குலம் வாழ வேண்டும் என்ற உன் மமதைக்கு உலகில் ஒரு முடிவு வேண்டும். எதையும் தொழிலும் எனது கண்கள் புதுக்கி அநீதியாக அது முடிய வேண்டும். நல நலவனை எனது பக்கில் எழுப்பும் ஓட்டை அதை அழித்ததாக ஆக வேண்டும். இருக்கும் எனது பிடிக்குள் சிக்கும் எலும்புகள் பொருத்தப்பட வேண்டும். இருமாப்பித்தவர் ஏது அறியாதவனே, என்ன மன்னனே, அழகுக்காக வாழ் எழுந்து வைத்தவர் பல நேரம் பார்த்ததுண்டா? உனக்கேன் குலப்பெருமை? சின்னவனே சிறுமதிவிடு, பெருங்குளம் கொள். உன் மகள் என் மனைவி, அவள் எனக்கு சொந்தம். உன் உறவு முடிந்தது, அவள் என்னோடு அனுப்புவை. உருவி விட்டான் உலகிட்டாய். ஏமாட்டி ஓடிவிடு, ஓடிவிடு. இல்லை, எவ்வளவு இல்லை.
2: அரசே,
0: முன்னதே
1: சொன்னேன், நான் அவள் கணவன்.
2: பெண்ணுக்கு கணவன் பெரிதல்ல, பிறந்த குலந்தான் பெரிது. வாழ உதவி வந்த தந்தைதான் பெரிது, வாழ்வழிக்க வந்த கணவன் பெரிதல். சொல்லுக்கு செவிசாய்க்கா மன்னரை, வில்லுக்கு இரையாக்கி என்ன பலன்? வீரம் வெளிப்படலாம், ஆனால் காரியம் நடைபெறாது. தாங்கள் வந்தது போல் போகலாம்.
1: என்னை பிரிப்பதும் உன் உயிரை பிரிப்பதும் ஒன்றென்று சொல்ல

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் நடிகர் ஓஏகே தேவர். எம்ஜிஆருடன் பறக்கும் பாவை விக்ரமாதித்யன், நான் ஆணையிட்டால், கண்ணன் என் காதலன், ராமன் தேடிய சீதை, தாய்க்கு பின்தாரம் உள்ளிட்ட படங்களில் நடித்தார் இவர். பொன்னியின் செல்வன் நாவலை எம்ஜிஆரே தயாரித்து நடித்து இயக்குவதாக திட்டமிட்டப்பட்ட போது ஆதித்ய கரிகாலன் கதாபாத்திரத்திற்கு தன்னை தேர்வு செய்திருந்ததை இவர் தன் நண்பர்களிடம் சொல்லி பெருமைப்பட்டிருக்கிறார். மாடர்ன் தியேட்டர்ஸில் பணியாற்றும் போது கலைஞர் மு கருணாநிதி மீது தோழமை கொண்ட இவர் கலைவாணரின் மறைவுக்கு பிறகு அவருடன் மேலும் நெருக்கமானார். கலைஞர் கதை வசனம் எழுதி வெற்றி பெற்ற குறவஞ்சி, பூம்புகார் உள்ளிட்ட பெரும்பாலான படங்களில் இவர் நடித்திருக்கிறார். அனைவரையும் ஈர்த்த படங்களில் புதிய பறவை படத்திற்கு தனி இடம் உண்டு. சிவாஜிதான் சவுகார் ஜானகியை கொலை செய்திருக்கிறார் என்று தெரியும், ஆனால் சாட்சி இல்லை. எனவே சிங்கப்பூர் காவல்துறை ஒரு நாடகம் போடும், அதற்கு தமிழக காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்கும். சிவாஜியின் நண்பராகவும் போலீஸ் இன்ஸ்பெக்டராகவும் மிடுக்கு குறையாமல் நடித்து அந்த நடிகரை அவ்வளவு

நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் மயில் மார்க் சம்பாரவை.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம். வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நிலையத்தில் நேரம் 9:47. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் வில்லன் குணச்சித்திர நடிகர் ஓஏகே தேவர். அப்போதெல்லாம் ஓஏகே தேவர் நாடகம் போடுறாராமாப்பா என்று மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, திருச்சி என்றெல்லாம் ஊர்களில் கூட்டம் அலைமோதியது. அக்கம் பக்கத்து ஊர்க்காரர்களாம் வண்டி கட்டி கொண்டு நாடகம் பார்ப்பார்களாம். ஒரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கம் நாடகம். தொடர்ந்து சுறுசுறுப்புடன் பணியாற்றி வந்தார். அண்ணன், இந்த பசங்க நல்லா மியூசிக் போடுறாங்க, திருச்சியில் போடுற நம்ம டிராமாவுக்கு இவங்களை மியூசிக் பண்ண போடுங்கன்ன என்று இவரிடம் சொல்லப்பட்டது. அவரும் திருச்சியில் அரங்கேறும் நாடகத்தில் இசையமைக்க சேர்த்து கொண்டார். அதுவரை நாடகம் நடிப்புக்காக, வசனங்களுக்காக, கதைக்காக கைத்தட்டல்களையும் பாராட்டுகளையும் வாங்கியிருந்தாலும் அன்று நடந்த நாடகத்தில் இசைக்காகவும் பாடல்களுக்காகவும் கரவொளி கிடைத்தன. இந்த பசங்க பின்னாடி பெரியாளா வருவாங்கப்பா என்று இவர் சொல்லி மகிழ்ந்தார். அன்றைக்கு இவரிடம் சிபாரிசு செய்தவர் சங்கிலி.

முருகன். இசையமைத்த இளம் வயதுக்காரர்கள் இளையராஜா மற்றும் சகோதரர்கள். வில்லத்தனமாகவோ குணச்சித்திரமாகவோ எப்படி நடித்தாலும் எவரையும் இமிட்டேட் செய்ய மாட்டார் இவர். இதோ இவர் நடித்த அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திலிருந்து பாடல். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் நடிகர் ஓ ஏ கே தேவர்.

கொடுக்கிற தெய்வம் வலுவில் வந்து பூதைய பிரிச்சி கொட்டுமடா. கிடைத்தது நீயும் வாரி இறச்சா, கிட்டாத சுகமே இல்லையடா. செத்தாகவே செத்தாக எதையும் சேர்த்து வைக்காதே. செய்யட செய்யட செய்யடா நீ செல்தா. செய்யட செய்யட செய்யடா.

நரச்சு போனதினாலே ஆசை நரச்சு போயிடுமா, வயசு அதிகம் ஆனதினாலே மனசும் கிழமாய் மாறிடுமா, காசிருந்தா அதை அனுபவித்திடணும், செய்யட செய்யட செய்யட நீ ஜெல்தா, செய்யட செய்யட செய்யடா. பைசாவை கண்டா நைசாக பேச, பைசாவை கண்டா நைசாக பேச, பலரக பெண்கள்

பாடி ஆடி சுகம் தருவாங்க. பட்டானமே நீ பட்டானமே நீ பட்டாலே இன்பம் எடமை எடமை எடா நீ தெல்தா செய்யட செய்யட செய்யடா செய்யடா செய்யடா செய்யடா செய்யடா செய்யட செய்யட செய்யடா நீ தெல்தா செய்யட செய்யட செய்யடா உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் செய்யட செய்யட செய்யடா நீ தெல்தா செய்யட செய்யட செய்யடா.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் நடிகர் ஓ ஏ கே தேவர். மேற்கத்திய கௌபாய் படங்களுக்கு கிடைத்த வரவேற்பால் தமிழ் சினிமாவில் கௌபாய் ஜுரம் பரவிய 70களின் காலகட்டம். கௌபாய் கதாநாயகருக்கான இடத்தை மொத்த குத்தகைக்கு எடுத்துக்கொண்டவர் தென்னிந்திய ஜேம்ஸ் பாண்ட் என புகழப்பட்ட ஜெய்சங்கர். கௌபாய் கதாநாயகனுக்கு சரியான சவாலாக அமையும் வில்லன் கதாபாத்திரம். அந்த சவாலான இடத்தை நிரப்பியவர் இவர். ஜெய்சங்கரின் கங்கா படத்தில் கொள்ளை கூட்ட தலைவர்களில் ஒருவராக வந்து அந்த கடவுளுக்கே நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று பகுத்தறிவு வசனம் பேசி நடித்தவர் இவர். கௌபாய் படங்களில் ஜெய்சங்கருக்கு உச்சமாக அமைந்த படம் சிஐடி சங்கர். படம் தொடங்கியதும் வில்லனின் நிழல் உருவத்தையும் அந்த மிரட்டலான குரலையும் கண்டு மிரள ஆரம்பித்தார்கள் ரசிகர்கள். யார் அந்த வில்லன் என்று முகத்தை தேட ஆரம்பித்தார்கள். அடுத்தடுத்த காட்சிகளில் பார்த்துவிடலாம் என்று காத்து கொண்டிருந்தவர்களை அந்த குரல் மட்டுமே மிரட்டிக் கொண்டிருக்கும். படத்தின் இறுதிக்கட்ட காட்சியில் வில்லனாக தோன்றினார் இவர். மிகவும் பிரபலமான தனது குரலை ரசிகர்கள் அடையாளம் கண்டுவிட முடியாத அளவுக்கு மாற்றி பேசி கதி கலங்க வைத்திருப்பார். பூக்காரி, பட்டத்துராணி, கங்கா கௌரி, நீயும் நானும், மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி உட்பட பல படங்களில்

0: வில்லன் அல்லாது மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடித்து தன் மீது படிந்த வில்லன் பிம்பத்தையும் மறக்கச் செய்தார். சாது மிரண்டால் படத்தின் முதல் பாதி முழுவதும் 6 தோற்றங்களில் நடித்திருப்பார். இரண்டாம் பாதி முழுவதும் உறைந்த விழிகளோடு பிணமாக நடித்து பாராட்டுகளை பெற்றார். சமூக படங்களில் சாதனைகள் படைத்த கே எஸ் கோபாலகிருஷ்ணனின் எல்லா படங்களிலும் இவர் தவறாமல் இடம்பெற்று விடுவார். இதோ சாது மிரண்டால் திரைப்படத்திலிருந்து காட்சி.
1: எலிய கொல்ல கூடாதுன்னு இங்க கொண்டு வந்து விட்டாக்க இந்த பசங்களை சேர்ந்து கொண்டு கூடாம போல இருக்க.
2: அதுதான்ப்பா உலகம், ஓடுறவங்களை கண்டாலே ஓட ஓட வரட்டுவாங்க. அதே எலி திரும்பி ரெண்டு சீரு சீரட்ட மிரட்டுற பசங்களாம் திரும்பி ஓடுவாங்க. எல்லாருமே பசி பசி போல இருக்க முடியுமா? நரசிம்மன் இருக்கத்தானே செய்யறாங்க.
1: ஆமா, நீங்க யாரு?
2: என்ன தெரியல, நான் தாண்டா புட்பால்ல சயின்ஸ் ஐ கோல் போடுற ஒரே பிளேயர் நரசிம்ம.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் வில்லன் குணச்சித்திர நடிகர் ஓ ஏ கே தேவர். கனத்த சாரீரமும் பருத்த உடல்வாகும் வளமான உச்சரிப்பும் கொண்டவர். இவரது மனைவி செல்லம் என்பவரும் நடிகை. இவரது மகன் ஓ ஏ கே சுந்தர் தற்போது திரைப்படங்களிலும் சின்ன துறையிலும் நடித்து வருகிறார். 1960களின் தமிழ் திரையுலகில் தனது தனித்துவமான நடிப்பாலும் கம்பீரமான குரலாலும் அழியாத இடம் பிடித்தவர் இவர். காலங்கள் கடந்தாலும் சில கலைஞர்களின் புகழ் மட்டும் என்றும் மங்காது. அப்படிப்பட்ட ஒரு நடிகர்தான் இன்றைய நட்சத்திரம் ஓ ஏ கே தேவர். நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் மைல் மார்க் சம்பாரவை.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் ஓஏகே தேவர். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பௌசியா. நன்றி நேயர்களே, இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெலடி மெட்டுக்கள். எஸ், லிசனர்ஸ் சாய்ஸ் தான். மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். 1980 1992 வரைக்கும் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு யாரெல்லாம் நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி இந்த 4 மாவட்டமும் இல்லாத நேயர்கள் வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை சொல்லலாம். பெயரை மாற்றி சொல்லாமல் கூப்பிட்டுட்டு உங்களுடைய பெயர்களை சொல்லி, கரெக்டான பெயர்களை சொல்லி பாடலை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து அனிதா என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில விருப்ப பாடல்களை கேட்க கால் பண்ணுங்க 04222312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: ரிக்ஷா மாமா படத்துல இருந்து தங்க நிலவுக்குள் நிலவுன்ற
0: இதோ அந்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: பத்து மணி 13 நிமிடம் மெலடி மட்டுக்கள்ல நேர்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அடுத்த நேயர் யார் எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: என்ன பாடல் வேணுங்க?
2: கடல் மீன்கள் படத்துல கலை மாலை அப்படி பாட்டு, சுசீலா பாடின பாட்டு கொடுங்க. மயிலருக்கு நடத்துனீங்க, உங்களுக்கு ஒரு பாராட்டு.
1: ரொம்ப நன்றி. பாடல் இதோ.

0: 10 மணி 17 நிமிஷம். மெலடி மெட்டுக்கல்ல பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும். நேர் விருப்பமாக எப்பவுமே நமக்கு பிடித்த விஷயங்கள் நடக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா? நிகழ்ச்சியினுடைய அடுத்த காலர், வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: இரவு வணக்கமா, இந்த தருமபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜிமா.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: 1986 வெளிவந்த படம் அம்மா கோயில் கிழக்காளே. அந்த படத்திலிருந்து சின்னாமணி குயில் அந்த பாடல் அனைவரும் குடும்பம்.
0: இதோ அந்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி இந்த மாவட்டங்கள் இல்லாமல் வேற மாவட்டங்கள்ல இருந்து கூப்பிட்ற நேயர்கள் கூப்பிட்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த அழைப்பாளர் யார்? இங்கிருந்து வணக்கம்.
1: அன்பான சரிக்கு அன்பு வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மதுரையில இருந்து.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: காளிதாசன் கண்ணதாசன்.
0: இதோ அந்த பாடல்.
1: நன்றி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மெலடி மெட்டுக்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். நேர்கள் விருப்பமாக அடுத்த காலர். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம், யார் பேசுறீங்க?
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் தோப்புத்தெரு கே சுப்பிரமணியன்.
1: என்ன பாடல் வேணுங்க?
2: படம் சோலையம்மாள் பாடல், குழு வீர குயில் சேவல படிக்கிறது பாட்டு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: இதோ அந்த பாடல்.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்லு கேட்டு.
0: ஓஹோ ஹோ ஹோ ஹோ.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
1: நாளை மறுநாள்
0: இரவு 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள்

0: ஒலிபரப்பை கேட்கலாம்.
1: பத்து மணி 34 மெலடி மெட்டுக்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த காலர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம். குமாருங்க,
1: என்ன பாடல் வேணுங்க?
2: கழுகு படத்திலிருந்து ஒரு பூவனத்துல.
1: இதோ அந்த பாடல்.
2: நன்றி மேடம்.

சுகம் கொழு கொழுங்குது, வண்டு தேன் குடிக்குது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். அடுத்த காலர் வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் பாரபலையிலிருந்து சவுந்தரராஜன்.
0: என்ன பாடல் வேணுங்க? இதோ அந்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
1: மெலடி மெட்டுகள் நிகழ்ச்சியில நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுட்டே இருக்கும். அடுத்து வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காருங்க சேலம் சங்ககிரியிலிருந்து முத்து, செந்தூர பூவை படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இதோ அந்த பாடல்.

மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. மதுரையிலிருந்து ஆரிஃபா பானு, முத்து பிபி, சஃப்ரா பானு முதல் மரியாதை படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பாடல் இதோ.

0: இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். நிகழ்ச்சியில பங்கு பெற்று விருப்ப பாடல் கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பௌசியா. நன்றி நேயர்களே, இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103, இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள், இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகளுக்கான அறிவிப்பு. காலை 6:02 காலை தென்றலில் குறளும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை, கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் மு க அன்பர் பாஷா அவர்கள். தொடர்ந்து காலை தென்றலில் எல் ஆர் ஈஸ்வரி, எஸ் ஜானகி, எஸ் எம் ஏ காதர், பித்துக்குழி முருகதாஸ், பெங்களூரு ஏ ஆர் ரமணி அம்மாள் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நலமே விளைக. 7:00 வணக்கம் கோயம்புத்தூரில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:55 வானிலை அறிக்கையை தொடர்ந்து சேவை செய்திகள். 8:02 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 சிறுவாணி சாரல். 10:02 இது உங்கள் சாய்ஸ். 11:02 இன்றைய நேயர். 11:30 ஸ்டம்ப், சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. 11:47 ரெயின்போ கிளாசிக்ஸ். 12:00 வசந்த இல்லத்தில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. 1:00 மணி ஒன்று மலர் ஒன்று. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை NMMS திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். 2:30 ஊர்புறத்திலே ஈக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி மேல்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. 3:02 டீ டைம். மாலை 4:02 கெட் செட் கோ. 5:02 சித்திர செவ்வானம் வழிகாட்டியில் சிறப்பு குழந்தைகளுக்கான யோகா நேரலையில் எடுத்துரைக்கிறார் யோகா ஆசிரியர் ஆர் ரேணுகா அவர்கள். 6:00 பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை, கந்தன் கருணை, மேல்நாட்டு மருமகள், திருவருள், வேலுண்டு வினையிலை, நீலகிரி எக்ஸ்பிரஸ், திருமால் பெருமை ஆகிய திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:40 முதல் 7:15 வரை பொன்மாலை பொழுது. 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கரும்பு, மஞ்சள் மற்றும் வாழை சாகுபடி முறை குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் இருட்டுப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த கே தெய்வானை அவர்கள். 8:05 இதம் ரதம். 9:15 பி ஆர் பந்துலு இயக்கத்தில் ஏவிஎம் ராஜன், பாரதி மற்றும் பலர் நடித்துள்ள நம்ம வீட்டு லட்சுமி திரைப்பட விமர்சனம். 10:00 மெலடி மெட்டுக்கள் நேர் விருப்பமாக. நள்ளிரவு 11:00 முதல் அதிகாலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல். சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம். கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 34°C, குறைந்தபட்சமாக 25°C. திருப்பூரில் அதிகபட்சமாக 36°C, குறைந்தபட்சமாக 26°C. ஈரோட்டில் அதிகபட்சமாக 38°C, குறைந்தபட்சமாக 26°C. சேலமில் அதிகபட்சமாக 37°C, குறைந்தபட்சமாக 26°C. பாலக்காடில் அதிகபட்சமாக 34°C, குறைந்தபட்சமாக 27°C. நீலகிரியில் அதிகபட்சமாக 24°C, குறைந்தபட்சமாக 18°C வெப்பம் பதிவாகியுள்ளது. நேயர்களே, இனி தொடர்ந்து காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:39 நொடியாகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அதை வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளை பல பேருக்கு அந்த வாழ்க்கையை எப்படி வாழறதுன்னு தெரியாமல் தான் ரொம்ப சங்கடங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கணும். ரொம்ப எளிமையாக அணுகுங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை பெருசாக தான் தெரியும், மற்ற எதுவுமே தெரியாமல் நமக்கு போயிடும். ஆனால் அதே அந்த பிரச்சனையை தூரமாக வச்சு பாருங்கள், இருக்கிற பல பிரச்சனையில் அதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் அதுவே நிரந்தரம் இல்லை, அதுவும் கடந்து போகும், நிச்சயம் அது மாறும்ன்ற நம்பிக்கையோட உங்களுக்கு இறைவன் மீது நம்பிக்கை இருந்தாலோ இல்லை இயற்கையின் மீது நம்பிக்கை இருந்தாலோ ஏதாவது ஒரு மேல அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டு அந்த செயலை கடந்து போயிட்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மகிழ்ச்சியான எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் உங்களுடைய செவிகளையும் மனங்களையும் மகிழ்விக்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்குது, அந்த பேரை சொல்லி சொல்லி அழைக்கும்போது தான் அதனுடைய வலிமை அதிகமாகுது. அப்படி மின்சார கண்ணா திரைப்படத்தில் இருந்து ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவோட குரல்ல, நா முத்துக்குமாருடைய வரிகள்ல, தேவாவினுடைய இசையில் உன் பேர் சொல்ல ஆசைதான். கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:07:25. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உன்னை நான் கண்ட நேரம் நெஞ்சில் மின்னல் உண்டானது. என்னை நீ கண்ட நேரம் எந்த நெஞ்சம் துண்டானது. காணாத அன்பை நான் இன்று கண்டேன், காயங்கள் எல்லாம் பூவாக. மழை மேகம் பொழியுமா, நிழல் தந்து விலகுமா, இனிமேலும் சந்தேகமா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, ஒரு ஜீவன் அழைத்தது, கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். வாங்க.

நேரம் 11:13, 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், நீ பாடும் ராகம் வந்து ஏன் உசுர தொட்டதையா, நெஞ்சை விட்டு நேசம் பாசம் போகலையே, பூச்சூடும் வேலையில முள்ளு ஒண்ணு தச்சதையா, பொன்னாரம் சூடும் காலம் கூடல, உன்னோடு வாழ்ந்திருந்தா ஊருக்கெல்லாம் ராணிதான், உண்ணாம தனிச்சிருந்து வாடுதையா மேனிதான், உங்களைத்தான் எண்ணி எண்ணி ஏன் உசுறு தேடும், கண்ணுக்குள்ள நெஞ்சுக்குள்ள கலந்தே வாழும், இது உன்ன மட்டும் பாடும் பூங்குயில், உன்னை எண்ணி எண்ணி வாடும் பூங்குயில், மனசு முழுசும் சருகாய் கருக, மயங்கும் நினைவே மெழுகாய் உருக. இளையராஜாவுடைய இசையில கங்கை அமரனுடைய வரிகளில் எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 11:18. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மனோ மற்றும் சித்ராவின் குரலில், பிரேசியுடனுடைய வரிகளில், இளையராஜாவினுடைய இசையில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. பாடலின் படம் ராஜாதி ராஜா.

நேரம் 11:23:43. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது, அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே, மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே, நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி நெஞ்சமெனும் வீணை பாடுமே தூடி சந்தோஷ சாம்ராஜ்யமே. புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக வர இருக்கிறது. எஸ்பிபியோட குரலில், வாலியோட வரிகளில், இளையராஜாவோட இசையில், இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

சிவா படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியா 11:33. எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாடிய இந்த பாடல் புலமைப்பித்தனுடைய வரிகளில் இளையராஜாவோட இசையில ஒலித்தது. நேரம் 11:34. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, ஆத்தோறும் கொஞ்சினும் தென்னம் சிட்டுத்தான், அங்கே வா பேசலாம் அச்சம் விட்டுத்தான், இளம் சிட்டு உனை விட்டு இனியெங்கும் போகாது, இரு உள்ளம் புது வெள்ளம் அணை போட்டால் தாங்காது, ஒன்றல்ல ஆயிரம் ஜென்மம் உன்னோடு, ஒரு சொந்தம் ஒரு பந்தம் இரு ஜீவன் ஒன்றாகும், இளங்கண்ணி உனை எண்ணி உயிர் காதல் பண்பாடும், புழுவாய் துடித்தால் இந்த மின்னல் கீற்று, மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு. அண்ணா நகர் முதல் திரு திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. அடுத்த பாடலும் உங்களுக்காக இதோ.

0: மனசு மயங்கும்.
1: ஜங்கு ஜங்கு ஜங்கு ஜங்கு ஜங்கு ஜங்கு ஜங்கு

எஸ்பிபியுடைய குரலில் வாலி வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியாக 11:43:57. நிகழ்ச்சியில் இந்த பக்கம் கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அலிநகர்லேருந்து எஸ் மகாதேவன், திருமழிசிலேருந்து அஸ்வினி நாகராஜ், சாந்தி ரமேஷ், கனகரத்தினம் கனியாமுண்டி திருப்பூர் மாவட்டத்தில் இருந்தும், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. பொன்னேரியிலிருந்து கலீல் அகமது அவங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதியிலேருந்து பிரகாஷ் ஷியாமலா நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து இணைந்திருக்காரு. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் கீதாஞ்சலி படத்திலிருந்து உழைத்த பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா இணைந்திருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்தில் இருந்தும் முனிராஜ், தருமபுரி, ஸ்ரீதேவி இவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க.

0: ரங்கராஜன் டி நகர்லேருந்து இணைந்திருக்கிறாரு. பழனிவரதி ஐயப்பன் தாங்கலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடுலேருந்து. அதுக்கப்புறம் யார் இணைந்திருக்கிறாங்க, சங்கர் அவரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. ஊர பக்கத்துலேருந்து பார்த்திபன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து கல்யாண மாலை பாடல் அழகு அழகு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவா படத்தினுடைய பாடல் சிறப்புன்னு சொல்லிட்டு சங்கர் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது சபரி மனோஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இத்தனை பேரோடு நாம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, மற்றும் 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. புலமை பித்தனுடைய வரிகளில் பாக்யராஜுடைய இசையில் இந்த பாடல். இது நம்ம ஆளு திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.
1: அம்மாடி இதுதான் காதலா, அடராமா இது என்ன வேதமா, நெஞ்சுக்குள்ளேயே

நேரம் 11:51. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பிபி மற்றும் வாணி ஜெயராமுடைய குரல்ல, எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையில, எஸ் ஏ ராஜ்குமாருடைய வரிகளிலேயே சந்தோஷம் தேடும் சிங்காரன் சொல்லி தொடங்கக்கூடிய பாடல்.

நேரம் 11:55:37. மனசு மயங்கும் நிகழ்ச்சியுடைய நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல், உன் பேரழகில் போர் நடத்தி என்னை வென்றாய், கண் பார்க்கும் பொழுதே பார்வையாலே கடத்தி சென்றாய், நான் பெண்ணாக பிறந்ததற்கு அர்த்தம் சொன்னாய், முன் அறியாத வெட்கங்கள் நீயே தந்தாய், என் உலகம் தனிமை காடு, நீ வந்தாய் பூக்களோடு, என்னை தொடரும் கனவுகளோடு, பெண்ணே நீ இல்லை என்றால் நான் என்னாவேன், நெருப்போடே வெந்தே மண்ணாவேன், உன் பேரை சொல்லும் பொழுது உள்ளெஞ்சில் கொண்டாட்டம், உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல் மற்றும் அரிச்சரனுடைய குரல்களில், நா முத்துக்குமாருடைய வரிகளை ஜி வி பிரகாஷுடைய இசையில, அங்காடி திரு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. இந்த பாடலோடு உங்களிடமிருந்து நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: 93.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விபத் பாரதி தமிழ் பண்பலை மற்றும் 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பதும் பண்பாகும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது

எடுக்கணும், விளைய வைக்கணும், கதிர முத்தின வயல் இருக்கணும், கட்டும் சுமக்கணும், காலமும் சேர்க்கணும், காத்த பார்த்து தூக்கி விடணும். கால நேரம் கடந்துடாமே நாலா வேலையும் நாமே பார்க்கணும்.

தன் ஊதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த மனத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம்.

ஒரு மனம் உருகுது ஒரு மனம் விலகுது. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

ನಮ್ಮ ಕಣ್ಣು ಸೌಖ್ಯಮ್ಮ ಅವಮ್ಮ ಕಣ್ಣು ಸೌಖ್ಯಂದ ஜானக்கு சின்ன பூன போட்டியா துணிஞ்சி மோதித்தம் பட்டப்பாடு பாத்தியாடு யாருக்கும் அஞ்சிட்டாத சிங்கம் தான் உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான் என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியமா என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக் சார்

எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை நேயர்களோடு இதுவரை நாம் கேட்டது
1: இன்னிசை இரவு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:40. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மற்றும் 101.4 சென்னை FM ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சுப்ரபாதம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கண்ணனை நினைத்தால் என தொடங்கும் பாடல் வாணி ஜெயராம் மற்றும் கே.ஜே. யேசுதாஸ் உடைய குரலில், கண்ணதாசனின் வரிகளில், எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசையில் ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம்.

நேரம் 4:06 நிமிடம். திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி லீலாவின் குரலில் டி கே சுந்தர வைத்தியர் அவர்களுடைய வரிகளில் ஜி ராமநாதனுடைய இசையில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இது

0: நேர்கள் இதுவரை கேட்டது திரை இசையில் பக்தி பாடல். இனி தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாத்ரி ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கே ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தவில், ஸ்ரீ கணபதி நீ, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அட்டானா ராகத்தில் அமைந்த அனுபம குணாம்புதி, தியாகராஜர் கீர்த்தனை, கண்டச்சாப்பு தாளம்,

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஷ் பெருலு, மலையாத்ரி ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கே ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தவில்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இதுவரை நாம் கேட்டது பொங்கும் மங்கலம்.

0: அருள்மணி மாலை.
1: நேரம் 5:33 நொடி. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் பகுதியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து MS சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ வெங்கடேச சுப்ரபாதம் கேட்கலாம்.

0: அருள்மணி மாலை.
1: நேரம் 5:21, 30 நொடி. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் பகுதியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாம்பே சகோதரிகளுடைய குரலில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து ஸ்ரீ விஷ்ணு சரசநாமம் கேட்கலாம்.